0: ஜோர் மாகாணத்தில் இரவு முழுவதும் அமெரிக்க வான்வெளி தாக்குதல்களை நடத்தியதாக தெரிவித்துள்ளது. ஈரான் மற்றும் உக்ரைனில் நடக்கும் போர்கள் அமெரிக்காவின் ஆயுத கையிருப்பு மீதான அதிகரித்து வரும் அழுத்தங்களை வெளிக்காட்டும் நிலையில் அமெரிக்கா பல ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய ஏவுகணை கொள்முதல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளது. ஈரானை சரணடைய செய்வதற்காக தாக்குதல்களை நடத்த அமெரிக்க மத்திய தளபதி அட்மிரல் பிராட் கூப்பர் முன்மொழிந்துள்ளதாக த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் செய்தி வெளியிட்டுள்ளது.
1: மனத்தியால செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் HD 101.3.
2: நேரம் 8:04 நேர்கள் பதில் சொல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். இந்த வேளையிலே நாங்கள் இலங்கையில் பொதுவாக இந்த பாதாள உலக கும்பல்களை கைது செய்கின்ற படலம் தொடர்ந்து வருவதாக சொல்லப்படுகின்றது. கடந்த வருடம் 2025 ஆகஸ்டில் இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் இலங்கையின் முன்னணி பாதாள உலக கும்பல் சார்ந்த 5 ஆண்கள் மற்றும் ஒரு பெண் உட்பட 6 பேர் கைது செய்யப்பட்ட சம்பவம் நேர்கள் அறியாததல்ல. அந்த சம்பவத்தில் ஹெகல் பத்ர பத்மே கமாண்டோ சாலிந்த பானந்துரை நிலங்க பெக்கோ சமன் தெம்பிளி லஹிரு மற்றும் ஒரு பெண் உட்பட 6 பேர் கைது செய்யப்பட்டார்கள். இந்த கைது நடவடிக்கையை தொடர்ந்து இவர்களில் முக்கிய நபர்கள் இலங்கை அழைத்து வரப்பட்டு கட்டுநாயக்கா சர்வதேச விமான நிலையத்தில் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டார்கள். கஞ்சிப்பானை இம்ரானை தேடி வலை வீசி இப்போது இந்தோனேஷியாவுக்கு இலங்கை போலீஸ் குழு விரைந்திருக்கின்றது. நேபாளத்தில் செவ்வந்தி போன்ற குழுவினர் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டதை தொடர்ந்து உலகத்தில் பல்வேறு விதமான நாடுகளில் ஒளிந்து மறைந்து வாழுகின்ற பல்வேறு விதமான பாதாளோலக குழுவைச் சேர்ந்த தலைவர்கள் உறுப்பினர்கள் இந்தோனேஷியா, நேபாளம், இந்தியா மற்றும் குவைத் ஆகிய நாடுவாய் போன்ற நாடுகளிலிருந்து இப்போது கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு பிடித்து வரப்படுகின்றார்கள் என்ற வகையில்தான் இப்போது மிக அதிகம் தேடப்படுகின்ற பாதாள உலக தலைவராக வழங்குகின்ற கஞ்சிப்பானை இம்ரான் அவரை கைது செய்வதற்கு ஒரு விசேட போலீஸ் குழு ஒன்று இப்போது இந்தோனேஷியா விரைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. சர்வதேச போலீசாரால் தேடப்பட்டு வரும் இலங்கையின் முக்கிய நிலநடுக குழு தலைவரான கஞ்சிப்பானை இம்ரானை கைது செய்வதற்காக வெள்ளன மோசடி ஒழிப்பு பிரிவின் பணிப்பாளரும் உதவி போலீஸ் அத்தியட்சருமான ரொஹான் ஒழுகல இவர்தான் பலரை செவ்வந்தியை கைது செய்து வந்தவர் தெரியும். அதேபோல் இந்தோனேஷியாவில் ஏற்கனவே ஹெகல் பத்ர போன்றவர்களை கைது செய்து ஹெகல் பத்ர பத்மே போன்றவர்களை கைது செய்து இலங்கை கொண்டு வந்தவர் அந்த ஒழுகலை. இவர் இப்போது இம்ரானை கைது செய்வதற்காக இந்தோனேஷியாவுக்கு புறப்பட்டு சென்றிருப்பதாக சொல்லப்படுகின்றது. கஞ்சிப்பானை இம்ரான் மலேசியாவில் தங்கியிருப்பதாக கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் அவரை பிடிப்பதற்காக இந்த குழுவினர் முன்னதாக மலேசியாவுக்கு சென்றிருந்தார்கள். எனினும் போலீசார் அங்கு சென்றடைவதற்குள் அவர் அங்கிருந்து தப்பி இந்தோனேஷியா மாறியிருக்கின்றார். மலேசியாவில் கஞ்சிப்பானை இம்ரானை தப்பியோடிய போதிலும் அவரது முக்கிய அடியாட்களில் ஒருவராக கருதப்படும் ரத்மலானே சைமா என்ற பிரபல போதைப்பொருள் கடத்தல்காரர் உட்பட 3 பேரை மலேசிய பாதுகாப்பு பிரிவினர் உதவியுடன் கைது செய்வதில் இலங்கை போலீசார் பெரும் வெற்றி கண்டார்கள். தற்போது கைது செய்யப்பட்டுள்ள இந்த மூவரையும் இலங்கைக்கு நாள் கடத்துவதற்காக சட்டபூர்வ நடவடிக்கைகள் தீவிரமாக இடம்பெற்று வருகின்றன. மலேசியாவிலிருந்து தப்பிய கஞ்சிப்பானை இம்ரான் தற்போது இந்தோனேஷியாவில் மறைந்திருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் ரொகான் ஒழுகல தலைமையிலான விசேட குழுவினர் இந்தோனேஷியாவுக்கு விரைந்திருக்கின்றார்கள். சர்வதேச அளவில் தேடப்படும் குற்றவாளிகளை கைது செய்வதில் நீண்ட அனுபவம் கொண்ட அதிகாரியான ரொகான் ஒழுகல இந்தோனேஷிய அதிகாரிகளுடன் இணைந்து கஞ்சிப்பானை இம்ரானை வளைத்து பிடிப்பதற்கான கூட்டு தேடுதல் வேட்டையை இப்போது தீவிரப்படுத்தியிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. நேர்களே, ஒரு செய்தி உங்களுக்கு நினைவுக்கு இருக்கலாம். ஹெகல் பத்ர பத்மே போன்றவர்களை இந்தோனேஷியாவின் ஜகார்த்தா நகரத்தில் கைது செய்வதற்கு இவர்கள் இந்த இலங்கை குழுவினர் போய் அங்கு மாறு வேடத்தில் இருந்தார்கள் என்பது தெரியும். ஒரு திரைப்பட பாணியில் தான் அவர்களை கைது செய்தார்கள். குறிப்பாக மாறு வேடம் என்றால் சாதாரண வேடம் இல்ல, தெருவில் பிச்சை எடுப்பவர்கள் போல் அவர்கள் வாழ்ந்த ஹோட்டல்களின் முன்னால் நின்று பிச்சை எடுப்பவர்களாக இவர்கள் மாறி நின்று இந்த கைதை மேற்கொண்டார்கள். இப்பொழுது என்ன வேடத்தில் கஞ்சிப்பானை இம்ரானை இவர்கள் தேடி வலை வீசி திரிகிறார்கள் என்பது நாடகம் நடந்து முடிந்த பின்னர் தான் தெரியவர். நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஒரு நாடகமாக இந்த நாடகம் இந்த முயற்சி இப்போது இடம்பெற இருக்கின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம். அந்த த்ரில் நிமிடங்களை இப்போது இலங்கை போலீஸ் திணைக்களம் எண்ணிக்கொண்டிருக்கின்றது. நேரம் 8:08.

நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எச்டியின் பதில் சொல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது. வாரம் தோறும் திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளில் 8 மணி தொடக்கம் 9 மணி வரை உங்களை மகிழ்விக்கவும் சிந்திக்கவும் வைக்க வருகின்றது நில் பதில் சொல் நிகழ்ச்சி.

நேர்களே, இன்றைய நில் பதில் சொல் நிகழ்ச்சியில் நாம் கொண்டு வருகின்ற முதலாவது வினா இதுதான். நில் பதில் சொல் நிகழ்ச்சியில் நாம் கொண்டு வருகின்ற முதலாவது வினா இதுதான். வரலாற்றிலே பல்வேறு விதமான மதம் சார்ந்த வாத பிரதிவாதங்கள் கடந்த காலங்களில் இடம்பெற்றிருக்கின்றது. குறிப்பாக இஸ்லாமிய மதம் தொடர்பில் பல்வேறு விதமான கருத்துக்கள் எதிரான பல்வேறு விடயங்களை அவ்வப்போது பலர் முன்வைத்திருக்கின்றார்கள். இந்து மதத்துக்கு எதிராகவும் இவ்வாறான எதிர்கருத்துக்கள் வந்திருக்கின்றன. கிறிஸ்தவ மதத்துக்கு எதிராகவும் வந்திருக்கின்றது. இஸ்லாமிய மதங்களுக்கு எதிராகவும் இவ்வாறான கருத்துக்கள் வந்திருக்கின்றது. குறிப்பாக சாத்தானின் வாசகங்கள் என்ற ஒரு நூல் இஸ்லாமிய மதத்துக்கு எதிராக வெளியிடப்பட்டது. இந்த சாத்தானின் வாசகங்கள் என்ற அந்த நூலை வெளியிட்ட நூலாசிரியருக்கு எதிராக கடும் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டது. இஸ்லாமிய மத உணர்வுகளால் அந்த உணர்வுகளை புண்படுத்தியதாக கூறி உலகளவில் அது பெரும் சர்ச்சையையும் விவாதங்களையும் ஏற்படுத்தியது. சாத்தானின் வாசகங்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த நூல், சாத்தானின் கவிதைகள் அல்லது சாத்தானின் வாசகங்கள் என்று அழைக்கப்படும். கேள்வி என்னவென்றால், இந்த சாத்தானின் வாசகங்கள் என்ற நூலை எழுதியவர் யார்? நேர்களை தயவு செய்து விடையுடன் மட்டும் இணைந்திருந்துங்கள். இவ்வாறான வினாக்களுக்கு நீங்கள் அலச வேண்டாம். விடையுடன் மட்டும் இணைந்திருங்கள். சாத்தானின் வாசகங்கள் என்ற அந்த நூலை எழுதியவர் யார் என்பதுதான் கேள்வி. ஒன்று, தஸ்மிலா நஸ்ரின். முதலாவது விடை தஸ்மிலா நஸ்ரின். இரண்டாவது சல்மான் ருஷ்டி. இரண்டாவது விடை சல்மான் ருஷ்டி. மூன்றாவது அயன் கிர்ஸி அலி. மூன்றாவது விடை அயன் கிர்ஸ்லி அலி. இவர்களில் யார் இந்த சாத்தானின் வாசகங்கள் என்ற நூலை எழுதியதன் காரணமாக உலகளவில் மிகப்பெரிய சர்ச்சைகளையும் விவாதங்களையும் ஏற்படுத்தினார்? முதலாவது விடை தஸ்மிலா நஸ்ரின், இரண்டாவது சல்மான் ருஷ்டி, மூன்றாவது அயன் கிறிஸ்டி அலி. அலையுங்கள் 416-664-6222. நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க இருக்கின்றது ரமேஷ் விம்பி கேட்ட பாடல்.

நேர்கள் இணைந்திருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியின் நில் பதில் சொல் நிகழ்ச்சி. நில் பதில் சொல் நிகழ்ச்சியில் நாம் கொண்டு வந்த முதலாவது வினாவுடன் இப்போது அந்த வினாவுக்கான விடைகளுடன் நேர்கள் இணைந்திருக்கின்றார்கள். வினாவை மீண்டும் ஒரு முறை தந்து விடுகின்றோம்.

0: நேர்களே, சிஎம்ஆர் தமிழ் எச்டியின் பதில் சொல் நிகழ்ச்சியில் நாம் முதல் கொண்டாந்த வினா. சாத்தானின் வாசகங்கள் அல்லது சாத்தானின் கவிதைகள் என்ற நூலுக்குரியவர் யார்? இந்த நூல் வெளியிடப்பட்ட பின்னர் சர்வதேச ரீதியில் மிகப்பெரிய வாத பிரதிவாதங்களை கொண்டு வந்தது, சர்ச்சைகளையும் ஏற்படுத்தியது. அந்த நூலை எழுதியவரின் பெயர் என்ன என்பதுதான் கேள்வி. விடைகளுடன் மட்டும் இணைந்திருங்கள், கருத்துக்கள் சொல்ல போக வேண்டாம். முதலாவது விடை தஸ்மிலா நஸ்ரின், இரண்டாவது சல்மான் ருஷ்டி, மூன்றாவது அயான் கிறிஸ்தியாலி. இப்போது விடைகளுடன் நேர்களை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
1: வணக்கம் வாசன், இது பஞ்சாச்சலம் பேசுறேன்.
0: பாருங்கள் பஞ்சாச்சலம்,
1: பதில் சொல்லி போட்டு ஒரு நியூஸ் புதினஞ்சொல்ல தானே என்ன சம்பந்தமான விஷயங்கள் தேவையில்லை.
0: புதினங்களை சொல்லுங்க, சர்ச்சைகளை சொல்ல.
1: சர்ச்சை தேவையில்லை. அப்ப இவர் வந்து சல்மான் ருஷ்டி, இவர் உருப்பட்ட சர்ச்சைகளை மாற்றப்பட்ட அப்படினால கொஞ்சம் வெளியில வராம தான் இருந்தவர். 22 ஒரு அவனுக்கு கடவுள் கூட்டத்துக்கு வந்தாப்புல ஒரு பாஞ்சடிச்சு கட்சியால் குத்துறவே இல்லோ. அப்ப இன்றைக்கு அமெரிக்கா நீதிமன்றம் சொல்லி இருக்கு, இன்றைக்கு அந்த கத்தியால குத்துனவே ஒரு பயங்கர குற்றவாளி. அதான் நான் சொல்ல வந்த 20 நான் சொல்ற பத்திரிகை செய்தி. அப்ப நீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருக்க 4 பிறகு அந்த குத்துனவர் வந்த ஒரு பயங்கரமான குற்றவாளி. நன்றி, வணக்கம்.
0: நன்றி நன்றி நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
2: வணக்கம் வாசன்.
0: சாரா வரங்கள்.
2: அவரேதான் சல்மான் ருஷ்டி, ஈரானியன் சேர்ந்தவர்,
0: தலைமறைவாகியுள்ளார். ஈரானின் நாட்டை சேர்ந்தவர். நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
3: வணக்கம், நான் மகன் கேட்கின்றேன்.
0: மகன் சொல்லுங்க.
3: நலமா இருக்கிறீங்க?
0: ஓ, நல்ல நலம், நன்றி.
3: நல்ல சகோதரம் தந்தீங்க, கேட்டுருந்த நல்லா இருந்தது. இது சல்மான் ருஷ்டி தான்.
0: சல்மான் ருஷ்டி,
3: அவர் அவர் ஈரானியனா? ஓகே ஓகே, நன்றி நன்றி வாசன்.
0: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
4: வணக்கம் ரமேஷ், இவர் வந்து சல்மான் ருஷ்டி தான்.
0: சல்மான் ருஷ்டி, நன்றி ரமேஷ்.
4: நன்றி, வணக்கம்.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
5: மூர்த்தி ஆயிக்கிறேன்.
0: மூர்த்தி சொல்லுங்கள்.
5: சல்மான் ருஷ்டி.
0: சல்மான் ருஷ்டி, நன்றி நன்றி. நிகழ்ச்சியில்
5: நீங்க சொன்ன மாதிரி கிடந்த ஊடகம் என்ன நிகழ்ச்சியில் கேட்ட மாதிரி கிடந்தது.
0: சரி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
6: வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் சார்.
0: சிவலிங்கம் சொல்லுங்கள். நிகழ்ச்சியில் அடுத்த நேரை நாம் இணைத்துக் கொள்வோம். வணக்கம் வணக்கம்
7: வணக்கம் வாசன், நிர்மலாக வைக்கிறேன். எப்படி இருக்கிறீங்க?
0: நலம் நிர்மலா, நன்றி. நீங்க நலமா?
7: ஓமாம், நலமா இருக்கு.
0: இப்ப நலமாயிட்டீர்கள்?
7: ஓமாம்.
0: சொல்லுங்கள் கலியோ. வருது நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
8: வணக்கம் அண்ணா, தேவகுமார்.
0: தேவகுமார் சொல்லுங்கள். சல்மான் ருஷ்டி என்பது மிகச்சரியான விடை. உண்மையில் சல்மான் ருஷ்டி ஒரு இந்திய பின்னணியை கொண்டவர். அவர் இந்தியாவில் தான் பிறந்தவர், பின்னர் அமெரிக்காவில் ஒரு மிகச்சிறந்த நாவல் ஆசிரியராக வாழ்ந்தவர். குறிப்பாக வரலாற்று ரீதியான பல்வேறு நாவல்களை எழுதுவதில் கைதேர்ந்தவர். உலகத்தில் பல்வேறு விதமான நாடுகள் தொடர்பான பல்வேறு அரசியல் மத ரீதியான சிந்தனைகளை எல்லாம் தனது நாவல்கள் மூலம் கொண்டு வந்தவர். பல்வேறு பரிசில்களுக்கும் சொந்தக்காரனாக விளங்கியவர். 1988 சாத்தானின் வாசகங்கள், த சாத்தானின் கவிதைகள் என்ற அந்த அவரது நாவல் உலக புகழ் பெற்றதாக பின்னர் மாறியது. அமெரிக்காவின் பல்வேறு விதமான பிரதேசங்களில் வாழ்ந்த அவருக்கு பல்வேறு விதமான கொலை மிரட்டல்கள் எல்லாம் பிற்காலத்தில் விடப்பட்டிருந்தது. அந்த வேளையில் தலைமறைவு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார். குறிப்பாக இவர் இந்த கவிதைகளை எழுதியதன் பின்னர் ஈரானிய தலைவர் கொமைனி, சுப்ரீம் லீடர் ஈரானின் சுப்ரீம் லீடராக விளங்கிய கொமைனி, இவருக்கு பாரிய அச்சுறுத்தல் ஒன்றை தெரிவித்திருந்தார். இதன் காரணமாக இவரது புத்தகத்துக்கு 20 நாடுகளில் தடை விதிக்கப்பட்டிருந்ததுடன் இவருக்கு எதிரான கொலை அச்சுறுத்தல் போன்ற பல்வேறு விதமான அச்சுறுத்தல்களும் பின்னாளில் விடப்பட்டிருந்தது. 2022 வரை இவ்வாறு பல்வேறு அச்சுறுத்தல்கள் விடப்பட்டிருந்து சல்மான் ருஷ்டி தனது தற்போது 1947 பிறந்தவர், 79 வயதில் தலைமறைவு வாழ்க்கையுடன் வாழ்ந்து வருபவர். இவர் பல நாடுகளுக்கான ஒரு குடியுரிமையை பெற்றிருப்பவர். இந்தியா, ஐக்கிய ராஜ்யம், ஐக்கிய அமெரிக்கா ஆகிய நாடுகளுக்குரிய குடியுரிமையை பெற்று வாழ்ந்து கொண்டிருப்பவர். கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் ஒரு பட்டதாரியாக மிளிர்ந்தவர். இவ்வாறான சல்மான் ருஷ்டி தான் சாத்தானின் வாசகங்கள் என்ற அந்த நூலை எழுதியவர். அதேபோல் இஸ்லாமிய மதத்துக்கு எதிராக அவ்வப்போது பல்வேறு விதமான கருத்துக்களை, வாத பிரதிவாதங்களை, பல்வேறு விதமான ஆய்வாளர்கள், நூலாசிரியர்கள் வெளியிட்ட வண்ணம் இருந்தார்கள். அந்த வகையில் தான் வங்கதேசத்தைச் சேர்ந்த மருத்துவர் மற்றும் எழுத்தாளர் தஸ்லிமா நஸ்ரின் இஸ்லாமிய சட்டங்கள் மற்றும் மத அடிப்படைவாத கருத்துக்களால் பெண்களுக்கு இழைக்கப்படும் இன்னல்களை தனது லஜ்ஜா உள்ளிட்ட நாவல்கள் மற்றும் கட்டுரைகள் மூலம் விமர்சித்து எழுதியிருந்தார். அதேபோல் அயான் கர்சி அலி சோமாலியாவில் பிறந்து பின்னர் நெதர்லாந்து மற்றும் அமெரிக்காவில் வாழ்ந்தவர், இஸ்லாத்தில் உள்ள பெண்களுக்கு எதிரான நடைமுறைகள் மற்றும் தீவிரவாத கருத்துக்களை கடுமையாக விமர்சித்து நூல்களை எழுதியிருந்தார். இப்பொழுது ஒரு நாய் தாக்குதலில் தொடங்கிய பிரச்சனையால் இலங்கை தமிழர் சவுதியில் 5 ஆண்டுகள் சிறையை பெற்றிருக்கின்றார். அனோஜன் என்று சொல்லக்கூடிய தமிழர் ஃபேஸ்புக் பதிவொன்றில் கீழ் முகமது நபி குறித்து கருத்து பதிவிட்ட சம்பவம். கல்முனையைச் சேர்ந்த தமிழர் அனோஜன் என்பவர் சவுதி அரேபிய காவல்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அந்த நாட்டு நீதிமன்றத்தினால் அவருக்கு கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றது. நீதிமன்றத்தினால் 5 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதுடன் 3 மில்லியன் ரியால், ஏறத்தாழ இலங்கை மதிப்பில் 27 கோடி ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளதாக அவரது குடும்பத்தினர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த நீதிமன்ற தீர்ப்பு தொடர்பில் அனோஜன் தனது குடும்பத்தாருக்கு தொலைபேசி ஊடாக தெரிவித்துள்ளதாகவும் அவரது தந்தையான தம்பி ராஜா சிவராஜா அறிவித்துள்ளதாக பல்வேறு செய்தி ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருக்கின்றன. சவுதி அரேபிய நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்ட தீர்ப்பு குறித்து இன்று வரை இலங்கை அரசாங்கத்துக்கு அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு விடுக்கப்படவில்லை. வெளிநாட்டு அலுவலர்கள் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சின் உயர் அதிகாரி ஒருவர் இந்த கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார். அனோஜனை விடுதலை செய்யும் நோக்கில் அவரது குடும்பத்தினர் பல்வேறு வழிகளிலும் இப்போது முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக சொல்லப்படுகின்றது. இலங்கையின் ஊவா மாகாணத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற முருகன் ஆலயமான கதிர்காம ஆலயத்தின் வருடாந்த பாத யாத்திரை கடந்த மாதம் ஆரம்பமாகியிருந்தது. இதிலிருந்து தான் இந்த பிரச்சனை ஆரம்பமானது. வடக்கிலிருந்து கிழக்கு மாகாணம் வழியாக பக்தர்கள் குழுவாக பாத யாத்திரை வருவதை ஒவ்வொரு வருடமும் வழக்கமாக கொண்டிருந்தார்கள். இவ்வாறு இம்முறையும் வடக்கிலிருந்து பெருந்திரளான பக்தர்கள் பாத யாத்திரை மேற்கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் ஒரு குழுவுடன் சுப்பிரமணியம் என்று அழைக்கப்படும் நாய் ஒன்றும் பாத யாத்திரையில் கலந்து கொண்டது. பக்தர்களுடன் இந்த நாய் பாத யாத்திரையில் கலந்து கொண்ட சம்பவம் அப்போது சமூக ஊடகங்களில் பெரும் பேசு பொருளாக இருந்தது. இவ்வாறு வருகை தந்த பக்தர்கள் கல்முனை பகுதியை நெருங்கிய தருணத்தில் இடம்பெற்ற சம்பவமே அனோஜன் இன்று பிரச்சனைகளை அனுபவிக்க காரணமாக அமைந்திருக்கின்றது. கல்முனை பகுதியில் உள்ள இளைஞர் ரஷ்மீன் என்பவர் பாத யாத்திரை சென்ற சுப்பிரமணியம் என்ற நாயை, அந்த நாய் தொடர்பில் எதுவும் தெரியாமல் தனது கால்களினால் மிதித்து தாக்குதல் நடத்தியிருந்தார். குறித்த இளைஞன் தாக்குதல் நடத்திய சந்தர்ப்பத்தில் எடுக்கப்பட்ட வீடியோ காட்சி சமூக வலைத்தளங்களில் பகிரப்பட்டதுடன் இது தொடர்பான கடும் விவாதங்களும் நடந்தன. இந்த சம்பவம் தொடர்பில் கல்முனை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டதை அடுத்து நாயின் மீது தாக்குதல் நடத்திய இளைஞன் கைது செய்யப்பட்டிருந்தார். குறித்த இளைஞன் தனது தவறை ஏற்றுக்கொண்டு பகிரங்கமாக மன்னிப்பும் கோரியிருந்தார்.
9: கல்முனை போலீசாரால் கைது செய்யப்பட்ட இளைஞன் பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டார். இந்த நிலையில் பேஸ்புக் பக்கத்தில் நாயின் மீது தாக்குதல் நடாத்தப்பட்ட சம்பவம் குறித்த பதிவு ஒன்றின் கீழ் அனுஜன் கருத்து ஒன்றை பதிவேற்றியிருந்தார். முகமது நபி குறித்து ஆட்சேபனைக்குரிய வகையில் இந்த பதிவு இருந்ததாக புகார் எழுந்தது. கல்முனை பகுதியில் ஆரம்பமான ஒரு சிறிய சம்பவம் இன்று அனுஜன் மீது 5 வருட சிறை தண்டனை, 27 கோடி ரூபாய் நட்டஈடு வரை சென்றிருக்கின்றார். அந்த விடைகளுடன் இணைந்திருந்த நேர்கள் அத்தனை பேருக்கும் இந்த வேளையில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நேரம் சரியாக 8:29.

0: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் சி கே செந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165
1: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதுல்ல கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிசி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTAவில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300.
4: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituden, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
0: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000. ஸ்கார்ப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மேயர் 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca.
5: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும்
6: மியூசிக் கனெக்ட்ஸ்.
5: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் சங்கர் கிருஷ்ணன் மற்றும் அஸ்வினா
7: ஆரூரன்.
5: சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
8: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.

நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எச்டியின் நில் பதில் சொல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்க நேரம். நில் பதில் சொல் நிகழ்ச்சியில் நாம் கொண்டு வருகின்ற அடுத்த வினா இதுதான். நேர்களே, நேட்டோ தாபனம் என்ற ஒரு தாபனம் பற்றி பலரும் சொல்ல கேட்டிருப்பீர்கள், அறிந்திருப்பீர்கள், நிறையவே விடயங்களை தெரிந்திருப்பீர்கள். வட அட்லாண்டிக் ஒப்பந்த நாடுகள் என்று இது அழைக்கப்படுகிறது. நேட்டோ, நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆஃப் ஆர்கனைசேஷன் என்ற பெயருடன் இது சொல்லப்படும். இந்த தாபனத்தின் தலைமையகம் அமைந்துள்ள நாடு எது? இந்த தாபனத்தின் தலைமையகம் அமைந்துள்ள நாடு எது என்பதுதான் நாங்கள் கொண்டு வருகின்ற வினா. இந்த வினா சில வேளைகளை நாங்கள் முன்பும் கேட்டிருக்கலாம், என்றாலும் இன்று ஒரு காரண காரியத்துடன் அந்த கேள்வியை கொண்டு வருகின்றோம். நேட்டோ தாபனத்தின் தலைமையகம் அமைந்துள்ள நாடு எது? முதலாவது விடை ஜெர்மனி, இரண்டாவது பெல்ஜியம், மூன்றாவது நோர்வே. நேட்டோ தாபனத்தின் தலைமையகம் அமைந்துள்ள நாடு எது? முதலாவது ஜெர்மனி, இரண்டாவது பெல்ஜியம், மூன்றாவது நோர்வே. அலையுங்கள் 416-6444-6222. அது காசிநாதன் விருப்பம்.

0: நேரம் 8:40 நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் டீனில் பதில் சொல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது. நாங்கள் 2வது வினாவுடன் இணைந்திருந்தோம். கொண்டு வந்த வினா இலகுவான வினாதான் நேர்களே. என்ன வினாவென்றால், நேட்டோ தாபனம், வட அட்லாண்டிக் ஒப்பந்த நாடுகள் தாபனம் என்று சொல்லப்படுவது. நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆஃப் ஆர்கனைசேஷன், அதன் முதல் எழுத்துக்கள் இணைத்து NATO நேட்டோ என்று அழைக்கப்படுகின்றது. இந்த நேட்டோ தாபனத்தின் தலைமையகம் எந்த நாட்டில் அமைந்திருக்கின்றது என்று கேட்டிருந்தோம். 1வது ஜெர்மனி, 2வது பெல்ஜியம், 3வது நோர்வே. இப்பொழுது விடைகளுடன் நேர்கள் இணைந்திருக்கின்றார்கள், இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
1: வணக்கம் பாசன்,
0: சொல்லுங்க.
1: ரொம்ப ஜாதகம் பேசுறேன். நான் முந்தி ஒரு கால சொன்னேன், உங்களோட நிகழ்ச்சியை தவற விட்டா எங்களுக்கு தான் இழப்பு.
0: முந்தியும்
1: முந்தியும் நான் சொன்னேன், இன்றைக்கு சொல்றேன். ரட்பிளான சைமா, ரட்பிளான குடுவாஞ்சு, கண்டிப்பான போன்ற விஷயங்கள், கனப்பியங்கள், மற்ற 6 மணி 7 மணி வரை உள்ள தகநாயக்காண்ட இதுகளும் சினிமா பண்றான விஷயம், கன விஷயங்கள் சிலது மறந்து போச்சு, சிலது நீங்கள் ஞாபகப்படுத்திருக்கீங்க.
0: அதான் அந்த நிகழ்ச்சியின் அறிந்து மறியாமல் தான் திளைப்பது. உண்மைதான்,
1: இலங்கை வரலாற்றிலே ஒரு மாசம் 2 மாசம் பிரைம் மினிஸ்டர் இருந்தாயக்கர்.
0: அதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு கேள்விப்பட்டீங்களா? இலங்கையின் போட்டி பரீட்சைகள் எல்லாம் அது ஒரு கேள்வியா? இலங்கையில மிக குறைந்த காலம்
1: பிரதமர் அறிந்தவர்.
0: எஸ்டபிள்யூஆர்டி பண்டார் நாயக்காவை சுட்டுக்கொள்ளை செய்த அந்த சம்பவங்கள், ஸ்ரீமாவ் பண்டார் நாயக்கா பிரதமர், இதெல்லாம் பெரிய விஷயங்களாக அந்த சந்து பொந்துகள்ல இருந்தெல்லாம் அவங்க மூத்தவர்கள் கதைத்த காலம் எல்லாம் இருக்கு.
1: நிச்சயமா கொஞ்சோண்டு வருது இன்னைக்கு எல்லாம் இளைஞர்கள் இங்க போகுது எல்லாம். அது போட்டுக்கும் அதே கண்டிக்கும். இப்ப இதுக்கு உங்களுக்கு பதில் வந்து பெல்ஜியம். அது சம்பந்தமான செய்தி ஒன்றுக்கு நான் சாட்டை சொல்லட்டும், நீங்க சொல்றீங்களோ?
0: அந்த செய்தியாலாம் இந்த கேள்வி ஒன்று நீங்க சொல்லுங்க.
1: ஒரு கனடிய பெண்மணி ஒன்று மாற்றப்பட்டிருக்கிறா, அவளை வந்து சொல்ற விஷயத்தை நீங்க சொல்லுங்க.
0: அதுக்காக தான் இந்த கேள்வி ஒன்று நீங்க சொல்லிட்டு. சரி, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
2: வணக்கம் அண்ணா, தேவகுமார்.
0: சொல்லுங்க தேவகுமார்.
2: நீங்கள் இந்த கேள்வியை கொண்டாக்களே நான் ஜெயிச்சேன். அந்த பெண்மணியின் செய்தா விவகாரமாக தான் இருக்கும்.
0: நீங்க
2: வச்ச கேள்விகள் தானே இந்த பெல்ஜியத்தில்.
0: நன்றி, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
3: வணக்கம் சார். சாரா, பெல்ஜியம். பெல்ஜியம்.
0: நன்றி சாரா,
3: நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர். நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
4: வணக்கம் ஐயா, வாசன் கோதாஸ்
0: சொல்லுங்க. கோதாஸ்,
4: இது பெல்ஜியத்துல தான் நேற்றைய செய்தியில வந்தது. கனடிய பெண்மணி, நான் நினைக்கிறேன் கனடாவை சேர்ந்த, சைனாவை சேர்ந்த கனடிய பெண்மணி.
0: சைனா வம்சாவளியை சேர்ந்த கனடிய பெண்மணி. நான் யார் அந்த முழுமையான தகவலை சொல்லுவேன் பாக்குறேன், பாப்பேன். நன்றி,
4: நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
5: வணக்கம் பாசன், நான் மகன் கழிக்கின்றேன்.
0: மகன் சொல்லுங்கள்.
5: நேட்டோவை போட்டதே அமெரிக்கா, ரஷ்யா, சைனா கடிக்கிறதுக்கு. ஆனா நேட்டோ நாடுகளுக்கு அமெரிக்கன் 50% எக்ஸ்போர்ட் என்னண்டா அப்படி?
0: யாரை கேட்கறது? சரி, நன்றி மகன், நன்றி.
5: நன்றி, வணக்கம்.
0: நிகழ்ச்சியில் அடுத்த கவினா, அடுத்த நேர். வணக்கம்.
6: வணக்கம் வாசன், நிர்மலா.
0: சொல்லுங்க நிர்மலா.
6: இது வந்து பெல்ஜியம்.
0: பெல்ஜியம், நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
7: வணக்கம் வாசன், நான் மொரின்.
0: மொரின் சொல்லுங்கள்.
7: பதில் வந்து பெல்ஜியம்.
0: பெல்ஜியம்,
7: நன்றி.
0: நன்றி,
7: நன்றி, வணக்கம்.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
8: மூர்த்தி ஆக்கிரமிசாலேருந்து பெல்ஜியம்.
0: பெல்ஜியம், நன்றி மூர்த்தி.
8: நன்றி, வணக்கம்.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் இணைத்துக் கொள்வோம். வணக்கம். சொல்லுங்க.
9: நன்றி.
0: ஆமா, அது பெல்ஜியம் தான் சரியான விடை. கேள்வி அதற்காகத்தான் கொண்டு வந்தேன், நீர்கள் சொன்னீர்கள். இப்போது பெல்ஜியத்தின் தலைநகரம் பிரசல்ஸ் தான் இந்த நேட்டோ தாபனத்தின் தலைமையகம் அமைந்திருக்கின்றது. அங்கு இந்திய சீன வம்சாவளியைச் சேர்ந்த கனடிய பிரஜை ஒருவர் நிகழ்ச்சியில் அடுத்த நேர். வணக்கம்.
10: வணக்கம், இது வந்து பெல்ஜியம் தான்.
0: பெல்ஜியம்,
10: இது இந்த சைனா ஆரியன் கனடியன் இதை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களே, இதை சஸ்பிஷன் இதை போன அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க, பார்க்கலாம் இதை நடக்கும்.
0: நன்றி ரமேஷ், நன்றி. உண்மையில் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. நேர்களுக்கெல்லாம் அத்துப்பட்டி எல்லாம் தெரிகிறது, அப்படியே சந்தோஷமாக இருக்கிறது. உண்மையில் நேட்டோ கூட்டணியின் இராணுவ தலைமையகத்தில் பயிற்சி பணியாளராக பணியாற்றிய போது உளவு பார்த்ததாக கூறப்படும் சீன வம்சாவளியைச் சேர்ந்த கனேடிய பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக பெல்ஜிய அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். என்ற வகையில் தான் நேட்டோ பாதுகாப்பு பிரிவினரிடமிருந்து கிடைத்த தகவலின் அடிப்படையில் சந்தேகத்துக்குரிய அந்த பெண்ணின் வீடு மற்றும் நேட்டோ தலைமையகத்தில் உள்ள அவரது பணித்தளம் ஆகியவற்றில் சோதனை நடத்தப்பட்டதாக பெல்ஜியத்தின் கூட்டாட்சி அரசு தரப்பு வழக்கறிஞர் அலுவலகம் தெரிவித்திருக்கின்றது. என்ற வகையில் தான் அவர் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இது ஒரு சாதாரண விடயமல்ல. ஒரு அவரும் ஒரு கனேடிய அரசாங்கத்தின் ஒரு அரசு அலுவலகர், அவர் பெல்ஜியத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருப்பார். அதுவும் நேட்டோ தாபனம் தொடர்பாக கைது செய்யப்பட்டிருப்பது ஒரு மிகப்பெரிய ராஜதந்திர விரிசல்களை பெல்ஜியம் மற்றும் கனடாவுக்கு இடையில், அல்லது நேட்டோ தாபனம் கனடாவுக்கு இடையில் ஏற்படுத்தலாமா ஏற்படுத்துமா எதிர்காலத்தில் என்ற சந்தேகம் இப்போது வேலை பெற்றிருக்கின்றது. ஏற்கனவே கனடா பல்வேறு விதமான மேற்கு ஐரோப்பிய நாடுகளுடனான உடன்படிக்கைகள் மூலம் புதிய பல கூட்டமைப்புகளை உருவாக்கும் முயற்சியில் மார்க்கானி ஈடுபட்டிருக்கின்ற வேளையில் வெளிவிவகாரம் தொடர்பில் பல்வேறு முயற்சிகளால் கனேடிய பிரதமருக்கு ஒரு நல்ல செல்வாக்கு வளர்ந்து வந்த வேளையில் இப்படி ஒரு சம்பவம் இடம்பெற்றிருப்பது நிச்சயமாக ராஜதந்திர ரீதியில் இந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையில், அல்லது நேட்டோ கனடா என்ற அந்த அமைப்புகளுக்கு இடையில் சில வேளைகளில் ஒரு முறுகலை ஏற்படுத்துமா அல்லது சுமூகமாக இதை தீர்வுக்கு கொண்டு வருவார்களா என்பதுதான் இப்போது எழுந்திருக்கக்கூடிய வினாக்கள். நிச்சயமாக வருகின்ற நாட்கள் அதற்குரிய மிகச்சிறந்த பதில்கள் கிடைக்கும் என்று நம்பலாம். நேட்டோ தாபனம் என்பது 1949 உருவாக்கப்பட்டது நேர்கள் தெரியும். 49 உருவாக்கப்பட்ட இந்த நேட்டோ தாபனத்தில் 32 நாடுகள் அங்கம் வகிக்கின்றன. குறிப்பாக ஐக்கிய அமெரிக்க நாடுகள் தனக்கு உடன்பாடான நாடுகளை இணைத்து உருவாக்கிய தாபனம் நேட்டோ. பனிப்போர் காலத்தில் வார்சோ என்ற ரஷ்ய சோவியத் அணிக்கு எதிராக நேட்டோ தாபனம் உருவாக்கப்பட்டது, அல்லது நேட்டோ தாபனத்துக்கு எதிராக வார்சோ தாபனம் உருவாக்கப்பட்டது என்ற வகையில் இந்த அமைப்பு 1949 April 4 உருவாக்கப்பட்டது. ஆரம்பத்தில் இந்த தாபனத்தில் பெல்ஜியம், கனடா, டென்மார்க், பிரான்ஸ், ஐர்லாந்து, இத்தாலி, லக்சம்பர்க், நெதர்லாந்து, நோர்வே, போர்த்துக்கல், யுனைடெட் கிங்டம், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆகிய நாடுகள் அங்கம் வகித்தன. என்ற வகையில் கனடா ஆரம்பகால உறுப்பினர் நாடு. பின்னர் பல நாடுகள் படிப்படியாக இணைந்து கொண்டன. 1952 கிரீஸ் இணைந்து கொண்டது. 1955 ஜெர்மனி இணைந்து கொண்டது. 1982 ஸ்பெயின். 1999 செக் குடியரசு. அதேபோல் 2004 பல்கேரியா, எஸ்தோனியா, லட்வியா, லித்துவேனியா, ரூமேனியா, சுலோவாக்கியா, ஸ்லோவேனியா. 2009 அல்பேனியா, குரோசியா. 2017 மோண்டினிகுரோ. 2020 நோர்த் மேசிடோனியா. 2023 ஃபின்லாந்து. 2024 ஸ்வீடன் ஆகிய நாடுகள் இணைந்து கொண்டன. இன்று 32 நாடுகள் இதில் அங்கம் வகிக்கின்றன. இந்த நேட்டோ தாபனத்தில் இணையப் போகிறேன் என்று அறிவித்த போதுதான் February 2022 உக்ரைன் மீது ரஷ்யா பாரிய அளவு படையெடுப்பை மேற்கொண்டது. 2014 கிரீமிய போர் காரணமாக கிரீமியாவை உக்ரைனிடமிருந்து கைப்பற்றி ரஷ்யா தனது ஆக்கி கொண்டது. அதிலிருந்து தொடங்கிய அந்த பகைமை 2022 ரஷ்யா உக்ரைன் மீது படையெடுத்ததுடன் இன்னும் பகைமை மூண்டு இன்று உக்ரைன் ரஷ்ய போர்கள் வலுப்பெற்றிருக்கின்ற நிலையில் இப்போது பெல்ஜியம் சார்ந்த இந்த சம்பவம் உலக அளவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்துமா பொறுத்திருந்து பார்ப்போம். விடைகளுடன் இணைந்திருந்த நேர்கள் அத்தனை பேருக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது நிகழ்ச்சியிலே இணைந்து கொண்டு மொரீன் ஒரு விருப்ப பாடல் கேட்டிருந்தார். அந்த பாடலுடன் நாங்கள் இணைந்திருப்பதற்கு முன்னர் வர்த்தக விளம்பர இடைவேளைகள் எடுத்துக்கொள்வோம்.
9: கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 416-240-0078 info@canadiantamilcongress.ca. தமிழராய் பெருமை கொள்வோம். வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40th ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.
11: வணக்கம், இது நான் உங்களோட பென்னிதியால் பேசுறேன். And you're listening to 101.3 Tamil HD, Canada-வுடன் முதல் 24 hours Tamil HD radio. Enjoy.

0: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462.
1: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
2: 416-700-2222. நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
2: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
0: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
2: சுகந்தன், 416-540-6269.
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்

0: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம். 416-821-0462
1: நேர்களே, 4 மணி பொழுதுகள் மிக இனிமையான பொழுதுகளாக அமைந்திருக்கும் என்று நம்புகின்றோம். இதுவரை நேரவன் நிகழ்ச்சியுடன் இணைந்திருந்த நேர்களுக்கு நன்றிகள். காற்றலை வழியே நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்த நேர்களுக்கும், எங்களது நீல் பதில் சொல் நிகழ்ச்சியில் இணைந்து பதில் தந்த நேர்கள், நிகழ்ச்சியை சிறப்பித்த நேர்கள் ஸ்பஞ்சாச்சரம், சாரா, வெண்பா, கோதாஸ், மதன், ரமேஷ், மூர்த்தி, சிவலிங்கம், நிர்மலா, கலியுக வரதன், தேவகுமார், மொரின் ஆகிய நேர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து நிகழ்ச்சியிலே மொரின் விருப்பப்பாடல், சிவலிங்கம் விருப்பப்பாடல், கலியுக வரதன் விருப்பப்பாடல். மொரினின் பகலில் ஒரு திரைப்படத்தில் இளமையெனும் பூங்காற்று, அதேபோல் சிவலிங்கமையாவின் விருப்பத்தில் பூந்தோட்ட காவல்கார், அது திரைப்படம், மன்னிக்கவும் பூக்களை பறிக்காதீர்கள் என்ற திரைப்படத்திலிருந்து காதல் ஊர்வலம் எங்கே என்ற பாடல் அவருக்காக நாங்கள் ஒளிபரப்பு செய்கிறோம். அதைத் தொடர்ந்து பூக்காரி திரைப்படத்தில் கலியுக வரதன் விரும்பி கேட்ட காதலின் பொன் வீதியில் ஆகிய பாடல்கள் தொடர்ச்சியாக ஒளிபரப்பாக மத்துடன் நிகழ்ச்சியில் இணைந்திருந்த நேர்கள், காற்றலை வழியே நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்த நேர்கள், அத்தனை பேருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு வருகின்ற பொழுதுகள் இனிய பொழுதாக மாற வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் நேர்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது என்றும் உங்கள் அன்பின் SS வாசன். நன்றி, வணக்கம் நேர்களே.

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 31. வெகுளாமை நகையும் உவகையும் கொல்லும் சினத்தின் பகையும் உளவோ பிற. நகையும் உவகையும் கொல்லும் சினத்தின் பகையும் உளவோ பிற. முகமலர்ச்சியையும் அகமலர்ச்சியையும் அழித்தொழிக்கும் சினத்தை விட வேறு பகையும் உண்டோ?

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன் com.
2: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன், அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
3: ஓவன்சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிரிப் குக், டிஷ் வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார், 647-924-7638
4: அல்லது கால் தர்ஷன், 416-897-0919.
3: ஓவன்சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 647-924-7638
4: 416-897-0919.
5: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
6: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 pound நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
5: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
6: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
7: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
6: மிடில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA Square மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
5: 416-834-2266.
6: Jeeva Jewelers.

0: உங்க சவுடால் தனமும் சண்டியர் தனமும் நல்லா தாண்டா இருக்கு பகுமானக்காரங்களா? ஆனா பாட்டு தாண்டா உப்பு இல்லாத ஊரு அங்கனக்க சப்புன்னு போய்கிட்டு இருக்கு. அடிக்க சொல்றாங்க நெய்யண்டி மேலத்தை.
1: Yeah, yeah.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம். புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிட்டாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
0: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
0: 416-489-2000 GTA credit.
2: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
0: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
2: 905-417-6069.
0: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
3: என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 31, வெகுளாமை நகையும் உவகையும் கொல்லும் சினத்தின் பகையும் உளவோ பிற. நகையும் உவகையும் கொல்லும் சினத்தின் பகையும் உளவோ பிற. முகமலர்ச்சியையும் அகமலர்ச்சியையும் அழித்தொழிக்கும் சினத்தை விட வேறு பகையும் உண்டோ?

0: ஐயோ, ஆரம்பமே அசத்தலா இருக்கேடா.
1: ஓ காந்த கண்ணனகி, உனக்கு நான் மினிஸ்ட்ரியில இடம் பாக்குறேன். இங்க புஸ், இங்க புஸ், ஸ்டார்ட் பீசிங்.

0: நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க.
1: உங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது.
0: உனக்கு இன்னும் என்னென்ன தெரிய வைக்கிறேன் பார்.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
1: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும்
2: Music Connects.
1: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் சங்கர் கிருஷ்ணன் மற்றும் அஸ்வினா ஆரூரன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
3: கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்ப்டன் எல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம் வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ் மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ் செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ் மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம் 416-903-9999.
4: கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. ஆகஸ்ட் 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வேண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
5: நான் மல்லாந்திருப்பேன் என்று நினைத்தாயோ?

0: ஸ்டாண்டில் கொஞ்ச நாள் கழிச்சு நீ இருக்க மாட்டேன் மைண்டில், ஐயோ இருக்க மாட்டேன் மைண்டில்.
1: போதுமா போதுமா
2: லே, கஷ்டமர கஷ்டப்பட்டாத
1: போடுறா மண்டில.

0: வந்தாதான் நெக்ஸ்ட் வேலை நடக்கும்.
1: வாசன்னா என்ன பின்ன?

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm ரவி நடராஜா. Working for you. விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிரம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you. மார்க்க மக்களே, தாமோல் நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிரம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200 9-667-7200
3: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன். 647-459

0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 31. வெகுளாமை நகையும் உவகையும் கொல்லும் சினத்தின் பகையும் உளவோ பிற. நகையும் உவகையும் கொல்லும் சினத்தின் பகையும் உளவோ பிற. முகமலர்ச்சியையும் அகமலர்ச்சியையும் அழித்தொழிக்கும் சினத்தை விட வேறு பகையும் உண்டோ?

0: ஷர்ட்லாம் பலமாகுது போல.
1: ஆமா, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்?
0: ஏய், பண்ணதே நான் தான்.
1: இல்ல, இது நிச்சயமா பிராங்கா இருக்க வாய்ப்பே இல்ல. அவ இங்கதான் எங்கயோ இருக்கா, கண்டிப்பா இங்கதான் இருக்கா.
2: இவ்வளவு நேரம் உன்னை பிராங்க் பண்ணதே வந்தான், ஆனா உண்மையா உனக்கு மெசேஜ் பண்ணது நான் தான்.
1: I am coming.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் சங்கர் கிருஷ்ணன் மற்றும் அஸ்வினா ஆரூரன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
2: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
3: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
4: முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.

0: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம். மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 31. வெகுளாமை நகையும் உவகையும் கொல்லும் சினத்தின் பகையும் உளவோ பிற. நகையும் உவகையும் கொல்லும் சினத்தின் பகையும் உளவோ பிற. முகமலர்ச்சியையும் அகமலர்ச்சியையும் அழித்தொழிக்கும் சினத்தை விட வேறு பகையும் உண்டோ?

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40வது ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.
1: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்ல கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிசி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTAவில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
4: கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்டன் எல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன், ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம், 416-903-9999. 0399999.

மக்கார காரிச காடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பீச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
1: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதிக்கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதிக்கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
2: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவெல்லடா.
3: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை எனைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை. எனைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை. எவ்வளவு சிறிதாயினும் எப்பொழுது ஆனாலும் சரி, எவருக்கு என்றாலும் மனதால் கூட தீமை செய்யாதிருப்பதே சிறப்பு.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
2: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அழையும்.
0: 416-700-2222 J.CA. ஓவன்சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிரிப் குக், டிஷ் வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார் 647-924-7638 அல்லது கால் தர்ஷன் 416-897-0919. ஓவன்சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 647-924-7638 416-897-0919.
3: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் சங்கர் கிருஷ்ணன் மற்றும் அஸ்வினா ஆரூரன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
4: அப்படின்ற

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினை பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வேண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 416-240-0078 info@canadiantamilcongress.ca தமிழராய் பெருமை கொள்வோம். இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர் ஆயில் சேஞ்ச் பிரேக்ஸ் சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர் டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ். மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000 ஸ்காப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர் 416-757-1000 மை மெக்கானிக் auto.ca
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
0: 20 மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன் 416-400-8383
1: சுகந்தன் 416-540-6269
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 ஒரு கிராம் நகைக்கு 100-150 வரையும், 22 ஒரு பவுன் நகை அடகுக்கு 1,000-1,800 வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர் 22 தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTS ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266
3: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை எனைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை. எனைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை. எவ்வளவு சிறிதாயினும் எப்பொழுது ஆனாலும் சரி, எவருக்கு என்றாலும் மனதால் கூட தீமை செய்யாதிருப்பதே சிறப்பு.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK சிந்தூரன், 416-220-8888. குணா குணராஜா, 647-624-4165.
1: வணக்கம், நான் ஐஷா புஷ்பா ஹைகிரன். எங்க 4 ஆண்டுகள் வெற்றிகரமாக முடிவடைந்து 5வது ஆண்டினை ஆரம்பிக்கின்றோம்.
0: ஐஷா சில்க் தரும் மெகா சேல் ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 3 வரை அனைத்து 30% முதல் 50% தள்ளுபடியில்.
1: விசேடமாக உங்களுக்கு சாரி, சல்வார், பிரைடல் லங்கா, டிசைனர் லங்கா, மென்ஸ் சர்வானி, மென்ஸ் குர்தா, ஜுவல்லரி எல்லாமே 50% ஆஃபுக்கு நீங்க இந்த 4 திட்டங்கள் மட்டும் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக
0: இருக்கும். கூடுதலான பொருட்கள் $10 இருந்து சாரி ஸ்ரீ சாரம் $10, சல்வார் $30, இன்னும் ஏராளம். 2140 மோனி சைட் அண்ட் 416-298-6116. ஐஷா சில்க். எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center, Lotus, 401க்கு அருகில் Belfield and Highway 27 121 City View Drive, Etobicoke-வில் On-site cremation, அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. Lotus Funeral and Cremation.com.

0: 모든 HD, 더블 HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வேண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம். உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
0: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
0: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200 9-0-6-7-2-6-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2-7-2- தொடர்தரை பெறுங்கள். சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் சிஐபிசி அபிசெல்வம்.
2: உலகிழந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை எனைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை. எனைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை. எவ்வளவு சிறிதாயினும் எப்பொழுது ஆனாலும் சரி, எவருக்கு என்றாலும் மனதால் கூட தீமை செய்யாதிருப்பதே சிறப்பு.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituden, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
2: காசு வேணுமெண்டு ஃப்ரெண்ட்கிட்ட கேட்டேன், இல்லையண்டு சொல்லிட்டேன். தெரிஞ்ச ஆண்டியண்டு அவர்கிட்ட கேட்டா அவவும் இல்லையண்டுட்டா. கடைசியா காசு கண்டு போட்டு அம்மா தான் நகை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்னேன்.
3: அம்மா நகை அடகு மாடம், நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
4: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
3: கெனடியன் எக்லிங்டன் சங்கரன் கோக்கு அருகில் அம்மா நகை அடகு மாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861. அம்மா நகையடகு மாடம்.
5: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா. ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
3: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
5: 905-417-6069.
3: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca, 905-417-6069.
6: வாரா வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும்
7: Music Connects.
6: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் சங்கர் கிருஷ்ணன் மற்றும் அஸ்வினா ஆரூரன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
8: அப்படின்ற

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டமிழ் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினை பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வேண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 info@canadiantamilcongress.ca. தமிழராய் பெருமை கொள்வோம். மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
0: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
2: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங்சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு. 2026 நிசான் ராக் 5 ஜீரோ பைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா, எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை எனைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை. எனைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை. எவ்வளவு சிறிதாயினும் எப்பொழுது ஆனாலும் சரி, எவருக்கு என்றாலும் மனதால் கூட தீமை செய்யாதிருப்பதே சிறப்பு.

0: பகுதி.
1: உருவாக்கி இந்த அழுக்கிலே ஊறி போனதோ இவங்களை மாதிரி ஆளுங்க. இவங்களை எல்லாம் பார்த்தாலும்
2: விரட்டி விரட்டி வெளுக்க

பண்ணுது. தகத்திட்டு

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
5: Everything okay? No problem, Dijinam.
6: Bar kalamu closing da, tadikira nadi.
7: The customer you're trying to reach is not available.
8: Prithi Silvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage kudai vangikku maatavum. Call Prithi Silvam, 416-268-0155. 416-268-0155.
5: செல்லத்துக்கு தேங்க்ஸ்.
6: செல்லம் இல்லடா, செல்வம்.
5: சரி சரி.

listen to us around the universe. www.cmr.fcmr.fcmr.fcmr.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்டபூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது
2: சட்டரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பாட்டுடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
2: 416-489-2000 GTA கிரெடிட்.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை எனைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை. எனைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை. எவ்வளவு சிறிதாயினும் எப்பொழுது ஆனாலும் சரி, எவருக்கு என்றாலும் மனதால் கூட தீமை செய்யாதிருப்பதே சிறப்பு.

ஜல்லிக்கட்டை தூக்க வெள்ளக்காரன் போட்டான் ஸ்கெச்சு, அவனுக்கு தமிழ்நாடே போட்டது பாஸ்கெச்சு, சிதாவை தூக்க ரவன் நண்டாம் போட்டான் ஸ்கெச்சு, ரவனுக்கு பண்ண தலை

0: Halo.
1: Hai. Berhenti ya. Harus jalan, Pak.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358, 647-887-9358. வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
2: ஆலோசனைகளும்
1: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661, 416-475-4661.
3: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-யை வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் சங்கர் கிருஷ்ணன் மற்றும் அஸ்வினா ஆரூரன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
4: Experience radio like never before. Tamil HD Radio.
5: Tamil FM.
4: Now in hybrid digital.

0: கிளீன் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
4: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரீபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிடாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிடாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044
5: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார்
6: Franklin Law Firm, ரவி நடராஜா.
7: Working for you.
5: விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 அனுபவம் ரவி நடராஜா, ஸ்காப்ரோ, டவுன் டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
7: Working for you.
8: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
9: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வப் புலவனின் குரல் கேட்போம்.
10: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை எனைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை. எனைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை. எவ்வளவு சிறிதாயினும் எப்பொழுது ஆனாலும் சரி, எவருக்கு என்றாலும் மனதால் கூட தீமை செய்யாதிருப்பதே சிறப்பு.

பொறுப்புத்துறப்பு சிஎம்ஆர் தமிழ் ஒலிபரப்பில் இடம்பெறும் கலந்துரையாடல்கள், விவாதம் மற்றும் நிகழ்ச்சிகளில் வெளியிடப்படும் கருத்துக்கள் அவற்றுள் பங்கு பெற்றுபவர்களின் கருத்துக்கள் மட்டுமே. அத்துடன் விளம்பரதாரர்களினால் தெரிவிக்கப்படும் எந்தவிதமான தவறுதலான தகவல்களுக்கும் சிஎம்ஆர் பொறுப்பல்ல என்பதனையும் எமது நேயர்களுக்கு அறியத் தருகின்றோம். அத்துடன் விளம்பரதாரர்கள் மற்றும் அனுசரணையாளர்களோடு எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன் அதன் அனைத்து விதிமுறைகளையும் கவனமாக பரிசீலிக்கவும். தேவையெனில் உங்கள் சட்டத்திறனை ஊடாக ஒப்பந்தத்தை மதிப்பாய்வு செய்யுமாறு கேட்டுக் கொள்ளுகின்றோம். விளம்பரதாரருடன் நீங்கள் மேற்கொள்ளும் ஒப்பந்தம் அல்லது பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து பொறுப்பும் மற்றும் விளைவுகளும் உங்களுக்கும் அந்த விளம்பரதாரருக்கும் இடையிலானது மட்டுமே.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோ நிறுவனம், 9056677200, 9056677200.
3: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவை.
4: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
5: முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத் தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.
6: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
7: Mahadev ki.

மன பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன், என் செல்ல ஓடி வருவேன். எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன், என் செல்ல ஓடி வருவேன். அன்பாக நான் இருந்ததுனா தோல்லையே தூக்கினு இருப்பேன். எங்க வீட்டு குத்து விளக்கு நீ கெட்டா என் வாழ்க்கையே கெத்து.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
1: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365
2: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100-150 டாலர் வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1,000-1,200 டாலர் வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5%
3: துபாய் சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266
3: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
5: Everything okay? No problem and jinam.
4: Bar kalam closing da tadikira nadi.
6: The customer you're trying to reach is not available.
0: Prithi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti selutti kondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Prithi Selvam 416-268-0155 416-268-0155.
5: Last minute le closing jay the brothers chellathukku thank cha
4: chellam illa da selvam
5: seri seri
7: tamilan endru sollada thalidum irundhu nillada tharaniyai nivellada
0: thirukural iridiyal ulagalanda deivapulavanin kural kelpom.
8: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை எனைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை. எனைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை. எவ்வளவு சிறிதாயினும் எப்பொழுது ஆனாலும் சரி, எவருக்கு என்றாலும் மனதால் கூட தீமை செய்யாதிருப்பதே சிறப்பு.

0: தேசிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
2: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
1: சுகந்தன், 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட், ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி, வித்தகன், 416-475-4661, 416-475-4661.
4: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
5: இல்லடா.
4: ஹலோ, காசு வந்ததாடா?
5: இன்னும் வரல காசு.
4: காசு வந்துச்சா?
5: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
6: What's happening? So sad.
7: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
2: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனல் அண்ட் கிரிமேஷன் .com.
8: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் சங்கர் கிருஷ்ணன் மற்றும் அஸ்வினா
9: ஆரூரன்.
8: CMR TV-யை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
10: அப்படின்ற

24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டமிழ் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினை பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வேண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 info@canadiantamilcongress.ca. தமிழராய் பெருமை கொள்வோம். புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க்

0: 6220888 குணா குணராஜா 6476244165. புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்றுத் தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462 நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்
0: இட்டோபிகோ
1: 416-746-2742
2: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca 647-522-1775 647-522-1775
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
4: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை எனைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை. எனைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை. எவ்வளவு சிறிதாயினும் எப்பொழுது ஆனாலும் சரி, எவருக்கு என்றாலும் மனதால் கூட தீமை செய்யாதிருப்பதே சிறப்பு.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டுக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
4: காசு வேணும் என்று ஃப்ரெண்ட் கிட்ட கேட்டேன், இல்லை என்று சொல்லிட்டேன். தெரிஞ்ச ஆண்டி என்று அவர்கிட்ட கேட்டா அவவும் இல்லை என்றுட்டா. கடைசியா காசு கண்டு போட்டு அம்மா தானே கை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்னேன்.
5: அம்மா நகை அடகு மாடம், நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
6: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
5: கெனடியன் எக்லிங்டன், சங்கரன் கோக்கு அருகில் அம்மா நகை அடகு மாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861. அம்மா நகையடகு மாடம்.
7: நான்காவது ஆண்டு நிறைவையொட்டி ஆயிஷா சில்க் தரும் மெகா சேல். பெருந்தொகை புதிய வரவுகள் அனைத்தும் 30% முதல் 50% தள்ளுபடியில். July 31 முதல் August 3 வரை சாரீஸ், சல்வார், பிரைடல் லெஹெங்காஸ், மென்ஸ் வேர் அண்ட் ஜுவல்லரி 50% கழிவில். இந்த 4 நாட்கள் மட்டுமே. பியோ காஞ்சிபுரம் $150, ஃபேன்சி சாரீஸ் $50. 10 சேலில் கூடுதலான பொருட்கள் $10 இருந்து. சாரீஸ் 3 சரம் $10, 2 T-shirts $15, பிரீத்தி ஏகோ பிளஸ் $150. 21-40 மோர்னிங் சைட் and Finch, 416-298-6116.
8: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000-க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
9: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பாட்டுடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
8: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
9: 416-489-2000. GTA கிரெடிட். கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்டன் எல்லைக்கு அருகில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன், ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1-இன் சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம், 416-903-9999. 416-903-9999.

0: நேர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். நேரம் சரியாக 9 மணி. இன்னைக்கு 31ஆம் தேதி, மாதம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இன்னைக்கு என்ன முக்கியமாக நீங்கள் யோசிக்கணும், இன் மந்த்து கம்ப்ளீட்டடு, சேலரி கிரெடிட்டடு, கிரெடிட் கார்டு பேமெண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர்டு அப்படின்னு சொல்லி வரிசையாக எல்லா பேமெண்ட் பட்டுவாடாவும் நாளைக்கு நடக்கும். ஸோ அதெல்லாத்தையும் பார்த்துட்ருப்பீங்க. அதே மாதிரி பயங்கர வேக வேகமாக போன இந்த வருடத்தில் பாதி வருஷம் முடிஞ்சிருச்சு, ஜூலை மாதமும் முடிஞ்சிருச்சு, ஆகஸ்ட்டும் பிறந்துருச்சு அப்படின்ற மாதிரி அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. இவ்வளோ பிஸியான ஒரு மாதத்தில் நீங்கள் பல அழகான தருணத்தையும் கடந்து வந்திருப்பீங்க. அதை பற்றி தான் பேச போகிறோம். இன்றைக்கி அழகான ஒரு தலைப்பும் காத்திருக்குது. நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், ஃபோன் எடுத்து நம்பருக்கு டயல் பண்ணி என்னோட பேசி நான் கொண்டு வந்திருக்கிற தலைப்புக்கு ஒரு 2 இல்லை 3 நிமிஷம் பேசிவிட்டு உங்களுடைய விருப்ப பாடலை கேட்டிங்க அப்படின்னா தரத்துக்கு தயாராக இருக்கேன். முதல்ல சிஎம்ஆர் செய்திகள். செய்திகளை தொடர்ந்து ஒரு புத்தம் புதிய பாடலோடு ஆரம்பித்து நம்ம நேர்கள் எல்லாத்தையும் சந்திக்க போகிறோம். நேர்கள் அலையங்கள் 416-6444-2222 இந்த நம்பருக்கு. அதே மாதிரி இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, வெள்ளிக்கிழமை அப்படின்னாலும் என்ன முக்கியமான விஷயம், என்ன கதை தான். எஸ், இன்றைக்கும் கதை இருக்குது உங்களுக்காக, ஒரு அருமையான கதை. ரொம்ப நாள் ஆச்சு, சுஜாதா அப்படின்ற ஒரு அருமையான எழுத்தாளர் தமிழ் சினிமாவுக்கு மட்டுமல்ல தமிழ் இலக்கியத்துக்கும் சரி, கதைகள், புத்தகங்கள், கவிதைகள் எத்தனை எழுதியிருக்காரு மனுஷன், ஆர்டிகல்ஸ்லேருந்து ஆரம்பித்து ஒரு அமேசிங் ரைட்டர். ஸோ நம்ம ஏன் வந்து சுஜாதா உடைய அவர் எழுதுனது எக்கச்சக்கமான கதைகள் எல்லாம் அப்படியே ஸ்க்ரீன் பிளே வடிவத்திலேயே வந்து இப்போ எழுதியிருப்பார். சினிமா பார்த்த மாதிரியே தான் இருக்கும் அவருடைய கதைகளை படிக்கும்போது, நிறைய கதைகள். அதில் சுஜாதாவுடைய ஃபேமஸான கதைகள் எல்லாமே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து பெருசாக ஃபேமஸ் ஆகலை இந்த கதை, கொஞ்சம் அன்சங் ஸ்டோரி தான் இது, ஆனாலுமே வந்து ரொம்ப அழகான ஒரு அருமையான ஒரு கதை. ஸோ அந்த கதை தான் இன்றைக்கி சுஜாதாவுடைய ஒரு கதை தான் எடுத்து வந்திருக்கேன். ஸோ அதையும் கேட்குறதுக்கு தயாராக இருங்க. செய்திகளை தொடர்ந்து நேர்களை சந்திப்போம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி 101.3 வித் ஆர்ஜே ராஜ்.
1: பத்து சிறை காவலர்கள் மற்றும் 22 கைதிகள். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற மோதல் சம்பவத்தில் 10 சிறை காவலர்கள் மற்றும் 22 கைதிகள் கொல்லப்பட்டமை தொடர்பாக கடமையில் இருந்து நீர்கொழும்பு சிறைச்சாலையின் தலைமையின் சிறை காவலர் நீதிமன்றத்தில் முன்னிலையாகி சாட்சியம் அளித்திருக்கின்றார். 2027 ஜனவரி மாதம் வரை இலங்கையில் சுமார் 10 லட்சம் முதல் 15 லட்சம் வரையிலான மக்களுக்கு மனிதாபிமான உணவுதவி தேவைப்படக்கூடும் என்று பஞ்சம் தொடர்பான முன்கூட்டிய எச்சரிக்கை அமைப்புகளின் வலையமைப்பு வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேகதாது அணை தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த கர்நாடகாவுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் செல்வதை அந்த மாநில முதலமைச்சர் DK சிவகுமார் மீண்டும் உறுதிப்படுத்தியிருக்கின்றார். அதிகாரப்பூர்வ ராணுவ விழாக்கள் மற்றும் பொது நிகழ்வுகளின் போது கடவுளை குறிப்பிடுவது உட்பட்ட நம்பிக்கை சார்ந்த மொழி மற்றும் நடைமுறைகள் மீதான கட்டுப்பாடுகளை விரிவுபடுத்தும் புதிய விதிகளை கனேடிய ஆயுதப்படைகள் வெளியிட்டிருக்கின்றன. ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படைக்கு உதவுவதாக குற்றம் சாட்டப்பட்ட ஈரானிய விமான நிறுவனமான மகான் ஏருக்கு உதவி வருவதாக கூறப்பட்ட 6 தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்கள் மீது அமெரிக்க நிதித்துறை தடைகளை விதித்துள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் புதுக்குடியிருப்பு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட சுதந்திரபுரம் பிரதான வீதி மக்கள் பயன்பாட்டுக்காக போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதியமைச்சர் பிரசன்ன குணசேகரவினால் உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு மோதல் காரணமாக உலக பொருளாதாரத்தில் ஏற்பட்டுள்ள தாக்கங்களுக்கு மத்தியில் இலங்கையின் பொருளாதார ஸ்திரத்தன்மையை வலுப்படுத்துவதற்காக 200 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவியை வழங்க ஆசிய அபிவிருத்தி வங்கி தீர்மானித்துள்ளது. நீதிபதிகளின் வயதெல்லை நீடிப்பு அரசியலமைப்பு திருத்தத்தை நாடாளுமன்றத்தின் 2-3 பெரும்பான்மையினால் மட்டும் நிறைவேற்ற முடியாது என்று காலனி சட்டத்தரணி நளின் பத்திரன சுட்டிக்காட்டியிருக்கின்றார். சர்வதேச கடன் தரப்படுத்தல் நிறுவனங்களில் ஒன்றான ஸ்டாண்டர்ட் அண்ட் புவர்ஸ் குளோபல் ரேட்டிங்ஸ் நிறுவனம் இலங்கையின் குறுகிய மற்றும் நீண்டகால உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு நாணய கடன் தரவரிசையை CCC+ என்ற தரத்திலேயே மீளுறுதிப்படுத்தியுள்ளது. ராஜபக்சக்களை மாத்திரம் இலக்காக கொண்டு அரசியலமைப்பு திருத்தம் கொண்டு வருவது முற்றிலும் தவறானதொரு எடுத்துக்காட்டு என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் பொதுச்செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா ஈரான் போரில் 10 மாலுமிகள் உட்பட இந்தியர்கள் 16 பேர் உயிரிழந்ததாக நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு அறிவித்துள்ளது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பாரதிய ஜனதா கூட்டணியில் இருந்து புரட்சி பாரதம் கட்சி விலகிவிட்டதாக அந்த கட்சியின் தலைவர் ஜெகன்மூர்த்தி தெரிவித்துள்ளார். கர்நாடகாவில் 7000 மேற்பட்ட கல்லூரி மாணவர்களுக்கு HIV தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கன்சர்வேட்டிவ் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் மைக்கேல் சாங், மத்திய அரசு தனது செலவினங்கள் குறித்து கனடியர்களுக்கு அதிக வெளிப்படைத்தன்மையை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கின்றார். ஹெல்த் கனடாவின் சட்ட நடவடிக்கையை தொடர்ந்து கியூபெக்கை தளமாக கொண்ட இணையவழி சில்லறை விற்பனையாளர் அங்கீகரிக்கப்படாத ஊசி மூலம் செலுத்தப்படும் பெப்டைட்ஸை விற்பனை செய்ய நிரந்தரமாக தடை செய்யப்பட்டிருக்கின்றார். அமெரிக்காவின் சுங்க வரிகளினால் கனடாவுக்கான ஏற்றுமதிகள் கட்டுப்படுத்தப்படுவதனால் தங்கள் நிறுவனம் கனடா சந்தையை நோக்கிய தனது கவனத்தை தீவிரப்படுத்தி வருவதாக அல்கோமா ஸ்டீல் நிறுவனத்தின் தலைமை நிர்வாகி தெரிவித்துள்ளார். இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் மோதல் தொடங்கியதிலிருந்து மேற்கொள்ளப்பட்ட மிகப்பெரிய தகர்ப்பு நடவடிக்கைகளில் தெற்கு லெபனானில் இருந்த ஹெஸ்புல்லாவின் முக்கிய நிலத்தடி சுரங்கப்பாதை வலையமைப்பை இஸ்ரேலிய ராணுவம் அளித்துள்ளது. அமெரிக்கா அண்மையில் நடத்திய தாக்குதல்களுக்கு பதிலடியாக குவைத்தில் உள்ள அகமத் அல் ஜாஃபர் விமானப்படை தளத்தில் அமைந்துள்ள அமெரிக்காவின் முக்கிய ராணுவ கட்டமைப்புகளை குறிவைத்து ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக ஈரான் ராணுவம் தெரிவித்துள்ளது. தெற்கு லெபனான் முழுவதிலும் இஸ்ரேல் தொடர்ச்சியான பெரிய தாக்குதல்களை நடத்தியதாக லெபனானின் தேசிய செய்தி ஊடகம் செய்தி வெளியிட்டிருக்கின்றது. அமெரிக்கா, ஈரான் ஆகிய இரண்டு நட்பு நாடுகளுக்கும் இடையே ராஜதந்திர சர்ச்சை வெடித்ததற்கு முன்பு ஈராக் அமெரிக்காவுடன் ஒருங்கிணைந்து செயல்பட்டது என்ற அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் கூற்றை ஈராக் அரசாங்கம் நிராகரித்துள்ளது.
2: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ்

0: கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட். ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வேண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியில் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி ஓம் அப்படின்ட்டு. ஒரு புத்தம் புதிய திரைப்படம் வரப்போகிற தனுஷோடைய திரைப்படத்திலிருந்து தான் அந்த சாய் அபியங்கருடைய பாட்டு கேட்டிங்க. எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு இல்லையா? பெருசாக புதுசாக இருக்கா புதிய பாட்டு? ஆனால் ஏதாவது கேட்சியாக புதுசாக இருக்கான்னா இல்லை, அதே மாதிரி தான் ரகடை ரகடை ரகடை ரகடைன்னு சொல்லிட்டு போட்டு அடிச்சிட்றாங்க. கொஞ்சம் நல்ல லூப் மோடில் கேட்குற மாதிரி பாடல்கள் வந்து ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா? மறுபடியும் வந்து இளையராஜாவோட இசையமைப்பில் ஒரு படம் புதுசாக வரப்போகுது. அந்த பாட்டும் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ எப்பயுமே புது மியூசிக் டைரக்டர் வந்தாலும் ராஜா சாரோடைய பாட்டு கேட்குறதுக்குனே வந்து பிறந்த ஃபேமிலி தானே நம்ம. ஸோ அவருடைய இசையிலையும் ஒரு பாட்டு இருக்குது. அந்த பாட்டும் உங்களுக்காக புது பாட்டு லிஸ்ட்டில் எடுத்து வச்சுருக்கேன். நேயர்கள் கேட்குற பாடலோடு சேர்த்து அந்த பாட்டும் வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்து ஒலிக்கும். இன்றைக்கி என்னென்னலாம் நாள் செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம். அதுக்கப்புறம் நம்மளுடைய தலைப்பு நின்றும் பேசிடுவோம். கதை கேட்கவும் தயாராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இருக்கிற தலைப்பில் முக்கியமான விஷயம் இன்றைக்கி வந்து அவகேடோ டே. அவகாடோ அப்படின்னாலே வந்து ஒரு காலத்தில் வந்து நம்ம ஊர்லாம் இந்த பட்டர் ஃப்ரூட்னு விற்பாங்க, யாருமே மதிக்காத ஒரு ஃப்ரூட்டாக தான் இருக்கும். அது ரொம்ப கம்மி விலைக்கு வந்து கும்முனு கிடைக்கும் ஷேக்கு, ரொம்ப பிடிச்ச விஷயம். அப்போல்லாம் வந்து பெருசாக பேசப்படலை, ஆனால் இப்போ வந்து ஊர் உலகம் முழுக்க வந்து பயங்கரமாக வாங்குகிற ஒரு ஃப்ரூட்டாக ஆயிடுச்சு. அவகேடோ வந்து

0: எல்லா நாடுக்கும் வந்து அதிகமாக இம்போர்ட் ஆகிற ஃப்ரூட்டில் ஒன்று. அது மட்டும் இல்லாமல் ஹெல்த் பெனிஃபிட்ஸில் டாப்பில் வேறு இப்போ வந்துருச்சு. அதே மாதிரி தான் இந்த நம்ம முன்னாடி பேசியிருந்தோம் நவா பழமும் நாவல் பழமும் வந்து யாருமே மதிக்காமல் இருந்த ஒரு பழம், இப்போ வந்து லிஸ்ட்டில் டாப்பில் வந்து மோஸ்ட் ஹெல்தியஸ்ட் ஃப்ரூட்டில் வந்துருச்சு. அதே மாதிரி தான் கொய்யா பழம், கொய்யா வந்து என்னடா அது ஒரு மாதிரி எல்லார் வீட்லேயும் கொய்யா மரம் இருக்கும், யாரும் மதிக்க மாட்டாங்க. அந்த ஐயா கொய்யாவா வேறு ஏதாவது நல்ல நல்ல பழமாக கொடுங்கப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ ஆனால் வந்து பயங்கர ஃபேமஸாக இருக்கிறது வந்து கொய்யா பழம் தான். ஸோ எப்படி வந்து இண்டஸ்ட்ரியில் ஒரு பீரியட் உங்களுக்கு ஒரு காலம் வந்ததுன்னா எனக்கு ஒரு காலம் வருண்டா அப்படின்னு சொல்லி இந்த கொய்யா பழத்தில் பயல் பழம்லாம் வந்து மாம்பழத்தையும் ஸ்ட்ராபெரியெலாம் பார்த்து சிரிக்கிற மாதிரி மொமெண்ட் வந்து சேஞ்ச் ஆகுது இல்லையா. ஸோ அப்படி தான் வாழ்க்கையில் மாற்றம் வந்து நிரந்தரமானது, எது வேணால் எப்போ வேணால் டாப்பில் போகும், எது வேணால் மார்க்கெட்டை இழக்கும் அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான். ஸோ அப்படி தான் வந்து இந்த அவகேடோ வந்து ஒரு காலத்தில் பெருசாக பேசப்படாத விஷயம் இப்போ உலகம் முழுக்க வந்து இதை தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய அவகேடோ லவர், எதில் வேணால் அதை போட்டு சாப்பிட்லாம் ஜி அப்படின்னா அதை பற்றி நீங்கள் சொல்லலாம். உங்களை அவகேடோ உங்களுக்கு எப்படி சாப்பிட பிடிக்கும் அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி மோஸ்ட் ஃபிக்ஷனல் சோல்டு ஃபிக்ஷனல் ஸ்டோரி வந்து ஹாரி பாட்டர், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். 1980 வந்து எழுதின ஃபிக்ஷனல் ஸ்டோரி. அந்த ஹாரி பாட்டருடைய பர்த்டேவாமா இன்றைக்கி. இன்றைக்கி ஜேகே ரவுலிங் அந்த கதையை எழுதினவங்க, அவங்க பாருங்கள் ஒரு சின்ன கதை தான் எழுதினாங்க, இன்ன வரைக்கும் ராயல்ட்டி பல பில்லியன் டாலர்ஸ் வந்து இது வரைக்கும் ஹையஸ்ட் சோல்டு ஃபிக்ஷனல் புக்ஸில் வந்து டாப்பில் இருக்கிறது ஹாரி பாட்டர். ஹாரி பாட்டருடைய பர்த்டே இன்றைக்கி, அது நம்ம என்னத்துக்கு நமக்கு தேவையில்லை. இன்றைக்கி வந்து சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்ரிசியேஷன் டே. பாவம் இந்த அட்மின் அப்படின்னு சொல்லி ஒரு டெசிக்னேஷனை கொடுத்துருவாங்க, அந்த அட்மின் ரோலில் இருக்கிறவங்களை பார்த்தாலே எனக்கு வந்து பாவமாக இருக்கும். ஏன்னா தண்ணி வரல, டெலிவரி வரல, பார்சல் வரல, சம்பளம் வரல, அக்கௌண்ட்டு நம்பர் என்னாச்சு, கதவு திறக்க மாட்டேன்னு, இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் வந்து நம்ம முதல்ல அடிக்கிறது வந்து அட்மினாக தான் இருக்கும். அட்மின்னு பேர் தான், அவர் வந்து என்னத்தை அட்மிட் பண்ணுவார் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஏன்னா எல்லா வேலையும் அவங்க தலையில் போட்டு வச்சு வாங்குவாங்க. ஸோ ஃபார் ஆல் த லவ்லி சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ், ஹேட்ஸ் ஆஃப் டு யுவர் ஜாப். ஏன்னா எல்லாத்தையும் நீங்கள் பண்ணணும் நோ சொல்லாமல், சிரிச்ச முகத்தோடு, இது என் வேலை இல்லைங்க, இதை அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுங்கன்னு சொல்லாமல், அந்த டிபார்ட்மெண்ட் எது அப்படின்னு சொல்லி கை காட்டி விட்டு இதில் போய் கேளுங்க அப்படின்னு சொல்லி ஸ்வீட்டாக சொல்லி சிரிச்ச முகத்தோடு இருக்கிற அந்த அட்மின்ஸ் எல்லாருக்குமே ஹேட்ஸ் ஆஃப். ஸோ உங்களுடைய ஜாப் வந்து சூப்பரான ஒரு வேலை, நீங்கள் சூப்பராக பண்ணிட்ருக்கீங்க, வாழ்த்துக்கள். அதை சொல்லிவிட்டு அது இல்லாமல் இன்னைக்கு நிறைய செலப்ரேஷன்ஸும் இருக்குது. ஆனால் நான் கொண்டிருக்கிற தலைப்பு வந்து ரொம்ப யுனிக்கான ஒரு விஷயம். இப்போ நம்மளை சுற்றி வந்து நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு இல்லையா. ஒரு சைடு வந்து ஏமாத்துறாங்க, ஒரு சைடு போராடுறாங்க, ஒரு சைடு டெக்னாலஜி அப்டேட் அப்படின்றாங்க, இன்னொரு சைடு புதுசாக வந்து வேலைகள் ஏஐ மூலிமா ஓப்பன் ஆகுது, அதே மாதிரி ரொம்ப வருஷமாக இருந்த வேலைகள் வந்து காணாமல் போகுது. அன்னைக்கு சொல்லியிருந்தாங்க ஒரு நேயர், 27 வேலை பார்த்துருந்த ஒருத்தங்களை திடீர்னு வந்து வேலையை விட்டு தூக்குறாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க சொல்லுங்கள். 27 இயர்ஸ்லாம் வந்து நர்சிங் இண்டஸ்ட்ரியில் இருந்தவங்களெல்லாம் பொசுக்குன்னு வந்து எவ்வளோதான் முடிஞ்சது நீங்கள் கிளம்பலாம் அப்படின்னா அடுத்தவங்க ஏதாவது பண்ணுறதுக்கு சைட்கிக் ஏதாவது வச்சுட்டே இருக்கணும் கண்டிப்பாக. இப்போ நீங்கள் வந்து ஒரு வேலை பண்ணிகிட்ருக்கீங்க, இப்போ திடீர்னு அந்த வேலை இல்லை அப்படின்னா அடுத்து நீங்கள் என்ன வேலை பண்ணுவீங்க அப்படிங்கிறதான் வந்து ரெண்டாவது தலைப்பு. நீங்கள் எந்த வேலையும் இப்போ வந்து இல்லை, நான் வந்து ஃப்ரீ ஆகிட்டேன், ரிட்டையர் ஆகிட்டேன், நான் வந்து இப்போ வீட்டு வேலை தான் பண்ணிட்டுருக்கிறதுனாலும் கற்பனையாக இந்த கேள்விக்கு பதில் சொல்லலாம். ஒருவேளை நீங்கள் பண்ணிகிட்டு இருந்த வேலையை முன்னாடி நீங்கள் வந்து ஒரு ஐடியில் இருந்திருக்கலாம், இல்லை ஒரு ட்ரக் டிரைவிங்கில் இருந்திருக்கான், இல்லை ஏதாவது ஒரு அட்மின் நர்சிங் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஏதோ ஒரு ப்ரொஃபைலில் நீங்கள் இருந்திருப்பீங்களே. திடீர்னு ஒரு நாள் நீங்கள் 25 வேலை செஞ்சிட்ருக்கீங்க ஒரே கம்பெனியில் ஒரே இடத்துல, நல்ல டெசிக்னேஷன், இந்த கம்பெனிக்காக நான் உயிரை கொடுத்து உழைச்சிருக்கேன், இந்த கம்பெனி நம்மளை கைவிடாதுன்னு சொல்லி நம்பி நம்ம உழைக்கிறோம். ஆனால் திடீர்னு ஒரு நாள் வந்து கம்பெனி அவ்வளோதான் லே ஆஃப் கிளம்பு அப்படின்னு சொல்லி நம்மளை தூக்கிடுறாங்க வேலையை விட்டு. ஆனால் நம்ம வந்து நம்ம அடுத்த வேலை வீட்டுக்கு சாப்பாடு வாங்கிட்டு போகணுமே, அதுக்கு என்ன பண்ணுறது? அப்போ நீங்கள் வந்து பிரெட்வினராக இருக்கிற டைமில் ஒரு வேலை உங்களுக்கு வந்து திடீர்னு இந்த வேலை போச்சு அப்படின்னா அடுத்து நீங்கள் என்ன பார்க்குறது உங்ககிட்ட ஸ்கில் செட் இருக்குது அப்படிங்கிறத கேள்வி. இது வந்து என்னென்னா செல்ஃப் ரியலைசேஷன் க்வெஸ்சன். உண்மையாகவே வந்து அடுத்து நான் இதில் பயங்கர திறமைசாலி, இந்த வேலையில் நான் பூந்து நான் வந்து போயிடுவேன், இப்படி எப்படி சூர்யா சொல்லுவாரோ, 400,000 இருந்தால் பொட்டி கடை வைப்பேன், 40,000 இருந்தால் மளிகை கடை வச்சு ஆயா சொந்த ஊர்லேயே செட்டில் ஆகி ஜம்முன்னு கால் மேலே கால் போட்டு தொழில் பார்ப்பண்டா, நான் ஏண்டா உங்ககிட்ட கையேந்து நிற்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு ஆப்ஷன் பி சி அதாவது பிளான் பி வச்சுருந்தீங்கன்னா அதை சொல்லுங்கள். நான் முக்கியமாக இன்னொரு தலைப்பு கொண்டு வந்தது என்னென்னா, இப்போ வந்து இந்த பஞ்சபூதங்கள் இருக்கு இல்லையா, ஃபைவ் எலிமெண்ட்ஸ் ஆஃப் நேச்சர், நிலம், நீர், ஆகாயம், காற்று, நெருப்பு அப்படின்னு சொல்லி, உங்களுக்கு வந்து அதிகம் பயன்படக்கூடிய, ஐயோ இது வந்து எல்லாருக்கும் தெரியும் காற்று தண்ணி தான் வந்து ரொம்ப முக்கியம், ஆனால் உங்களுடைய ஃபேவரெட் ஃபைவ் எலிமெண்ட்ஸ்லேயே ரொம்ப ஃபேவரெட் எது அப்படின்னா நீங்கள் வந்து எதை சொல்லுவீங்க? இது சிம்பிள், டக்குன்னு அதை மட்டும் சொல்லிட்டு போகலாம். நிலமாக, நீராக, ஆகாயமாக, காற்றாக, நெருப்பாக, இது உங்களுடைய ஃபேவரெட் எலிமெண்ட் அப்படின்றது நீங்கள் சொல்லலாம். ஸோ சிம்பிள், நீங்கள் டக்குன்னு திடீர்னு வேலை போயிடுச்சு அப்படின்னா அடுத்து நீங்கள் பேக்கப்பாக வந்து என்ன வேலை பண்ண உங்களால் முடியும், எதில் நீங்கள் வந்து மிக திறமையாக இருக்கீங்க, இல்லை பிளான் ஆப்ஷன்ஸ் ஏதாவது இருக்கா, பிளான் பி ஏதாவது ரெடியாக வச்சுருக்கீங்களா, இல்லை ஆல்ரெடி நான் இந்த வேலையை சின்னதாக பண்ணிகிட்ருக்கேன் சைட் ஹசலாக வீக்கெண்ட்ஸ் ஆனால் அதையே நான் வந்து ஃபுல் டைமாக மாற்றுவேன் அப்படின்ற மாதிரி இருக்கலாம். ரெண்டாவது, ஐந்து பஞ்சபூதங்களில் உங்களுக்கு ஃபேவரட்டான விஷயம் எது, அவகேடோவை நீங்கள் எப்படி சாப்பிட விரும்புகிறீங்க, இதில் ஏதாவது ஒரு தலைப்புக்கு நீங்கள் உங்கள் கண்டென்ட்டை கொடுத்தா கூட போதும். ஏன்னா நான் வெரைட்டியாக கொண்டு வரது, ஏன்னா இது எனக்கு செட் ஆகாது, இது வேண்டாம், இதில் நான் என்ன பேசுகிறதுன்னு யோசிக்காமல் இது மூணில் எதுக்கு நீங்கள் கண்டென்ட் கொண்டு வந்தாலும் சரி. இணைப்பில் இருக்கும் நேர்களை சந்திக்கலாம். வணக்கம், காலை வணக்கம். தலை
1: வணக்கம் ராஜ், எப்படி நீங்க, சுகமா இருக்கீங்களோ?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: ஓ, நான் நலமா இருக்கேன், நன்றி. நீங்க கொண்டு வந்த தலைப்புகள் நல்லாக இருந்துச்சு. நான் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை படியா நான் முதலாக கேட்கறது, சொல்ல சொல்ல இனிக்குது,
0: இனிக்குது ஐயா,
1: கந்தன் கருணை நினைக்க அந்த பாடல் கேட்கிறாருமாக. மற்றது நீங்க கேட்டது இல்ல, வேலை இல்லாம போறேன்டா, இவே தங்கிலுமே மெட்டவை பற்றி யோசிக்க கூடாது, இன்டர்வியூல இருந்தாலும் ரங்கி செய்யத்தக்கதா இருக்கணும்.
0: ஓகே, அப்படிதான் நீங்க ரெடியா இருக்கணும். அப்ப ஓபனா, ஓபன் மைண்டடா, எப்ப வேணா எது வேணா நடக்கலாம்.
1: ஓபன் மைண்டா தெரியும், அது சந்தர்ப்பத்துக்குள்ள நீங்க போற, இதனால போறேன்டா அதுக்கு நீங்க தான்.
0: இல்ல சந்தர்ப்பம் தான், நம்மளால இல்ல, இது அதுவே நடக்குது திடீர்னு.
1: நானே 22 இயர்ஸ் ஒரு இடத்துல வேலை செய்தேன், ஒரு ரெஸ்டாரண்ட்ல வேலை செய்தேன், அதே செகண்ட் இது நடிக்கணும் எங்களுக்கு ஒன்னும் தெரியாது. என்னாலும் இன்னொரு வேலை, அதே வேற ரெஸ்டாரண்ட்குள்ள போய் டிஷ் வாஷிங் இன்னும் வந்து தொடங்க வேணும், ஏனென்றால் வீட்டுல சாப்பாடு வேணும் தானே. அதே கொஞ்சம் வளர்ந்த பிறகு, ஆக்கள் கூடின பிறகு வயசு சொல்லுவா, அந்த வேலை போனால் கீழே போகாதீங்க, எங்களுக்கு மரியாதை இல்ல, அப்படியே பார்க்க கூடாது. நீங்க நீங்க என்னவோ ஒரு வேலை உங்களுக்கு நீங்க வச்சிருக்கணும்,
0: கௌரவம் பார்க்காம நீங்க வந்து வேலையை விரும்பி செஞ்சா தானா அது கொண்டு போய் சேர்க்கும் பெரிய இடத்துக்கு.
1: என்ன வேலை இருந்தாலும் நீங்க கை ரெடியா இருக்கணும், அது கட்டாயம். அந்த என்னோட வயது குறைஞ்ச வைக்கு சொல்றேன், என்னடா அங்க அந்த பிரஸ்டீஜ் பார்க்க கூடாது. நாங்கள இப்போ வீட்டுக்கு கடனாளியா இருக்கிற விட உழைப்பாளியா இருக்கிறது பெருமை.
0: சூப்பர், அவ்வளவுதான். கடன் இது பஞ்ச நிலை தான் எதிர்பார்த்திருந்தேன், கடனாளியா இருக்கிறதுக்கு பதிலா உழைப்பாளியா இருக்கலாம், எவ்வளவோ மேல். சூப்பர்,
1: அது என்ன பொறுத்தவரை நீங்க கேட்ட பஞ்சபூதங்கள் எனக்கு பிடிச்சது நெருப்பு, அந்த நெருப்பு தான் இன்னைக்கு அவர் சேப்பா இருந்து எங்க குடும்பத்தையே இங்க கொண்டு வந்து நிப்பாட்டி விட்டது.
0: அப்படி நெருப்பா, காரணம் என்ன? நெருப்பு வந்து நான் லாஸ்டா தான் சொல்லுவாங்கன்னு நினைச்சேன், நீங்க அதுதான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதா?
1: ஏன்னா இது ஃபயர் தானே, குக் பண்றதுக்கு சாப்பாடு, குக் பண்றதுக்கு ஃபயர் வேணும் தானே.
0: ஓ, உங்களுடைய தொழிலுக்கு மிகவும் பயன்பட்ட ஒரு பூதம். ஓகே, சூப்பர், புரிஞ்சது, இப்பதான் கனெக்ட் பண்ண முடிஞ்சது. நெருப்பு தான் வந்து உங்களுக்கு கரியர்லயே வந்து பயங்கர உறுதுணையா இருந்த ஒரு விஷயம்.
1: அதுதான் எனக்கு தெரிஞ்சது, கேண்டாவில நான் அதுதான் ஒரு வேலையும் செய்தது.
0: சூப்பர்,
1: 43 வருஷமும் முடிச்சிட்டு இருக்கேன் கேண்டாவில, அதுபடியே நெருப்புக்கு தான் நான் அங்கிடுறேன். பக்கமாவது
0: ஒரே நாள்
1: செய்வேன்.
0: சூப்பர், பென்ஷன் வருது, நீங்க அது இல்லாம ஃபேமிலி செட் பண்ணிட்டீங்க, எல்லாரையும் கர சேர்த்துட்டீங்க,
1: அதோட ஜம்மு வைஃப் வேலை செய்யற முதல்ல அவரே நான் வீட்டுல இருக்கிறேன், அதுதான்.
0: இந்த கட்டா குஸ்தி படத்துல வர்ற கதாபாத்திரம் மாதிரி இருக்கீங்க, ஜாலியா. அருமை உங்களுடைய சொல்ல சொல்ல இனிக்குதுடா பாட்டு வந்து நீங்க எப்பயுமே கால் பண்ணி ஃபர்ஸ்ட் பிளேயர் சொல்லி போடுற மாதிரியே ஆரம்பிச்சிருக்கீங்க. ரொம்ப நன்றி நன்றி. இது அருமையா ஸ்வீட்டா ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்காரு. சூப்பரா ஒரு பிள்ளையார் சொல்லிய போட்டு வழக்கம் போல. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, லைஃப்ல வந்து இப்ப இன்ஜினியர்ஸ் இருக்காங்க, இன்ஜினியரிங் படிச்சுட்டு இந்தியாவில் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நீங்க நம்ப மாட்டீங்க 72% இன்ஜினியர்ஸ் வந்து வேலை இல்லாமல் சுத்திட்டு இருக்காங்களாமா. இப்போ அவங்க எல்லாருக்குமே வந்து இதேன்னு சொன்ன அந்த ஒரே ஒரு அட்வைஸ் தான், நீங்கள் சும்மா இருக்கிறதுக்கு எல்லாம் எதை வேணால் பண்ணலாம், அந்த இடத்துல நீங்கள் கௌரவம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத. எத்தனையோ வேலைகள் கொட்டி கிடக்குது, ஏதாவது ஒன்று ஆரம்பித்து நீங்கள் வந்து ஒரு ருட்டீன் செட் ஆகிடுச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் உங்களுக்கு திறமைக்கு ஏற்ற வேலை எங்கேயாவது கிடைக்கும். என்னுடைய திறமைக்கு நான் வந்து பிரைம் மினிஸ்டராக மட்டுமே தான் போவேன் அப்படின்னு சொல்லி உட்காந்துருந்தா அது நடக்கவே நடக்காது இல்லையா. ஸோ எங்கேயாவது ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணி அது கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போய் நீங்கள் விருப்பப்படுற இடத்துல கொண்டு போய் சேர்க்கும். ஆனால் நீங்கள் ரெகுலர் மார்னிங் ருட்டீனாக ஒரு வேலை ஒன்று கண்டிப்பாக இருக்கணும். அது எந்த வேலையாக இருந்தாலும் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கா, உங்கள் திறமைக்கு ஏற்ற மாதிரி இருக்கலாம், உங்கள் திறமையை வளர்க்கக்கூடியதாக இருக்கா, இல்லை இதுக்கு என் திறமையே தேவையில்லை அப்படின்னாலும் உங்களுக்கு யாரோ ஒருத்தர் கூப்பிட்டு வந்து வேலை கொடுக்குறாங்க, அதை முதல்ல செய்ய ஆரம்பித்தாலே போதும் அப்படிங்கிறது தான் வந்து அவர் சொன்ன அட்வைஸும் கூட. ஸோ நான் வந்து கேட்டிருக்கிறது என்னென்ன அப்படின்னா, இப்போ நான் ஒரு மிகப்பெரிய ப்ரொஃபஷனல், அதில் வந்து கை தேர்ந்த வேணாம், அந்த சப்ஜெக்டே படித்து அதுலேயே 27 வருஷம் வேலை செஞ்சு அந்த அந்த டேலண்ட் தான் எனக்கு இருக்கிறதே, ஸ்கில் செட்லேயே இருக்கமாக இருக்கிறதுலேயே அதிகமாக இருக்கிறது அந்த ஜாப் ப்ரொஃபைல் தான். ஆனால் திடீர்னு அந்த ஜாப் ப்ரொஃபைல்லையே வந்து அந்த அந்த அந்த ஏரியாவே மூடப்படுது. இப்போ ஏஐனால அது நிஜமாகவே நடக்க போகுது, ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் இண்டஸ்ட்ரியை காணாமல் போக போகுது. அந்த அந்த தொழில் வந்து ஃபுல்லாக ஏஐ டேக் ஓவர் பண்ணி அந்த மாதிரி ஒரு லேபர் செக்மெண்ட்டே இல்லாமல் போகும். அப்போ நீங்கள் வந்து ஆல்டர்னேட்டாக வேறு யாராவது வச்சுருக்கீங்களா? இப்போ இதைன்னு சொன்ன மாதிரி, இப்போ நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஷெஃப்பு, உங்களுக்கு அந்த நிறுவனத்துலேருந்து வேலையிலேருந்து நீக்கப்படுறாங்க, ஆனால் அவர் இன்னொரு ஹோட்டலில் இன்னொரு ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு ஷெஃபாக சேர்ந்துருவார். நான் அந்த எக்ஸாம்பிளை சொல்ல வரல. இப்போ உதாரணத்துக்கு அந்த ஷெஃப் இண்டஸ்ட்ரியே க்ளோஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, அந்த இனிமேல் ஷெஃப்ஸே கிச்சனில் சமைக்கிறதுக்கு ஆட்களை தேவையில்லை, எல்லாமே வந்து ஆட்டோமேட்டட் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ வந்து ஆல்டர்னேட் இண்டஸ்ட்ரியாக நீங்கள் வேறு என்ன வச்சுருக்கீங்க? ஸ்கில் செட் வேறு ஏதாவது இருக்கா, இல்லை அது இல்லைன்னா நான் இதுக்கு போவேன், இதுலனா அதுக்கு போவேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஆல்டர்னேட் நீங்கள் வச்சுருக்கீங்களா? அதை பற்றி தான் பேசுகிறோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பஞ்சபூதங்களில் மிகவும் ஃபேவரட்டான, உங்களுக்கு அடிக்கடி கை கொடுக்குற பூதம் எது அப்படிங்கிறதையும் சொல்லலாம். இணைப்பில் இருக்கும் அடுத்த நேரை சந்திப்போம். காலை வணக்கம்.
2: வணக்கம் ராஜ், நான் மதன் வைக்கிறேன்.
0: மதன், என்ன வழக்கம் போல இருக்கிற உற்சாகம் இல்லையே, ரொம்ப டயர்டாக இருக்கீங்க போல, நிறைய வேலையோ?
2: ரசிகன்
0: வாய்ப்பு இருக்கா பாக்குறதுக்கு?
2: ஐயா ரசிகனுக்கு நம்பர், இந்த நம்பரை போடையில் வேண்டாம் போட்டு விடுங்க, டவுன் டவுனில் அவரை கிட்ட வேண்டாம் வேலை சொல்லும்.
0: ஆ அப்படியா, டவுன் டவுனுக்கு வர சொல்கிறதா அவரை? சரி, நான் வந்து அவரோட நம்பர் உங்களுக்கு நான் அனுப்புகிறேன், நீங்கள் போய் ரீச் ஆகிட்டு எங்கே இருக்கீங்கன்னு சொன்னீங்க அப்படின்னா அவருக்கு வேறு எதுவும் வீக்கெண்ட் பிளான் இல்லை அப்படின்னா மீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் அவரோட நம்பர் உங்களுக்கு நான்
2: அனுப்புறேன், நம்பரை போட்டு விடுங்க, நான் உங்களை நினைச்சு கேட்டுருக்கிறேன்.
0: கண்டிப்பாக. ஓகே, பாடல் ஏதாவது கேட்க விருப்பமா மதன்?
2: பாடல் இந்த பாட்டை போடுங்க. என்ன இது சொன்னார், நெருப்புன்னு சொல்லி சொன்னார்.
0: ஆமா, நெருப்பு
2: இந்த பாட்டு போடுங்க.
0: கூத்தடிக்குது கேப்பீங்க, உங்க வைபுக்கு அதுதான் கரெக்டா இருக்கும். அதை போடுமா
2: இல்லைன்னா? எது எது
0: நெருப்பு கூத்தடிக்குது காத்து இது எனக்காகவா? ஓகே, அவருக்கு தான் எல்லாரும் டெடிகேட் பண்றீங்க, போங்க. சூப்பர், நல்ல பாட்டு உங்களுக்காக வரும். அப்ப நீங்க தலைப்புக்கு எதுவும் சொல்ல வரும்ல?
2: தலைப்பு இல்ல, தலைப்பு நான் ஏற்கனவே 3-4 வருஷத்துக்கு கேட்டேன், எனக்கு லே ஆஃப் தரச்சு அவங்களே தாராங்களே, இல்ல புரிய அவங்களே தான் தரப்புறாங்க.
0: ஓ புரியல, லே ஆஃப் நீங்களே கேட்டீங்களா?
2: நானே கேட்டேன்,
0: ஓ, இது வல்லவா கம்பெனி, பரவாயில்ல. பார்த்தீங்களா, நீங்களே கிளம்புறேன் அப்படின்னாலும் வந்து உங்களை விடுறதுக்கு ஆள் தயாரா இல்லை. நல்ல விஷயம் தானே அது, அருமை. ஓகே, உங்களுக்கு உங்களுக்கு பஞ்சபூதங்களில் ரொம்பவும் ஃபேவரட்டான பூதம் எது?
2: எனக்கு
0: இல்லை இல்லை, உங்களுக்கு அந்த ஐந்து எலமெண்ட்ஸ் ஆஃப் நேச்சர் இருக்கு இல்லையா, பஞ்சபூதங்கள், அதில் உங்களுக்கு ஃபேவரட்டானது எதுன்னு கேட்டிருந்தேனே. நீர், எல்லா விதமான நீர் உங்களுக்கு பிடிக்கும். எஸ், தண்ணி தான் உங்களுக்கு ஃபேவரட்டா? ரைட், சூப்பர், அவ்வளோதான், முடிஞ்சது. நன்றி
2: நன்றி.
0: விளம்பரங்களை தொடர்ந்து நேயர்களை சந்திப்போம்.
3: வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40th ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.
4: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர். ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக்கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60-49.
3: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462.
0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் ஹெச்டி 101.3. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி. நிறைய நேர்கள் நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கீங்கன்னு தெரியும். நீங்கள் வந்து கால் பண்ணுறதுக்கு தான் தயங்குறீங்கன்னு நினைக்கிறேன். எதுக்காக அந்த தயக்கம் அப்படிங்கிறது எனக்கு புரியவே மாட்டேன். நிறைய நேரில் பார்க்குற நேர்களையும் வந்து கேட்குறது தான். நேற்று கூட வந்து ஒரு ரெண்டு நேர்களை வந்து மீட் பண்ணேன். அவங்க வந்து ரெகுலர் லிசனர்ஸ், சிஎம்ஆருக்கு ஆஸ்தான நேயர்கள் தான். ஆனால் லிசனர்ஸ் ஆனால் கால் பண்ணுறதே கிடையாது. 8 வருஷமாக கேட்டுட்ருக்காங்களா, ஆனால் கால் பண்ணுறது இல்லையாம்மா. ஆனால் இதெல்லாத்தையும் எங்கே போய் சொல்கிறது? நான் வந்து உண்மையிலேயே வந்து என்ன உங்களை தடுக்குது, டெல்மி அப்படின்னு சொல்லி ஒரு HR மாதிரி கேள்வி கேட்டேன். வாட் ஸ்டாப்ஸ் யூ, ப்ளீஸ் சொல்லுங்கள் அப்படின்னு. இல்லை அப்படியே காரில் போகும்போது கேட்போம் அப்படி கேட்டுகிட்டே இருக்கிறதுனால அதுவே நேரம் போயிடுது, கால் பண்ணணும்னு தோண மாட்டேன் அப்படின்றாங்க. அப்படிலாம் வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணக்கூடாது, தாராளமாக கால் பண்ணுங்கள் அப்படிங்கிற சொல்லிவிட்டு இணைப்பில் இருக்கிற நேயர்களை சந்திக்கும்படி மறுபடியும் தலைப்பை சொல்லிடுறேன். 3 விஷயம் நீங்கள் பேசுகிறதுக்கு, ஒன்றே ஒன்று நீங்கள் வந்து 2-3 நிமிஷத்துக்கு நீங்கள் அந்த கண்டென்ட்டை வச்சுக்கலாம். ஒன்று, இப்போ ஒரு வேலை நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க, அந்த வேலையை வந்து திடீர்னு நீங்களாகவே வந்து இல்லை இது வேண்டாம் போர் அடிக்குது அப்படின்னு சொல்லி நீங்களாகவே அதை விட்டுட்டு வேறு ஏதாவது ஒரு வேலைக்கு போகலாம். இல்லை அவங்களாவே வந்து இல்லை போதும்ப்பா நீ வேறு ஏதாவது வேலை பார்த்துக்கன்னு சொல்லி உங்களை அனுப்பிடலாம். அப்படி நீங்கள் வந்து ஆப்ஷன் பி, இப்போ நான் வந்து உதாரணத்துக்கு ஒரு வேலை பண்ணுறேன்னா, இப்போ வந்து ஒரு ஷெஃபாக இருக்கேன், ஆனால் நான் இது இல்லை அப்படின்னா அடுத்து நான் வந்து ஒரு பேஸ்ட்ரி பண்ண போவேன், இல்லைன்னா ஷெஃபே இல்லை அப்படின்னாலுமே சமைக்கிறதுக்கு இல்லாமல் வேறு நான் இப்போ வேறு இண்டஸ்ட்ரி, நான் ட்ரக் டிரைவிங் இண்டஸ்ட்ரியில் போவேன், இல்லை நான் வேறு ஏதாவது புதுசாக சொந்தமாக ஒரு தொழில் ஆரம்பிப்பேன், அந்த மாதிரி ஏதாவது ஒரு நீங்கள் ஐடியா எப்பயுமே வச்சுருப்பீங்க இல்லையா. விற்கலைனா வைக்கிறது நல்லது. ஸோ உங்களுடைய கரியர் பிளான் பி என்ன நினைக்கிறீங்க? இப்போ இப்படி வச்சுக்கலாம், வேலையே போக தேவையில்லை, இருந்தாலும் எனக்கு வந்து இந்த வேலை போக வேறு ஏதாவது ஒரு வேலை எனக்கு பண்ணணும்னு ஆசை, பேஷனேட்டாக இதில் நான் வந்து ரொம்ப பண்ணணும்னு ஆசை, ஆனால் அதில் பெருசாக பைசா வராதனால நான் அதை வந்து பண்ண முடியல, ஆனால் டைம் கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக நான் அதை தான் பண்ணுவேன் அப்படின்றத நீங்கள் சொல்லலாம். பஞ்சபூதங்களில் உங்களுக்கு பிடித்த பூதம் எது, அவகேடோ நீங்கள் எப்படி சாப்பிட விரும்புகிறீங்க, இந்த 3 விஷயத்துக்கும் உங்களுடைய கண்டென்ட்டை கொண்டு வாங்க. இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம். காலை வணக்கம் காசிநாதன், எப்படி இருக்கீங்க?
5: நல்ல சோமா இருக்கீங்க. நான் பாட்டு நானு பாவம் நானு என்று திருவுடையாளர் படத்துல பாடல்
0: போற்றுவோம் கண்டிப்பா, அருமையான பாடல். போன வாரமும் இதே தான் கேட்டீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? இல்லையா, நீங்க தான்
5: கேட்டீங்க, வேற இருந்துட்டு.
0: ஓகே, பரவாயில்ல, சரி சொல்லுங்க.
5: பஞ்சபூதத்துல அது நாம் அசங்கல் அசையும் சொல்லி காத்து தான் தெரிச்சு நெருப்பேன் வாயால ஊதி மூக்கலாம்.
0: ஓகே, அப்ப நீங்க உங்களுக்கு எது ஃபேவரட்? நிலம், நிலம் தான் உங்களுடைய ஃபேவரட்டான?
5: காற்று,
0: காற்று, காற்று. ஓகே, காற்று இல்லைன்னா மனித இனமே இல்லை அப்படின்றீங்க.
5: தொழில்நுட்பம் நல்ல மக்களோட கலைக்கிறது சந்தோஷமான.
0: நீங்க ரிட்டையர் ஆகிறது இப்ப ரிட்டையர்ட் இல்லையா? அது மட்டும் இல்ல, நீங்க பாருங்க, குடும்பத்துக்கு நான் உழைச்சாகணும், குடும்பத்துக்கு நான் கொடுத்தாகணும் சொல்லி ஒரு கடமையை எடுத்துட்டு நீங்க பண்றீங்க இல்லையா? அதற்காகவே ஒரு மிகப்பெரிய சல்யூட் உங்களுக்கு.
5: இந்த உலகத்து ரெண்டு பிள்ளை எழுந்திட முடியல, நன்றியும் அவைய எல்லாம் உனக்கு தெரியும்.
0: நீங்க வேலை செய்யறது அவங்களுக்கு பெருசா பிடிக்கல, எதுக்கு இப்பயும் வேலை செஞ்சுட்டு இருக்கேன்னு சொல்லி திட்டுறாங்க. வெரி குட் காசுநாதன், நீங்க எல்லாம் மிகப்பெரிய
5: இன்ஸ்பிரேஷன்.
0: பியூட்டிஃபுல்லி சார், சிறப்பு. ரொம்ப ரொம்ப நன்றி நீங்க கால் பண்ணதுக்கு, இந்த விஷயத்தை ஷேர் பண்ணதுக்கு. காசிநாதன் such a sweet person. என்ன சொல்றாரு, சிம்பிள் தான். போனை நோண்டிக்கிட்டே சும்மா உட்காந்து இருக்காம நாலு பேரை சந்திச்சு பேச ஆரம்பிங்க. மக்களோட பேசினாதான் அறிவு வளரும். மக்களோட பேசும்போது, உண்மையான மனிதர்களோட பேசும்போது பல விஷயங்கள் தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் இதை தவிர வேற என்ன இருக்கு நம்ம வாழ்க்கையில்? நம்ம வந்து அமைதியாக போனை பார்த்துட்டு யார்கிட்டையும் நான் பேச மாட்டேன், அமைதியாக இருப்பேன் அப்படின்னா அது மற்ற மிருகங்களும் அதுதான் பண்ணுது. மிருகங்கள் எங்கேயும் போய் யார்கிட்டையும் பேசாது, அரசியல் பேசாது, சினிமா பற்றி பேசாது, தொழில் பற்றி பேசாது, நாட்டு நடப்பை பற்றி பேசாது, நல்லது கெட்டது பேசாது. நம்மளும் அதே மாதிரி இருந்துட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறது வந்து எந்த விதத்தில் வந்து உதவும்னு தெரியல. பேச கேள்வி கேட்க தான் வந்து வளரும் எல்லாமே. முக்கியமாக கேள்வி கேட்கணும்ப்பா, ஏதாவது ஒன்று சரியில்லை, சரி இருக்குது, இது கரெக்டாக, தப்பா, நியாயமா, இது நீங்கள் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்க ஆரம்பித்தாதான் வந்து சமுதாயம் வளரும். கேள்வி கேட்குறது நிறுத்திடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன், பயமாக இருக்குது. ஏன்னா இப்போ கேள்வி கேட்குறதுக்கு ஆளே இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஏஐ டெக்னாலஜி ஒரு இடத்துல வருது, இதை தான் வந்து இனிமேல் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்க எதுக்கு இதை ஃபாலோ பண்ணணும், பண்ண முடியாது அப்படின்ட்டு நீங்கள் கேள்வி கேட்டால் அது வந்து வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒரு மிகப்பெரிய ஏஐ பிளான்ட்டை வந்து இங்கிலாண்டில் ஒரு இடத்துல மாணவர்கள் சேர்ந்து போராட்டம் பண்ணி அந்த பிளான்ட்டையே வந்து மூட வச்சுருக்காங்க. இவங்க கேள்வி கேட்டதுனால இப்போ வந்து எவ்வளோ பேருடைய வாழ்வாதாரம் வந்து காப்பாற்றப்பட்டிருக்கு. நீங்கள் வந்து அந்த மாதிரி கேள்விகள் எங்கே கேட்குறீங்க? காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு சொல்லி சின்னதாக ஒரு ஸ்டூடெண்ட் ஆரம்பித்த விஷயம் எந்த அளவுக்கு இப்போ போயிருக்கு, அந்த மாதிரிலாம் அந்த பசங்க கேள்வி கேட்கல அப்படின்னா இதெல்லாம் நடந்திருக்காது. ஸோ பேசுங்க அப்படின்றது தான் அவர் சொல்லியிருக்காரு. சூப்பர் பாயிண்ட்ல, ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ரீஇன்ஸ்டேட் அதை. அருமையான பாயிண்ட் சொன்னதுக்கு நன்றி. அடுத்த நேர இணைப்பில் வணக்கம்.
6: காலை வணக்கம் ராஜ், நான் சுதா. எப்படி இருக்கீங்க?
0: சுதானா, நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
6: நான் நல்லா இருக்கறோம். நீங்க அந்த அதை கேட்டு எங்க இருந்து? அது கியூபால.
0: அப்படியா? ஓகே, முன்ன அப்ப கியூபா போனது. எங்க ஐட்டே போறீங்களே, என்ன ரகசியம், என்ன சாப்பிடுறீங்க?
6: போயிட்டு
0: இருந்தாலும் என்னமோ இளமையாயிட்டே போறீங்களே, என்ன ரகசியம் சொல்லுங்க? இது இவர் ரசிகனும் கேட்டாரு, என்ன இவர் இவ்வளோ எங்க ஆயிட்டே போறாரு அப்படின்னு சொல்லி, என்ன என்ன சீக்ரெட் சொல்லுங்க எங்களுக்கு.
6: நீங்க அவக்கூடாம சலாட்டு போட்டு அவக்கூட
0: தலைப்பையே போட்டீங்க, சூப்பர். அப்படியா, நீங்கள் ரெகுலரா அவக்கடை சலாட் தான் வாணிங்க உங்களுக்கு?
6: மாம்பழம் அன்னாசி பழம்
0: பல வருடமாக வந்து இந்த பிசினஸ் எல்லாம் இருக்கீங்க,
6: ரைட்?
0: ஓ, கோவிட் டைம்ல வண்டி எடுத்து நீங்க ட்ரக் எடுத்தீங்க. ஓகே, அது எத்தனை வருஷம்?
6: லோ பிளாஸ் ஒரு 2.5 இயர்ஸ் லோ பிளாஸ் தான் ஓடினேன்.
0: ஓகே,
6: ஏஜெக்ஸ் டு கேம்பிரிட்ஜ், கேம்பிரிட்ஜ் டு பேக் டு பேக்.
0: ஆஹா, ஓகே. ஆனால் அப்போ கோவிட் டைமில் லோ பிளாஸ் எல்லாம் இழுத்து மூடி தானே வச்சுருந்தாங்க?
6: ஃபுட் அது
0: எல்லாம் அது ஓடி தான் ஆகணும்.
6: அதே மாதிரி நான் கிச்சன்லேயும் வேலை செய்வேன்.
0: ஆஹா,
6: டிஸ்போஸ் செய்வேன்.
0: ஆ,
6: அப்படி இல்லைன்னா டொயலட் தான் கழுவோனா, அப்படியா சிட்டி இருந்தால் அது கழுவு.
0: தொடர்ந்து பேஷனேட்டா உங்களுக்கு பண்றதுக்கு எது விருப்பம் அதிகமா?
6: எனக்கு உண்மையா பைலட்டா தான் விருப்பம்.
0: பைலட்டோ ஏதாவது ஒண்ணு ஓட்டிட்டே தான் இருக்கணும். ஆனா ஓகே, நீங்க அஜித் குமார் மாதிரி ஏதாவது இந்நேரம் ஓட்டிட்டே இருக்கணும் ஆசைப்படுறீங்க. ரேஸ் கார், ரேசரா இருக்கணும். பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் கிடையாது.
6: பாட்டு வந்து நான் சிகப்பு மனிதன் படம், பொன்மானே சங்கீதம் பாடவா அந்த
0: பாட்டு சொல்லுங்க.
6: முதல்ல சொல்லுங்க, அதாவது லவால் லவால் இருக்கிறார் ரசிகர்.
0: ஆ சரி,
6: இவர் வந்து டவுன் டவுனுக்கு போனா அங்கே கொஞ்சம் லவால் எடுத்தா போகணும், ஹைவே 15 எடுத்து போகணும்.
0: ஓ, இவருக்கு மதனுக்கு சொல்றீங்களா? முதல்ல நம்பர் அனுப்பி வச்சிடறேன், அவங்க டீல் பண்ணிக்கிட்டோம். இவர் வந்து எந்த ஸ்கெடியூல்ல என்ன பிளான்ல போறாருன்னு தெரியலையே. அதான் உங்களுக்கு பிடித்த பஞ்சபூதங்கள்ல பிடித்தது எது?
6: எனக்கு காற்றும் பிடிக்கும், தண்ணியும் பிடிக்கும்.
0: புரிஞ்சிருச்சு, புரிஞ்சிருவன் தான் பிஸ்தா. ஓகே, சூப்பர்ண்ணா, ரொம்ப நன்றி கால் பண்ணது. நன்றி, சூப்பர். அதுக்கு பின்னாடி சாதாரணமாக அவர் சொல்ல, காத்தும் பிடிக்கும் தண்ணியும் பிடிக்கும், அது ரெண்டுக்கும் வந்து பல அர்த்தங்கள் இருக்கு, அதை புரிஞ்சுக்கங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்த நேர் ஓட பேசுவோம். வணக்கம், நல்லா இருக்கேன் ரசிகன், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் உங்களுக்கு ஒரு பிசினஸ் சஜஸ்ட் பண்றேன், ஒரு ஏர்பிஎன்பி வாங்கிருங்க. ஏன்னா இங்கிருந்து ஒரு ஏர்பிஎன்பி ஒரு வீடை வாங்கி ஏர்பிஎன்பிக்கு விட்டுருங்க. இங்கிருந்து வர்ற நம்ம நேயர்களுக்கே வந்து உங்களுக்கு மாசத்துக்கு எப்படியும் கல்லால ஒரு 8,000 to $10,000 கட்டிடும்.
7: அனுப்பி
0: வைக்கிறேன், மதனோட நம்பர் அவருக்கும் உங்க நம்பர் அனுப்பி வைக்கிறேன்.
7: அவர்கள் நம்பரை அனுப்பி வைங்க, நான் அவரோட பேசுறேன். கேள்விப்பட்டேன் ஹரியானா கிராண்டே வந்திருக்கிறா, அப்ப எல்லாரும் ஒரே எல்லாரும் பயங்கரமா அந்த அவங்க ஷோல நிக்கணும்.
0: ஓ அப்படியா, மாண்ட்ரியலுக்கு வந்திருக்காங்களா ஹரியானா கிராண்டே? மார்க்கெட்லாம் நடுவில் வந்து பயங்கரமாக அடி வாங்கி அவங்களும் வந்து ஒரு பெரிய வீழ்ச்சியை சந்திச்சுட்டு இப்போ தான் திருப்பி மார்க்கெட்டில் ரெக்கவர் ஆகி வந்திருக்காங்க. ஆக்சுவலி
7: ரெண்டு ஷோன்னு நினைக்கிறேன், 28ஆம் தேதி நடந்தது, நாளைக்கு இன்றைக்கு கொண்டு நடக்குது.
0: வா ஓகே,
7: பெரிய இது. அப்ப எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் வட்டாரம் இங்கேயும் பிள்ளைகள் அந்த சின்ன பிள்ளைகள் எல்லாம் ரெண்டு மூணு சோண்டு போயிருக்கணும்.
0: சிறப்பு சிறப்பு
7: பிரச்சனை இல்லை, நான் டவுன் டவுன் நிற்பேன் இந்த இரவு.
0: மதன் வந்து ஹரியானா கிராண்டே வராரா இல்ல அங்க இருக்கிற பக்கத்து வீட்டு ஆண்டிய பாக்க வர்றாரு தெரியலையே?
7: அது தெரியல, ஆனா எதுவா இருந்தாலும் டைம் இருந்தால் நான் கால் பண்ணிட்டு நான் டவுன் டவுன் போவேன் நினைக்கிறாரு.
0: ஓகே ஓகே சூப்பர், நம்பர் ஷேர் பண்ணிடுற, என்ஜாய் பண்ணுங்க.
7: யா நிச்சயமா.
0: இன்னைக்கு தலைப்புக்கு வரும் சொல்லுங்க ரசிகன், இப்ப நீங்க பண்ற தொழில இருந்து திடீர்னு மாற்றம் வேணும் அப்படி நீங்களாவே நினைச்சீங்கன்னா, இப்ப அவங்களாவே மாற்ற மட்டும் இல்லாம நீங்களாவே ஒரு சேஞ்ச் வேணும், வேணாம் இது வேணாம் நம்ம வேற பண்ணுவோம் அப்படின்னா எதுவாக இருக்கும்?
7: ஆமா இதுவாக இருக்கும் சொன்னால் டிரைவிங் தான்.
0: டிரைவிங் தான். எனக்கு ஆச்சரியமா இருக்கும் இப்ப இந்த சுதானாலாம் நினைக்கும் போது, ஏன்னா முக்கியமா டிரைவிங்ல இருக்கும்போது மற்ற நேரம் ஓட்டிகிட்டே இருக்கிறதுலாம் ஓகே, இந்த பீக் அவர்ல டிராஃபிக்ல அப்படியே நிற்கும் போது அப்படியே ஒரு மேப்ல வந்து 40 மினிட்ஸ்ங்கிறது அப்படியே 1 hour 20 minutes அப்படின்லாம் டபுள் ஆகி அப்படியே நின்றுட்டே இருப்போம் கூட்டம் அப்படியே டிராஃபிக் நவரவே நவராது, அதெல்லாம் வெறுப்பா இருக்குமே. அப்பெல்லாம் எப்படி பொறுமையா இருக்கீங்க? உண்மையிலே பெரிய விஷயம்
7: அதான் எக்ஸ்பெக்ட் ஆகுது, அதை தவிர்த்துண்டா ஓகே ஓடணும். மற்றபடி ட்ரபிக்கோட கொஞ்சம் கஷ்டம் தான், அதுக்காக தான் நான் இந்த ஊபர் வேலை அது செய்யறேன்டா கூட நான் நைட்ல தான் செய்யறேன், அதை டெய்லி
0: செய்யறேன்.
7: மற்றது வேலையில இப்ப நீங்கள் இப்ப நான் உங்களுக்கு இந்த வேலை நம்பர் தாரன், நீங்க கால் பண்ணி சொல்லுங்க அப்படி ரசிகன வேலையால நிப்பாட்டுங்கன்னு சொல்லி.
0: பண்ண மாட்டாங்களே, நோ நோ வி வாண்ட் தட் பர்சன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து முக்கியமா உங்களுடைய ஃபேவரட் ரீட்டா எல்லாம் உங்களை விட மாட்டாங்க.
7: ஆமா நிச்சயம், அதால நானும் கேட்டிருக்கேன், மதன் சொன்ன மாதிரி நானும்
0: கேட்டிருக்கேன்,
7: அவங்க இல்லை. ஸோ அப்படியே அப்படி விடாத ஒரு இடத்துல நிக்கிறத நல்லா பண்ணிட்டு நிக்கிறேன்.
0: அப்படி ஓகே ஓகே நைஸ் தேங்க்ஸ். அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து அவளுக்கு அவங்க வந்து கேட்குறதோட அதிகமாக நீங்கள் கொடுக்குறீங்க, அதனால உங்களை எப்படி விடுவாங்க? வாங்குற சம்பளத்தோட அதிகமாக வேலை செய்கிறீங்க நீங்கள், ஓவராக உழைக்கிறீங்க, பரவாயில்ல நல்லது தான். உழைப்பாளிகளுக்கு தான் இந்த உலகம் வந்து எப்பயுமே சல்யூட் அடிக்கணும், ஆனால் உழைப்பாளிகளை இன்ன வரைக்குமே அங்கீகரிக்காத ஒரு உலகமாகவே இருக்குது, என்ன பண்ணுறது? நீங்க வந்து இந்த தொழில் வேணா வேற ஏதாவது பண்ண விரும்புவீங்க அப்படின்னா, நான் என்ன நினைச்சேன்னா இந்த கலையில ஏதாவது இப்ப இந்த டிராமாவோ இல்ல இசை கருவி வாசிக்கிறதோ இல்ல பாடல் இந்த மாதிரி மேடை என்டர்டெய்னரா நீங்க மாறுவீங்கன்னு நினைச்சேன், ஆனா அதான் நீங்க வில்லு பாட்டெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே. உங்களுக்கு பிடித்தது இது?
7: ஆகாயம் தண்ணி காத்தடைந்த தண்ணி எல்லாம்
0: உங்களுக்கு மிகவும் பிடித்தது ஆகாயமா? ஏன் மழை வர்றதுனாலயா இல்ல என்ன காரணம்?
7: எல்லாமே அங்கதானே இருக்கு, சூரியன் கண்கண்ட கடவுள் வந்து சூரியன்
0: தான்.
7: இந்த நாளில இருந்து எங்கட முன்னோர்கள் எல்லாம் பார்த்து வழிபட்ட அம்மம்மா எல்லாம் அந்த காலையில முகம் கழித்து கிணத்துல இருந்து தண்ணி சூரிய வழிபாடுதான் செய்வா. கேட்டா சொல்லுவார், நாங்க பெண்கண்ட கடவுள் சூரியன் தான் அப்போ. ஏன்னு சொன்னால் வேறு ஒரு கடவுளையும் காணையில சூரியன் குறிக்காட்டா அந்த உலகமே வாழையலான்னு சொல்லுவார்.
0: 100% எனக்கும் அந்த பழக்கம் இருக்கு. அது என்னமோ அது பெருசா வேண்டதுன்னு ஒண்ணும் இல்லை, அதை பார்த்து ஒரு ஸ்மைல் காலையில ஒரு வணக்கம் போடுறது வந்து அது என்னமோ ஒரு பயங்கரமான ஃபீல் தான்.
7: மற்றது இல்ல, மூட சேஞ்ச் பண்றதும் வெதர் தானே. இருட்டா இருந்தால் நீங்க ஒரு வேலைக்கு போவோ காலையில எழும்பவோ ஒரு சோம்பு ரீதனமா இருக்கும், இதா இருக்கும். அதே சூரியன் இருந்தா சும்மா சுறுசுறுப்பா இருக்கும் உடம்பு பண்பாட்டுல. அதை விட வானத்துல இருக்கிற இல்லாம எனக்கு ஃபிளை பண்றது மிக முயற்சிக்கும்.
0: பாடல் என்ன கேட்க விரும்புறீங்க?
7: பாடல் ஓகே, யோசிக்கண்டு
0: பரவாயில்ல. நீங்க பாடல் ஏதாவது புது பாடல் ஏதாவது போடணும் அப்படின்னா உங்களுக்காக நான் ஒரு புது பாடல். ஆமாம், அந்த இளையராஜாவுடைய இசையில் இப்போ ரீசெண்டாக வந்திருக்கு ஒரு நேற்று ரிலீஸ் ஆயிருக்கு சுட சுட ஒரு பாட்டு, அதை போட்டுருவா?
7: சரி, ஓகே.
0: இளையராஜாவுடைய இசையில் வந்த பாட்டு. சரி,
7: ஓகே ஓகே, தேங்க்யூ.
0: நன்றி நன்றி. இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
8: வணக்கம் ராஜ்நாத், லலித் கலக்கிறேன், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் லலித், நீங்க எப்படி இருக்கீங்க?
8: கொஞ்சம்
0: நினைக்கிறேன் விருப்பம் உங்களுக்கு?
8: எனக்கு உண்மையா விருப்பம் ஸ்ரீலங்கா
0: இருக்கீங்க விருப்பம் இன்ட்ரெஸ்டிங்.
8: கொழும்பியா இருக்கீங்க, கொஞ்சம் பேர் கிளாஸ் கொடுத்தது அப்படிதான் மிஸ் இருந்தது. அப்படியே இங்கிலாந்து போய் அப்படியே இந்தியால வந்தாலும் எல்லாம் விட்டாச்சு அப்படிங்க, அதான் இந்த விருப்பமா இருந்தது.
0: அப்படியா, ஓகே. இப்ப ஆனா யாருக்குமே நீங்க கணக்கு எதுவும் சொல்லி தர்றது இல்லையா?
8: இப்ப இல்ல, இந்த
0: உங்களுடைய நீங்க வந்து உங்க ஏரியால இருக்கிற ஃபிகர்ஸ் எல்லாம் எப்படி கணக்கு பண்ணலாம் அப்படின்னு. என்ன உங்களுக்கு மேத்ல ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட் எது?
8: அல்ஜிப்ரா, கால்குலஸ்.
0: அல்ஜிப்ரா எல்லாம் பிடிச்ச ஒரு ஆளா அப்பா? ட்ரிக்னாமெட்ரி எல்லாம் பிடிக்குமா?
8: ட்ரிக்னாமெட்ரி இல்ல, எல்லாம் அட்வான்ஸ்டா.
0: உங்க கிட்ட இருந்து நான் கொஞ்சம் தள்ளியே இருக்கேன், எனக்கும் அதுக்கும் மிகப்பெரிய அலர்ஜி இருக்குது. அந்த ஏரியா பக்கத்திலே நம்ம போக விரும்பல, மறுபடியும் ரீவிசிட் கூட பண்ண விரும்பல நான். ஆனா உண்மையிலே
8: இன்ட்ரஸ்டா
0: இருக்கு. பஞ்சபூதங்கள்ல மிகவும் பிடித்த ஒரு எலமெண்ட் எது?
8: எனக்கு நீர் தான். சுதாண்ணா சொன்ன இது நல்ல, அந்த தண்ணியும்
0: காற்று தண்ணி ரெண்டு தான். காற்று தண்ணி தான் ரொம்ப முக்கியம். ஓகே, ஆமா, காற்று தண்ணி அவ்வளவுதான் சிறப்பு. அதுதான் உங்களுக்கு பிடிச்சதா? ரைட். பாடல் என்ன கேட்கலாம் உங்களுக்கு?
8: அவகாடோ சொன்னீங்க, அவகாடோ மேட்ச் பண்ணிட்டு மில்கும் கொஞ்சம் ஹானியும் பிடிச்சு சாப்பிட நல்ல டேஸ்டா
9: இருக்கும். நல்ல ஸ்மாஷ் பண்ணிட்டு அதுல பாலும்
8: ஹனி
9: விட்டுட்டா எப்பயுமே ரொம்ப யம்மியான ஒரு ஐட்டம் அப்படின்னா ஷேக்ல எந்நேரமும் சாப்பிடலாம். மார்னிங், லஞ்சு, பிரேக்ஃபாஸ்ட் எப்போ வேணாம். சிம்பிளாக நீங்கள் நைட்டை வந்து லைட்டாக வச்சுக்கணும்னா கூட அது பெஸ்ட்டு ஆப்ஷன்.
8: தனியாக சாப்பிட்றது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும்,
9: பண்ணி விட்டால் நல்லாயிருக்கும்,
8: கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும்.
9: சூப்பர். பாடலில் என்ன விருப்பம்?
8: பாடல் எனக்கு இந்தியன் படத்துலேருந்து டெலிஃபோன் மணி போல் அந்த பாடல்.
9: ஆ, ஏன் அந்த பாட்டு?
8: அது அந்த பாட்டு ஹரணி பாடுறது தான் நல்லா இருக்கும்.
9: அப்படியா? ஓகே. இந்தியன் டூல வந்து தாத்தா வராரு கதற விட்டு அந்த பாட்டுலாம் வேணாமா? பார்க்காதீங்க, நல்லது. நீங்க இப்ப சந்தோஷமா நிம்மதியா இருக்கிறது காரணம் அந்த படம் எல்லாம் பாக்குறதுல அப்படிங்கறதுதான். இந்தியன் டூ எல்லாம் மனுஷன் தயவு செய்து யாருக்குமே நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் அந்த படத்தை எல்லாம் பார்க்க சொல்லி. உங்களுக்கு பிடிக்காதவங்க யாரா இருந்தாங்கன்னா அவங்க வீட்டுக்கு வரும்போது போட்டு காட்டுங்க. நன்றி, கால் பண்ணதுக்காக நன்றி. நன்றி லலித். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியில் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி. விளம்பரங்களை தொடர்ந்து நேர்களை சந்திப்போம்.
10: ஈரடியால் உலகிழந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
11: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை எனைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை. எனைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை. எவ்வளவு சிறிதாயினும் எப்பொழுது ஆனாலும் சரி, எவருக்கு என்றாலும் மனதால் கூட தீமை செய்யாதிருப்பதே சிறப்பு.

0: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: வாட்ஸ் ஹேப்பனிங்? சோ சேட்.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
4: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
5: 416-700-2222 j.ca.
6: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஹிஸ்டரியில் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி. உங்களுடைய விருப்ப பாடலையும் கேட்க அலையுங்கள். 416-644-2222 இந்த நம்பர் கால் பண்ணி என்னோட பேசலாம். இணைப்பில் இருக்கும் நேயர்களை சந்திக்கிறது மாதிரி நாளைக்கு உங்கள் எல்லாருமே வந்து சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாளைக்கும் நாளான்னைக்கும் நீங்கள் வந்து ஸ்கார்புரோ ஏரியாவில் இருந்தீங்க அப்படின்னா ஜோதி 2026 ஈவெண்ட்டு நம்ம தான் ஹோஸ்ட் பண்ணுறோம். ஸோ எம்சி பண்ண வர்றேன், அங்கே வந்தால் நம்ம வந்து மீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆஃப்கோர்ஸ் ஸ்டேஜில் இருக்கிறதுனால நிறைய கூட்டம் இருக்கும், அங்கே வந்து டக்குன்னு நம்ம பேக் ஸ்டேஜில் மீட் பண்ண முடியுமா தெரியல. பட் நேரத்தை கரெக்டாக பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண மீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஜோதி ஈவெண்ட்டுக்கு வாங்க, என்னோட வந்து நீங்கள் அந்த நிகழ்ச்சியில் கலந்துலாம். இட்ஸ் ஓப்பன் அட்மிஷன் தான், ஓப்பன் ஃப்ரீ ஃபார் ஆல். ஸோ நீங்கள் வரலாம், அவங்க டப்புன்னு ஒரு சீட்டை பிடிச்சிட்டு ஐயப்பன் கோயில் வாசலில் பக்தி மயமாக ஜாலியாக நம்ம நிகழ்ச்சியை என்ஜாய் பண்ணலான்ற சொல்லிட்டு இணைப்பில் இருக்கும். அடுத்த நேரை சந்திப்போம். வணக்கம். வணக்கம்
7: வணக்கம்
6: வணக்கம். சாரா எப்படி இருக்கு? நாலஞ்சு தடவை அதான் வந்து சொல்லி அனுப்புனீங்களே, வெள்ளிக்கிழமை வருவீங்களா வெள்ளிக்கிழமை வருவீங்களா அப்படின்னு சொல்லி
7: போகாத
6: ஒருத்தன போன்னு சொல்றது பார்த்தா இன்னமோ சரியில்லையே, ஏதோ உதைக்குது எங்கேயோ. போய் அங்க சாரா ஏறினா அந்த மலையை நானும் ஏறி அவங்க தொட நினைச்ச உச்சி அதே இடத்துல. அதே மாதிரி நீங்க எங்க வந்து உங்களோட ஸ்டண்ட் காட்டினீங்களோ அந்த இடத்துல உட்காந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் உச்சியும் தொட்டுட்டு அப்படியே வரலாம் தான் பிளானு.
7: அங்க ஒரு பூதம் வச்சிருக்கேன் நான், வார வார எதிரிகளை வந்து காலை உடைத்தான் இப்ப சொல்லி.
6: நான் இப்ப என்ன பண்ணுவோம், இங்கேயே வந்து ஒரு கால் மாதிரி ஒரு சிலையை செய்ய சொல்லி அந்த இடத்துல போய் அதை வச்சுட்டு வருவேன்.
7: நல்லா இருக்கு.
6: அங்க போய் சாராவாசியர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கீழே ஒரு கல்லை பதிச்சுட்டு வந்துடலான் இருக்கேன்.
7: ஆமாம், அங்கே நல்ல நல்ல மனிதர் அடுத்து நாங்கள் போன அந்த டூர் ஏஜென்ட் அவங்களும் ரொம்ப நல்லா என்ன இன்னும் கால் பண்ணி விசாரிச்சுட்டே இருக்கிறாங்க.
6: அப்போ நான் போகிறப்ப அந்த நம்பரை வாங்கிக்கிறேன், காண்டாக்ட்.
7: ஓகேவா,
6: சிறப்பு. எஸ் சாரா சொல்லுங்கள், உங்களுக்கு வந்து இப்போ டீச்சராக தான் இருக்கீங்க பல வருஷமாக நீங்கள். சப்போஸ் திடீர்னு இப்போ டீச்சர் லே ஆஃப் தான் அடிக்கடி நடக்குது இல்லை, கிளம்புங்க அப்படின்றாங்க, அடுத்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க?
7: நான் ஊர்ல டீச்சரா இருந்தேன், இங்க அசிஸ்டன்ட் டீச்சர். நான் அது இல்லாட்டி நான் இப்ப நீங்க சொன்னதுக்கு பேக்கப் பிளான் யோசிச்சேன். என்னன்னு சொன்னா ஐக்கியால வேற பண்ணலாம் யோசிச்சேன்.
6: ஐக்கியாவிலையா?
7: ஆமா.
6: ஏன் ஐக்கியாவில?
7: ஐக்கியாவை தேர்ந்தெடுத்து ஏதாவது கஷ்யர் வேற ஏதாவது நல்ல நடைப்பயிற்சி இருக்கு மேல பெரிய.
6: ஆமா, நடந்துகிட்டே இருக்கணும். அது மட்டும் இல்லாம அங்க வந்து நிறைய தூக்குற இறக்குற வேலை தான் இருக்கும். வெயிட் ஹேண்டில் பண்ணி
7: அது லேடிஸ் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு
6: லேடிஸ்க்கு அங்க என்ன சொல்ல, நான் வந்து ஒரு அருமையான வேலை சொல்றேன். அங்க ஐக்கியால தயாரிக்கிற பெட் எல்லாம் தூங்கி பார்த்து எது கம்ஃபர்டபுளா இருக்குன்னு சொல்லி நம்ம வந்து ஒரு ரேட்டிங்.
7: அதுதான் இப்ப போய் நடந்துட்டு இருக்க நேரம் விதம் விதமா சோஃபா இருக்கும் போய் உட்காரலாம். விதம் விதமா கட்டில இருக்கு, அடுத்து நல்ல ஜாலியா, அடுத்து
6: ஐக்கியாவில வேலை செய்ய விருப்பப்படுற ஒரே ஆள் நீங்க தான் நினைக்கிறேன். வாட் அ பேஷன். சரி, உங்களுக்கு என்ன பாடல் பிடிக்கும்? அதே மாதிரி அவக்காடோ நீங்க எப்படி சாப்பிட விரும்புறீங்க? இல்ல உங்களுக்கு பிடிச்ச பஞ்சபூதங்கள்?
7: பொதுவா ஜூஸ் அடிக்கத்தான் விருப்பம். ஆனா பச்சையா கொஞ்சம் அந்த சாலட் மாதிரியும் சாப்பிட்டுருவேன். பொதுவா கொஞ்சம் அதுக்கு மேல தேன் அல்லது அந்த ப்ரௌன் சுகர் போட்டு சர்க்கரை மாதிரி போட்டா நல்லா இருக்கும்.
6: ஆமா, கரெக்ட், சூப்பரான காம்பினேஷன். ஹனி எனக்கும் பிடிக்கும். ப்ரௌன் சுகருக்கு பதிலா இந்த ஜாகிரி இருக்கு இல்லையா,
7: ஜாகிரி தான் சர்க்கரை
6: மாதிரி
7: பவுடர் பண்ணி அதை கொஞ்சம் தூவினா நல்லா இருக்கும்.
6: ஜிஞ்சர் ஜாகிரின்னு சொல்லிட்டு ஒண்ணு வரும், இஞ்சி போட்டு நசுக்கி கியூப்ஸ் கியூப்ஸா பண்ணிருப்பாங்க. அது நீங்க பாத்துருக்கீங்களா? ஜிஞ்சர் ஜாகிரின்னு சொல்லி சின்ன சின்ன ஜாகிரி தான் அது நீங்க
7: இன்னும்
6: சிறப்பு என்ன சொல்லிட்டே இருப்பான் சாரா கிட்ட பேசினாலே டீ பத்தி தான் டாபிக் வருது. நீங்க என்ன சொல்ல வந்தீங்க?
7: வந்து மின்ட் டீ தான் அடிக்கடி குடிச்சிட்டு இருக்கேன். தோடக்குல மின்ட் நிறைய இருக்கு.
6: ஆஹா, ஓகே.
7: அடுத்து லெமன் ஜூஸ் பண்ணி அதுல மின்ட் போட்டு நல்லா இருக்கும். மின்ட்டையும் லெமனையும் லெமன் ஜூஸ் போட்டு மின்ட் நல்லா அரைத்து அந்த ஜூஸ் போடுணும். அதுல
6: எஸ் ஆல்வேஸ் பெஸ்ட் காம்போ அதுதான், மின்ட் அண்ட் லெமன்.
7: லெமன்
6: என்னோட ஃபேவரட்டும் கூட.
7: பஞ்சபூதங்கள் கேட்டீங்க, நிலம் தான் எனக்கு பிடித்தது. நான் நல்ல நிலத்தை உண்மையில நல்ல மதிக்கிறவர்.
6: சூப்பர். டெய்லி காலையில பூமியை தொட்டு கும்பிடுவீங்களோ? நீங்க வந்து கரெக்ட், நீங்க ஒரு கார்டனர் வேறல்ல, சோ அதனால உங்களுக்கு இடம்
7: இல்ல. விவசாயி தானே நான். அப்ப எனக்கு உண்மையில அந்த ஆப்ஷன் 2 ல விவசாயமும் இருக்கு.
6: ஆஹா, அப்படியா? ஓகே.
7: ஆனா இங்க வந்து கஷ்டம் தானே, விந்தர்ல எல்லாம் விவசாயம் பண்ண முடியல. அதனால தான் ஐக்கியாவை எடுத்தேன்.
6: சூப்பர், வெரி குட், நல்ல ஆப்ஷன் தான். ஆனால் நீங்க சம்மர்ல விவசாயம் பண்ற ரொம்ப பிடிக்கும். இப்ப என்னெல்லாம் வளருது தோட்டத்துல, எங்களுக்கு ஒரு ஹைலைட் கொடுங்க.
7: எல்லா வகையான ஹர்ப்ஸும் வச்சிருக்கேன். எல்லா ஹர்ப்ஸும், நிறைய பேர் ஹர்ப்ஸை வந்து வளர்க்க விருப்பம் இல்லை. அது படர்ந்து அது வந்து எல்லா இடத்துலையும் போய் டிஸ்டர்ப் பண்ணும். அது ஒரு கலையாக நினைக்கிறாங்க. அதுக்காக டயர் வச்சு ஒவ்வொரு டயர்ல ஒரு ஹர்ப்ஸ் வச்சிருக்கேன். நிறைய ஹர்ப்ஸ், மின்ட் பேசில், ஒரிகானோ, அந்த
6: எல்லாம் விண்டருக்கு முன்னாடி வந்து பறிச்சு காய வச்சு இது பண்ணிருவீங்களா, ஸ்டோரேஜ் பண்ணிருவீங்களா?
7: ஐயோ, ஒரு 10 நாளுக்கு ஒரு டயர் ஃபுல் ஆயிடும். 10 நாளுக்கு ஒரு அறுவடை செஞ்சு அந்த கழுவி இந்த சன் ட்ரை பண்ணி பவுடர் பண்ணி வச்சிருவேன்.
6: அதுதான் கேக்குறேன். ஓ, அப்ப நம்ம வந்தா உங்ககிட்ட பவுடராவே வாங்கிக்கலாம்.
7: நிறைய நான் கொடுத்துட்டு வரேன் கூடன்னு சொன்னா. அப்படி
6: அப்ப சாரா எனக்கு எடுத்து வைங்க, வந்து வாங்கிக்கிறேன்.
7: ஷூர் எனிதிங்.
6: சூப்பர்.
7: அடுத்தது எல்லா மரக்கறிகளும் வச்சிருக்கேன். எல்லாம் வச்சிருக்கேன்.
6: எல்லாமே வா. என்ன சொல்லுங்க, ஏதாவது லிஸ்ட் எனக்கு?
7: சில்லி டொமேட்டோ, அது பொதுவா வைக்கிறது. சில்லி டொமேட்டோ, பசலை, பசலை கீரை, பாவக்காய், கியூகாம்பர், பீட்ரூட், கேரட், பீன்ஸ், கத்திரிக்காய், அடுத்து கொஞ்சம் அந்த லைன்ல வந்துட்டு இருக்கேன். அடுத்தது பெரிய பூசணி இருக்கு, பெரியது அந்த தொங்கிட்டு இருக்கு, நிறைய அது நிறைய வரும் எனக்கு.
6: சூப்பர். நான் வந்து இப்ப பாட்காஸ்ட்
7: பொன்னங்காணி வரலாறு, அடுத்த பொன்னங்காணி

0: சாப்பிட்டாச்சு. அடுத்து பொன்னங்காணி வல்லாரை எல்லாம் சாப்பிட்டாச்சு.
1: ஓகே, சூப்பர், சிறப்பு. நீங்கள் இதுக்கும் சொன்னீங்க எனக்கு, ஆக்சுவலி தக்காளியும் வந்து எக்ஸ்ட்ரா ஆன தக்காளி எப்படி ட்ரை பண்ணி இது பண்ணணும்னு பொடி பண்ணணும்னு சொல்லி.
0: ஓ, சன் ட்ரை பண்ணலாம்.
1: சன் ட்ரை பண்ணி பண்ணுறதான்.
0: அல்லது வெட்டி வெட்டி ஃப்ரீசரில் போட்டு எடுக்கலாம்.
1: ஆ, ஃப்ரீசரில் போட்டு அப்படியே வச்சுருவீங்க. வெட்டி வெட்டி ஃப்ரீசரில் போட்டு
0: வெட்டி வெட்டி. ஆமாம்,
1: வெரி இன்ட்ரெஸ்டிங். நிறைய டிப்ஸ் கொடுத்தீங்க, நன்றி. பாடல் என்ன கேட்க விருப்பம் உங்களுக்கு?
0: ஏதோ அந்த இளையராஜா பாட்டு லிஸ்ட்டில் என்னையும் போட்டு.
1: உங்களையும் போட்டுடலாமா? ஓகே, போட்டுறேன். நன்றி, நன்றி சாரா அழைத்தமைக்கு.
0: நன்றி, நன்றி,
1: நன்றி, வணக்கம். இணைப்பில் இருக்கும், அடுத்த நேரை சந்திப்போம். வணக்கம்.
2: காலை வணக்கம் ராஜ்.
1: காலை வணக்கம் ரவிசங்கர் சார், எப்படி இருக்கீங்க?
2: நல்ல சூமா இருக்கேன், மகிழ்ச்சியா இருக்கேன்.
1: சிறப்பு,
2: வெரி ஹாப்பி,
1: வெரி ஹாப்பி அண்ட் பிஸி. உழைப்பாளி நீங்களும். இன்னைக்கும் டியூட்டி.
2: ஆமா,
1: இன்ட்ரெஸ்டிங் சார். இன்னைக்கு மூணு தலைப்பு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக பேசிகிட்டு இருக்கோம். இப்போ நீங்களும் வந்து ஆக்சுவலி விண்டேஜ் எம்ப்ளாயி, ரைட்? ஒரே நிறுவனத்தில் நெடுநாள் வேலை செஞ்ச ஒரு ஒரு எம்ப்ளாயி.
2: ஃபைவ் இயர்ஸ் தான் மேக்ஸிமம் இருந்திருக்கு ஒரு கம்பெனியில். சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படியே மாறி மாறி
1: மாறி.
2: முதல் வேலை விட்டது வந்து ஹோம் சிக் ஆகி வாங்கிட்டு வந்துட்டேன்.
1: ஓகே,
2: அப்புறம் அடுத்த வேலையை விட்டது டெக்ஸ்டைல் எனக்கு சரிப்படாதுன்னு சொல்லி லைன் மாத்தணும்னு சொல்லி டயர் இண்டஸ்ட்ரிக்கு வந்தேன். டயர் இண்டஸ்ட்ரியில் இருக்கும்போது சரி இப்ப பணம் பண்ணுன்னு சொல்லி வெளிநாட்டுக்கு போயிட்டேன். அப்ப அங்க வந்து ரெண்டு கம்பெனில மாறி இருந்தேன், ஆறாறு ஆறாறு வருஷம்.
1: ஓகே,
2: அப்புறம் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரே கம்பெனியில 18 வருஷம்.
1: அப்பா, 18 இயர்ஸ்.
2: அந்த மாதிரி.
1: So, what made you to just stick on to that company, sir? ஏதாவது ஒன்று அங்கே மேஜிக்கலாக ஏதாவது நடக்கணும்.
2: அதாவது அட்டோனமி இன் ஒர்க்கிங்.
1: ஓகே,
2: ஏன்னா எங்கள் இப்போ இதில் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா எவ்ரி மேனேஜர் ஆர் ஜோன் மேனேஜர் ஓவருக்கு ரன்னிங் ஏ பிஸ்னஸ் செப்பரேட் ப்ராஃபிட் சென்டர்
1: ஓகே
2: யூஆர் யுவர் ஓன் பாஸ்.
1: ஓ, சூப்பர்.
2: அதாவது கைட்லைன்ஸ் இருக்கும், அதில் அந்த பாராமீட்டர்ஸ்க்குள்ள ஒர்க் பண்ணணும்.
1: ஓகே,
2: அண்ட் யூ நீட் டு ஃபாலோ த கம்பெனி ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் அண்ட் யூ டூ வாட் எவர் யூ வாண்ட் அஸ் லாங் அஸ் யூ மேக் ப்ராஃபிட் ஹை இஸ் த லிமிட் அந்த மாதிரி கொடுப்பாங்க. அண்ட் ஆல்சோ யூ கெட் டேக் பார்ட் இன் ப்ராஃபிட் ஷேர்.
1: ஓ, அப்படியே ப்ராஃபிட் ஷேரிங் இருக்கா?
2: ஆமா ஆமா, ப்ராஃபிட் ஷேர்.
1: ஓ, சூப்பர்.
2: யூ கெட் ஆனுவல் ப்ராஃபிட் ஷேர்.
1: நாங்க
2: அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்லாம் அவங்க பண்ணுவாங்க, அதுக்கு உண்டான ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் எல்லா மாசமும் பண்ணுவாங்க. எவ்வளவு சேல்ஸ் ஆச்சு, எவ்வளவு செலவாச்சு, லேபர் எவ்வளவு செலவாச்சு, எலக்ட்ரிசிட்டி எவ்வளவு, அப்புறம் அது பில்டிங் ரெண்ட்
1: எவ்வளவு,
2: அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் சேலரி எவ்வளவு, சேல்ஸ் எக்ஸ்பென்ஸ் எவ்வளவு, அந்த மாதிரி எல்லாம் நம்ம மேனேஜ் பண்ணணும். எல்லா எக்ஸ்பென்ஸும் மேனேஜ் பண்ணி ரா மெட்டீரியல் காஸ்ட் அப்புறம் செல்லிங் ப்ரைஸ் அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சமயம் சேல்ஸ் பூஸ்ட் பண்றதுக்கு கன்செஷன்லாம் கொடுத்து விலை குறைச்சி வைக்கலாம். யூ ஆர் ஃப்ரீ டு டூ தட்.
1: இது நல்லா இருக்கே. வாட் இஸ் த ப்ரொசீஜர் டு ஜாயின் த கம்பெனி?
2: அது டயர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், இதுதான் நல்லது. யூ கேன் ஜாயின் தம் இன் எனி கெபாசிட்டி, தே வில் ட்ரெயின் யூ.
1: ஆஹா, இது நல்லா இருக்கே.
2: ஆமா, இது வந்து ஆபரேஷன்ஸ் இருந்தா தான் ப்ராஃபிட் ஷேர் வரும்.
1: ஓகே,
2: மற்றபடி அட்மினிஸ்ட்ரேஷன் இருந்தா ப்ராஃபிட் ஷேர் வராது,
1: வராது.
2: இன்சென்டிவ் கொடுப்பாங்க.
1: இன்சென்டிவ்
2: பிளான்ல இன்சென்டிவ், என்னோட வர்க்கர்ஸ்க்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் அவங்க சேல்ஸ் இருக்கவங்களுக்கு எல்லாம் இன்சென்டிவ் வரும். எவ்வளோ டயர் பண்ணாங்க அந்த மாதம், லேபர் யூட்டிலைசேஷன் எவ்வளோ, எவ்வளோ எந்த அளவுக்கு.
1: ஓ, இது வந்து மேனுஃபேக்சரிங், ரைட்? டயர் மேனுஃபேக்சரிங்.
2: ஆமாம், மேனுஃபேக்சரிங்.
1: ஆமாம், ஓகே ஓகே.
2: அதில் எந்த அளவுக்கு எஃபிஷியண்டாக இருந்தாங்க த ஹோல் டீம், இன்சென்டிவ் கால்குலேஷன் பண்ணி எல்லா டீம் மெம்பர்ஸுக்கும் ஈக்குவலாக டிவைட் பண்ணுவாங்க. பெர் அவர், பெர் அவர் வந்து சம்மரில் பார்த்தீங்கன்னா பிஸியான மாதம், எல்லா எம்ப்ளாயிக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாலு டாலர் ஓவர் அண்ட் அபவ் த பேசிக் பே ரேட்.
1: Wow,
2: ரெகுலர் பே ரேட்டை விட இன்சென்டிவ் மட்டும் அவ்வளோ வரும்.
1: நைஸ் நைஸ்.
2: விண்டர் மந்த்ல ரொம்ப ஸ்லோவா இருந்தால அட்லீஸ்ட் 1-1.5 டாலர் வரும்
1: உங்களுக்கு. ஓ, எக்ஸ்ட்ராவா
2: மேக் குட் மணி.
1: ஆமா,
2: என்னோட எம்ப்ளாயிஸ் எல்லாம் தே ஆர் மேக்கிங் லைக் 70,000 80,000 டாலர்ஸ் a year including ஓவர் டைம் அண்ட் இன்சென்டிவ்.
1: வெரி இன்ட்ரஸ்டிங். நைஸ் நைஸ்.
2: ஆமா,
1: குட் குட்.
2: இந்த மாதிரி
1: சூப்பர் சார்.
2: அதனால தட் மேட் மீ மோட்டிவேட்டட். ஆனா சொந்த கம்பெனி நடத்துற மாதிரி தான்.
1: புரியுதா? ஆமா.
2: யூ டு வாட் எவர் யூ வாண்ட். எல்லா மாசம் பிஎன்எல் வரும், அதை ரிவ்யூ பண்ணும், வேர் இட் வி கோ ராங், ஹவ் டு மேக் இம்ப்ரூவ்மெண்ட் சொல்லி
1: வெரி நைஸ். நான் இப்போதான் சொல்லிட்டு இருந்தேன், ஒரு பாட்காஸ்ட் பண்ற பிளான்

0: இருக்கு. இப்போ ஆண்டர்பிரினர்ஸ் உங்களை இந்த பேக் சாராவை பற்றி இதெல்லாம் இப்போ உங்கள் பிளான்ட்ல வந்து நாமளே வீடியோ எடுத்து இதை பற்றிலாம் நம்ம பேசலாம் இல்லையா?
1: பண்ணலாமே,
0: வாய்ப்பு இருக்கு. இன்ட்ரெஸ்டிங். இது நம்ம பர்சனலாக பேசுவோம் அதை பற்றி. சூப்பர் சார், சிறப்பு. சரி, இன்னைக்கு டாபிக் வந்தா இப்ப
1: என்ன பண்றதுன்னு கேட்டீங்க.
0: ஆமா,
1: உண்மையாவே
0: வந்து நீங்க இது தவிர அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். சம்திங் ரிலேட்டட் டு ஆட்டோமொபைல் தான் நீங்க பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க.
1: ஆட்டோமொபைல் நம்மளால என்ன பண்ண முடியுமோ அது பண்ணலாம்.
0: ஓகே ஓகே, சூப்பர் சார், சிறப்பு. உங்களுக்கு
1: எனக்கு பிடிச்சது வந்து சூரியன், தண்ணீர்,
0: நீர் அண்ட் ஆகாயம் தான். சாரி, நீர் அண்ட் வெளிச்சம். நெருப்பு தான் உங்களுக்கும் நீங்க ஒரு அவகேடோ ஃபேனா இல்லையா?
1: அவகேடோ, யா, ஐ லவ் அவகேடோ.
0: ஓகே,
1: அது சாப்பிடுறது என்ன பண்ணுவா, ஒரு ஐஸ்கிரீம் பவுல்ல போட்டு அப்படியே ஸ்பூன் போட்டு நசுக்கி மேஷ் பண்ணி அதுல ஹனி ஊத்தலாம் அல்லது சக்கரை போடலாம்
0: இல்ல மேப்பிள் சிரப்பு.
1: கரும்பு சக்கரை,
0: கரும்பு சக்கரை. ஓகே,
1: ஆமா, அப்படி இல்லாட்டி அதுல கொஞ்சம் சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு சாப்பிடலாம்.
0: அதுவும் பெஸ்ட் காம்போ. நைஸ், வெரி நைஸ்,
1: நல்ல காம்போ.
0: சிறப்பு, சூப்பர் சார், ரொம்ப நன்றி. பாடல் என்ன கேட்க விருப்பம்?
1: பாடல் வந்து இன்னும் படகோட்டிலேயே நான் இருக்கேன்.
0: அப்போ வந்து இந்த ஒரு பட பாடல்கள் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு கலெக்ஷனை போட்டுடலாம்.
1: ஆமா, இல்ல நான் பாடல் எடுத்தேன்னா அந்த படத்துல பாப்பேன் என்ன பார்த்தா நல்லா இருந்ததுன்னா சரி அது பாட்டு எதுக்கு போயிடும் பண்ணிட்டு
0: பியூட்டிஃபுல். அப்போ வந்து தொட்டால பூ மலர்னா ஒரு பீரியட்ல வந்து மோஸ்ட் ரொமான்டிக் சாங் லிஸ்ட்ல வந்து டாப்ல இருந்த ஒரு பாட்டு. ஆமா,
1: சூப்பர். அப்படியே தட்டுவாரு, பின்னாடி தட்டுவாரு.
0: எஸ், கரெக்ட், ஃபன்னி மொமெண்ட்ஸ். எஸ், ரொம்ப நன்றி சார் கால் பண்ணதுக்கு.
1: ரொம்ப நன்றி.
0: ஐ வில் கெட் இன் டச் வித் யூ. நன்றி சார், நன்றி, மீண்டும் சந்திப்போம். நேர்கள் காத்திருங்கள், விளம்பரங்களை தொடர்ந்து சந்திப்போம்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
2: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
1: 905-417-6069.
2: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca, 905-417-6069.
3: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, Scarborough, Midland and Ellesmere, 416-757-1000, mymechanicauto.ca.
4: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியில். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி. இணைப்பில் காத்திருந்த நேர்களுக்கு நன்றி சொல்லிட்டு அடுத்த நேர் இணைப்பில் வணக்கம்.
5: வணக்கம் ராஜ்.
4: வணக்கம்.
5: சுதன்,
4: எப்படி இருக்கீங்க சுதன்?
5: எனக்கு உங்களோட கலைக்கிறதுக்கு நல்ல விருப்பம், ஆனா இந்த நேரம் சரி வர இல்லை. இப்ப நான் வணக்கத்துல நல்ல தூக்கத்துல இருக்கிறேன், எனக்கு நள்ளிரவு இந்த நேரம்.
4: இப்ப
5: இந்த வேலை நேரம் இன்றைக்கு மாறினபடியா, நேற்று ரஜியோட இங்க கதைக்க கூடியதா இருந்தது, இன்றைக்கு உங்களோட இங்க கதைக்க கூடியதா இருக்குது. மகிழ்ச்சியா இருக்கு.
4: எந்த பகுதியில இப்ப என்ன டைம் அங்க?
5: பரவாயில்ல,
4: பேசக்கூடியதாக இருக்கு. ரொம்ப நன்றி நீங்க இணைந்ததுக்கு.
5: அடிக்கடி கொண்ட அந்த நகைச்சுவை கேள்விகளுக்கு வாரணம், அந்த இடக்கட வேற நேரங்க மாறின மாதிரி எனக்கு நீங்களும் சாராவும் கதைக்கிறது, நீங்களும் சத்தியாவும் கதைக்கிறது, அது ஒரு ஒரு அது அது ஒரு ஷோ மாதிரி இருக்கும். அந்த சும்மா கதைக்கிற மாதிரி, இப்ப சில வழியில எப்படா நான் அந்த அடுத்த இது பெருமண்ட மாதிரி இருக்கும். அப்படி இல்லாம அந்த ஒரு ஒரு நல்ல ஒரு இதுல கொண்டு போய் கொண்டிருப்பீங்க. அது அதுக்கு உங்களுக்கு உங்களோட திறமைக்கு ஒலிபரப்பு ஸ்கில்லுக்கு வாழ்த்து.
4: ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்களும் அதே மாதிரி அடிக்கடி கால் பண்ணீங்க அப்படின்னா நம்மளும் ஜாலியா பேசலாம் ஒரு 2-3 நிமிஷம். லண்டன்ல வந்து ஒரு திருமணத்திற்காக போயிருக்காங்க. அங்க போயிட்டு ஒரு டார்கெட்டோட போயிருக்காங்க. போய் 100 திருமணமாவது வந்து இலவசமா பண்ணி வைக்கணும், எல்லாருக்கும் தாலி எடுத்து கொடுக்கணும்னு சொல்லி போயிருக்காங்க. அந்த அதெல்லாத்தையும் பண்ணிட்டு
5: ஒரு ஒரு ஒரு நட்பு அந்த இதா கதைக்கல. சரி, அது இருக்கட்டும். இந்த ப்ரௌன் சுகர் அவகாடோக்கு போடுறது சொன்னீங்க, அதுக்கு ப்ரௌன் சுகருக்கு பதிலா கொக்கைன் போட்டா எப்படி இருக்கும்?
4: எப்படி இருக்கும்? அடுத்த நாள்ல இருந்து களி திங்கிற மாதிரி இருக்கும்.
5: சரி, விஷயத்துக்கு வருவோம். எனது துணைவியார் வந்து ஐரோப்பாவில இருந்து வந்தவர்.
4: ஓகே,
5: சலாட்ன்றது வந்து கனடாவில சலாட்டே இல்லையா? நீங்க ஐரோப்பாவோட தொடர்பு பட்டாதான் நீங்க சலாட்ன்றதையே அறிவீங்க. இங்க வந்து நான் அக்காக்கு நக்கலா சொல்லுவேன், மாடுகளை எல்லாரையும் கட்டி போட்டு, அப்படி அந்த அந்த ஊர்ல தெரியும் தானே, மாட்டை பெருசா கட்டி போட்டு தலைமையை ஒரு தொட்டி மாதிரி வச்சு அந்த தொட்டிகளை இலைய போட்டுட்டு அதுக்கு மேல அந்த இலைய போட்டா குளிய அந்த அந்த மாடுகள் திண்டு கொண்டிருக்கும். அது மாதிரிதான் இங்க இங்க
4: வந்து நீங்க சொல்லுங்க, சலாட்னா எப்படி இருக்கணும்? ஒரு ப்ராப்பர் சலாட் அப்படின்னா அது எந்த மாதிரி இருக்கும்?
5: மூன்று சலாட் தான் இங்க இருக்குது. ஒன்று கார்டன் சலாட் என்று சொல்லி
4: ஆமா, கார்டன் சாலட், கிரீக் சாலட், அப்புறம் ஃபெட்டிஷ்
5: அதே மாதிரி கார்டன் சலாட்ன்றது இட்டாலியன் சலாட், அது வந்து ஒரு கலக்கறி கூடவே இருக்கும்.
4: அவ்வளவுதான். நீங்க சொல்லுங்க, ஒரு ப்ராப்பர் ஆத்தென்டிக் சலாட் எப்படி இருக்கணும்?
5: ஒரு ஜெர்மன்ல ஐயா ஒலிவ் ஆயிலோட சேர்த்து எடுத்து அதோட அவகாடோவும் சேர்த்து ஒலிவ் ஆயிலும் சேர்த்து பேசா அவ என்ன செய்வான்னு தெரியாது. அவ கல்யாணம் கட்டினதுல, சாரி, திருமணம் செய்ததுல அதிஉச்சமா நான் அனுபவிக்கிறது இந்த சலாட்
4: தரவத்துக்கு
5: இருக்கா அப்படி இருக்கும். விதம் விதமா செய்வா, அதுக்கு பிறகு இந்த நீங்க சொல்ற இலகுலை எல்லாம் அதுக்கு மேல போடுறது. அத நீங்க
4: விரும்பினா போட்டுக்கலாம். லெட்டியூஸ் மட்டுமே வச்சுட்டு சலாட் சொல்றது வந்து நம்ப கூடுதல், ஊரை ஏமாத்துறாங்க.
5: நான் அடி வாங்குறது எங்க என்ன தெரியுமா? எனக்கு அந்த இலை போடுறது இப்படி, எனக்கு இலை இது இருக்குதானே, அந்த பேஸ்ல போய் கை வச்சிருவேன், அதை எடுத்து சாப்பிட்டு விட மாடி அப்படின் அதை சாப்பிட்டா அப்புறம் என்ன சலாட் செய்து முடிக்கிறதுன்னு கேட்பேன்.
4: ஓ, பண்ணும் போதே ஓகே,
5: சலாட் செய்து
4: கொண்டிருக்கோம், மேஞ்சிருவீங்க நீங்க அப்பப்ப
5: அடி வாங்குறது. அது அப்படி அதோட அந்த அந்த அந்த சலாட் ஒரு நல்ல இது. மற்றது அந்த
4: உங்க மிஸ்ஸஸ் வந்து எந்த ஊர்,
5: எந்த
4: எந்த ஊர், எந்த ஊர், எந்த எங்க யூரோப்ல எங்க கேக்குறேன்.
5: இல்ல இல்ல, அவ அங்க இருந்து இப்ப வந்துட்டு, அவ இப்ப கனடால நாங்க 20 வருஷம் பேர, அவ பிள்ளை மகளுக்கு 20 வயது ஆயிட்டு தண்டைக்குல, நாங்க 20 வருஷம் இங்கதான்
4: வந்தது.
5: முதல் சாண்ட்விச்சு நீங்க இன்றைக்கு அவகாடோட நிக்கிறபடியா நான் சாண்ட்விச்சுக்கு போயில, இங்க வந்து சாண்ட்விச்சுண்டா ஏதோ ஒரு ரெண்டு இதை வச்சு போட்டு, இது ஒரு நாடே இல்லையா, அது ஒரு ட்ரெடிஷனல் நாடே இல்லையா, எல்லாம் வந்துடக்கூடியதால ஏதோ சமாளிச்சு கொண்டு இடியப்பம் கூடி, எங்கண்ட இடியப்பம் இல்ல, எங்கண்ட புட் இல்ல, எங்கண்ட பீசா இல்ல, அந்த பழைய பீசா இல்ல, இது இது ஒரு இது இது ஒரு வயிற்ற நிரப்புறதுக்கான நாடு, இந்த ஏதோ அந்த வயிற்ற நிரப்பிட்டு போகணும். அந்த பீசாண்ட இது இது நான் பீசா கடையில வேலை
4: செய்யறேன்,
5: இது பீசாவா, இத்தாலியன் பீசா, இத்தாலியன் சைனீஸ் பீசாவா, இது இது அது மாதிரிதான் சலாட்டும் சாண்ட்விச்சும். சாண்ட்விச் வந்து அங்க யூரோப்ல நீங்க ட்ரெயின்ல வந்து இறங்கின உடனே ட்ரெயின் கடை வாசல்ல, சாரி, ட்ரெயின் வாசல்ல வச்சிருப்பாங்க விதமான சாண்ட்விச். ஐயா
4: ஓகே,
5: அது ஒரு சுவை. மேல இந்த ரவிசங்கர் சொன்னார் இல்ல, வந்து அந்த நீங்கள் நீங்கள் அத தெரியாம கேட்டீங்கள், அவர்கிட்ட என்னென்று உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேர் கிடைக்குது, அது போனஸ் என்று சொல்லுவாங்க. அது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி, மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. என்ன செய்யறாங்கடா, இப்ப நான் வந்து இப்ப இதுகளெல்லாம் இந்த பகுதி நேர வேலை, என்ன மெயின் வேலை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் மானிட்டரிங். நான் இங்க யூனிவர்சிட்டி கிராஜுவேட் பண்ணினா அதுல என்வயர்மெண்டல் சயின்ஸ், அப்ப நான் வந்து இதுல வேலை செய்யறேன். இதுல இப்ப இந்த சப்பே ப்ரொஜெக்ட்ல எல்லாம் வேலை செய்ய கிளீன்ல போட்டாங்க எல்லாம், அதுல இப்ப எங்களுக்கு ஓவர் டைம் இருக்குது, இதைக்கு ஓவர் டைம் கொடுக்க மாட்டேங்க. அதாவது மேனேஜர்ஸுக்கு ஓவர் டைம் இல்ல, எங்களுக்கு ஓவர் டைம் இருக்குது, ஆனா எங்கள்கிட்ட வட்டி கொடுத்தினமேண்டா, அதாவது இப்ப நான் ஓவர் டைம் போடுறேன்டா, இல்லாட்டி நான் மைலேஜ் போடுறேன்டா, நான் 1 கிலோமீட்டருக்கு எனக்கு பஞ்சாபி வருதுன்னு 1 கிலோமீட்டர் கூட கூட இதுக்கு 13 கிலோமீட்டர் தானே வரும் சுடா, என்னண்டு நீங்கள் 14 கிலோமீட்டர் போட்டு 2 கிலோ பண்ணா, அவன் என்னட்ட வெட்டி கொடுக்கறது அவ்வளவும் அங்க ப்ராஃபிட்.
4: அது கரெக்ட், அது அது நீங்க அதான் அது மேனேஜ்மெண்ட்ல வர்றது. இல்ல யூஸ்வலா எனக்கு என்ன சர்ப்ரைஸ், போனஸ் வந்து எல்லாரும் எல்லா நிறுவனத்திலயும் போனஸ் கிடைக்கும் கரெக்ட், பட் வந்து போனஸ் ஆல்மோஸ்ட் அவரோட ஆனுவல் இன்கம்மோட அதிகமா வரும் அப்படின்றது வந்து அப்ப வந்து அது வந்து ட்ரேட் பண்ணி ஷேர் பண்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு தான் அந்த அளவுக்கு வரும். இது இன்வெஸ்டே பண்ணாம ப்ராஃபிட் ஷேர்ஸ் வந்து சில எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ்க்காகவே கொடுக்குற மாதிரி இருக்கலாம் மேபி.
5: அப்படி அப்படி அப்படி விசுவாசமா கொடுத்தா அது வாழ்த்து நல்ல விஷயம். ஆனா பெரும்பாலும் நான் அறிஞ்சது அந்த
4: எம்ப்ளாய் புரியுது, இந்த ஊர்ல அது வந்து பயங்கர ட்ரெண்ட் தான், அது அதையும் டாக்ஸ் ரைட் ஆஃப் பண்றதுக்கு அந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் அவங்களுக்கும் வரும் அதுல.
5: எனக்கு பிடிச்சது வந்து பஞ்சபூதங்கள்ல தண்ணி மட்டும்தான், நெருப்பு உள்ளுக்குள்ளேயே இருக்குது, நெருப்பு உள்ளுக்குள்ளேயே இருக்குது, ஆனபடியே அதை பற்றி அவசியம் தேவையில்லை. அதோட அதை அணைக்கிறதுக்கு
4: தண்ணி தான் தேவை. ஓகே,
5: தண்ணி இல்ல பெருப்பம் பாட்டு வந்து இது யேசுவாசின்ட அந்த நான் வாழ்க்கையில முதல் முதல் கேட்ட பாட்டு. இப்ப எல்லாரும் அந்த எஸ்பிபின்ட பாட்டை தான் கேட்கணும், அந்த பாட்டு அந்த மூக்குத்தி பூமேலையில சோக பாட்டை தான் எல்லாரும் விரும்பி கேட்கணும். ஆனா யேசுவாசின்ட அந்த சந்தோஷ பாட்டு ஒன்று இருக்குது,
4: ஒரு விஷயம் நல்லா தெரியும், இது வந்து கனடாவுக்குனே வந்து இருக்கிற ஒரு ட்ரெண்ட்னு சொல்லலாம் நினைக்கிறேன். இங்கே வந்து இருக்கிறவங்க எல்லாருமே எல்லாத்த பற்றி குறை சொல்லுவாங்க, ஆனால் இந்த ஊரை விட்டு போகவே மாட்டாங்க. ஏன், ஏன்னா இங்கே என்னமோ ஒன்று இருக்குது, ஏதோ ஒரு ஈர்ப்பு இருக்குது, இல்லைன்னா நல்ல சாப்பாடு கிடைக்கிற அந்த ஊருக்கே போயிடலாமே. இப்போ யூரோப்பில் தான் சூப்பராக சேலட் இருக்கணும், நம்ம அங்கேயே போய் வாழலாம்ல. ஆனால் கனடாவை பற்றி நம்ம சொல்லுவோம், ஆனால் நம்ம கனடா விட்டு போக மாட்டோம். அதை காதோடு நான் சொல்லுவேன், என் ஊர்லலாம் வந்து ஐயோ அங்கெல்லாம் சும்மா கோட்டு அப்படின்னா பிங்க் கலரில் இருக்கும் வெள்ளாடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த ஆட்டுக்கறிலாம் எப்படி இருக்கும் தெரியுமா, இது எங்கள் ஊரில் எப்படி இருக்கும் தெரியும்னு சொல்லி டெய்லியுமே சொல்லி பேசுவோம். இது நம்ம உள்ள ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்ருக்கலாம், அப்படியே மரத்துலேருந்தே பறித்து சாப்பிடுவேன், அப்படியே உழவர் சந்தைக்கு போனால் வந்து வெறும் 10 ரூபாய்க்கு ஒரு கூடை நிறைய கொடுப்பாங்க, இதெல்லாம் சொல்லுவோம். ஆனால் இந்த ஊரை விட்டு நம்ம போக மாட்டோம், அதுதான் இந்த ஊருடைய ஸ்பெஷாலிட்டி. நிறைய குறை சொல்லுவாங்க, ஆனால் இந்த ஏரியா விட்டு போகவே மாட்டாங்க, அதுதான் இந்த ஊரோட பியூட்டி. பட் அஃப்கோர்ஸ் இதை சொன்ன மாதிரி சாலடில் வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து நிறைய ரெசிபிஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் யூடியூப்பில் நீங்கள் போயிட்டு நல்ல சாலட் சாப்பிட்றதுக்கான ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர சர்ப்ரைசிங்காக இருக்கும், அதை எப்போ வேணால் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். சாலட் எப்பயுமே வந்து கடையில் வாங்கக்கூடாது, நீங்கள் வீட்டில் பண்ணி சாப்பிட்ற சாலட் தான் வந்து எப்பயுமே எம்மியாக இருக்கும். அதுலேயும் முக்கியமாக இந்த அவகேடோவில் நான் யாராவது இதை சொல்லுவீங்க அப்படின்னு நினச்சேன், சால்ட்டு பெப்பர் போட்டு கொஞ்சமாக லெமன் புழிஞ்சி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுறது, அதுவும் ரொம்ப யூனிக்கான ஒரு டேஸ்ட் கொடுக்குற அவகேடோ சாலட் தான். குவாக்கமொழி எல்லாருக்கும் தெரியும், கொஞ்சம் வெங்காயம் தக்காளி அதுக்கப்புறம் லெமன் புழிஞ்சி அதை மேஷ் பண்ணி அதை வந்து நீங்கள் எதில் வேணால் நீங்கள் புர்ஷெட்டாவாக சாப்பிட்லாம், எதில் வேணால் நீங்கள் சாப்பிட்லாம், அந்த மாதிரியான ரெசிபிஸ் பலது இருக்குது. உங்களுக்கு அவகேடோ எப்படி சாப்பிட பிடிக்கும்னு சொல்லுங்கள். இப்போ அடுத்த நேரம் சந்திப்போம். சுவாமி காலை வணக்கம்.
6: வணக்கம் ராஜ், வணக்கம். அந்த கடைசியா நீங்க ஒரு முத்தாப்பு வச்சுங்களே, போமாட்டாங்க எல்லாம் சொல்லுவாங்க,
4: போனா கைலாசாக்கு மட்டும்தான் போவாங்க. முதல்ல உங்களுக்கு ஒரு நன்றியும் சாரியும் சொல்லிக்கிறேன், 48 நிமிடமாக நீங்க காத்திருந்தமைக்கு நன்றி, காக்க வச்சதுக்கு சாரி.
6: இல்ல நிகழ்ச்சி விறுவிறுப்பா போனா அப்படித்தான் ராஜ், ஒரு டாபிக்க புடிச்சிட்டா நாங்களும் நிக்கணும், நீங்களும் வழியா முடிச்சா தானே சரி. ஒரு சந்தர்ப்பம் நடந்தது, இப்ப நடந்த நிகழ்ச்சியிலேயே நடந்தது, நான் அதுக்கு மரப்பு கருத்து சொல்ல வேண்டியது என்டர்டெயின் வரைக்கும் நான் நினைச்சேன், ஆனா நீங்களே அதை அதை எடுத்து இப்படித்தான் இருக்கு, எல்லாம் சொல்லுவீங்கப்பா விட்டு போவீங்களா போக மாட்டேன்னு
4: சொன்னோன்னா
6: அது அப்போ நாங்க சாந்தி அடைஞ்சிட்டோம்.
4: ஏன்னா இது அஃப்கோர்ஸ் நிறைய எங்கேயே பார்த்தாலும் வந்து நீங்கள் கனடாவில் சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா பல இடத்துல குறைய தான் முதல்ல பேசுவாங்க, இதெல்லாம் ஒரு இதுவாக, இதெல்லாம் இங்கே ஊரெல்லாம் வாழ முடியுமா, இந்த வெதர்லாம் ஒரு வெதராக, வின்டரே வரப்போகுது, சம்மரே வரல, எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் வேறு எங்கேயுமே போக மாட்டாங்க, இங்கேயே தான் இருப்பாங்க.
6: இப்போ ராஜ், நான் கால் பண்ணிருந்தா இப்போ ஐரோப்பாகட்டும் ஆஸ்திரேலியாவாகட்டும் எங்கே கால் பண்ணி எங்கள் ரிலேட்டிவ்ஸ் என்ன நண்பர்கள் எல்லாரையும் காய்ச்சா, நீங்கள் லக்கியப்பா நீங்கள் கனடாவில் இருக்கிறீங்க, கனடா அந்த மாதிரியப்பா உங்களுக்கு ஃப்ரீடம் இருக்குது, அது இருக்குது, எல்லாருக்கும் வீடு வச்சிருக்கிறீங்க, அது வச்சிருக்கிறீங்க, இது வச்சிருக்கிறீங்க, சாப்பாடு கடை காலுக்கு அங்கே திரும்பினா சாப்பாடு கடை, இங்கே திரும்பினா சாப்பாடு கடை, நீங்கள் லக்கியப்பா
4: தடவர தைலம் எல்லாம் வந்து ஏதோ ஒரு இலங்கை கடையில போயிட்டு அதையும் வாங்கிட்டோம். ஆஹா, என்னது நம்ம ஊர்ல தைல அதே தைலமே இங்கே கிடைக்குதே, இதுக்கப்புறம் நம்ம எதுக்கு அங்க போயிட்டு அப்படிலாம் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு சொன்னதும் இருக்குதுங்க. ஆமா
6: ஆமா, எல்லா சாமான் ராஜ் இப்ப ஸ்ரீலங்கா ஆகட்டும் இந்தியா ஆகட்டும் எல்லா ஹை குவாலிட்டி சாமானும் இந்தியா தான் அனுப்புறாங்க காசுக்காக.
4: ஆமா, இப்ப இப்ப இன்னொரு பியூட்டி என்னன்னா ரவிபாலா சார், எல்லா இப்ப வந்து இந்த அங்கிருந்து அனுப்புற பார்சல்ஸ் நிறுவனம் வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு. சூப்பரா நீங்க வந்து ஃப்ரெஷ்ஷா முறுக்கு தட்டை திருநெல்வேலி ஹல்வா பர்ஃபி எது வேணா நீங்க வந்து பல்கா அங்கிருந்து சொல்லலாம், அப்படி ஃப்ரெஷ்ஷா இங்க மூணே நாள்ல வந்து சேர்ற மாதிரிலாம் வந்து இப்ப பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எக்ஸ்ட்ரா ரொம்பலாம் நீங்க செலவு பண்ண தேவையில்லை, நீங்க வந்து கூட ஒரு பேக்குக்கு ஒரு $18 எக்ஸ்ட்ராவா செலவாகிற மாதிரி இருக்கும், $18-$20 எக்ஸ்ட்ரா, மற்றபடி ஓர்த்து தான் அந்த காசை உள்ள போடுறது.
6: அதாவது இப்ப ஒரு தொழில் இல்லையன்றா
4: அடுத்த தொழில போறேன் நீங்க, இதுதான் இந்த தொழில் இல்லை அப்படின்னா நான் கண்டிப்பா இதை தான் பண்ணிருப்பேன்ற மாதிரி ஏதாவது நீங்க விரும்பி ஆசைப்பட்டு பிளான் பண்ணது ஏதாவது இருக்கா?
6: என்ன மனதுக்குள்ள இருந்த ஆசைராஜ், ஒரு பெரிய மால் ஒன்று திறக்கணும்ன்றதான் இந்த ஆசை.
4: நீங்க ஆல்ரெடி ஆசைப்பட்ட மாதிரி ஒரு மிகப்பெரிய ஆசிரமத்தை ஓபன் பண்ணிட்டீங்க, அதே மாதிரி மால். ஓகே, எந்த ஏரியால அந்த மால் ஓபன் பண்ணணும்?
6: அது இங்க இருந்தான் சார், டொரண்டோ எனக்கு பிடிச்ச இடம், எனக்கு டொரண்டோ எனக்கு பிடிச்ச இடம்.
4: ஓ ஓகே,
6: அப்ப அது அதான் இருக்கும், அது பாப்போம்.
4: சூப்பர்,
6: அதனுடைய லட்சியமே.
4: அப்ப இப்ப கூட ஒன்னும் குறைஞ்சு போயிடல, ஏதாவது ஒரு மாலை வாங்க வேண்டியதா விலைக்கு.
6: ஆமா ஆமா, எல்லாம் சந்தர்ப்பம் சரியா வரையெல்லாம் நடக்கும் என்ன.
4: ஆ கண்டிப்பா.
6: அடுத்தாராஜ், என்னுடைய அடிமனதுல இருக்கிற இந்த இந்த ஆசை என்று சொன்னாராஜ், எழுத்து தான் ராஜ், நான் இந்த பேரோட அஞ்சு பாட்டாவது வரும் ராஜ்.
4: எனது புரியல,
6: அஞ்சு பாட்டு, அஞ்சு பாட்டு வரும்.
4: சரி,
6: ஒரு அஞ்சாறு பாட்டு ரெண்டு பேர்ல வரும். இளையராஜா இந்த படம்
4: கூடிய விரைவில் நடக்கும். நான் வந்து உங்களுடைய எழுத்து குவாலிட்டி எல்லாம் பாத்திருக்கேன், நீங்க தாராளமா வந்து சினிமாவுக்கு பாட்டு எழுதலாம்.
6: ரெண்டு வாரத்துக்கு
4: ஓடுற பாட்டா இருந்தா நம்ம எழுதினாதான் கரெக்டா இருக்கும்.
6: வருது.
4: ஆமா,
6: ஆனா இப்ப என்ன மாதிரி ரவிசங்கர் மாதிரி ஆனால் அந்த பாட்டு கேக்குறது நாங்க.
4: ஓ இல்ல, நான் அப்படி அப்படி பாட்டு நம்ம எழுத முடியும். எனக்கு வந்து பக்கத்து வீட்டு மாமி கும்பிட வர்றாங்க சாமி அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு பாட்டு தான் நமக்கு
6: வரும்.
4: கால கொடுமை, கால கொடுமை. ரைட்டு, உங்களுக்கு அப்போ நான் இதை இப்படி எடுத்துக்கிறேன், ஒருவேளை நீங்கள் இப்போ செய்த தொழிலிருந்து லே ஆஃப் நடந்திருந்தா நீங்கள் வந்து ஒரு சினிமாவுக்கு வசனம் எழுதுகிறவரோ இல்லை பாடல் எழுதுகிற பாடலாசிரியாரோ மாறி இருப்பீங்க, அப்படி எடுத்துக்கலாமா?
6: நிச்சயமா.
4: சூப்பர், வண்டர்ஃபுல். தாராளமா பண்ணலாம். நீங்க நல்லாவும் பண்ணுவீங்க, டவுட்டே கிடையாது. அதுக்கு மேல வாய்ப்பே கிடையாது. ஆமாம், மேக்ஸிமம் ஃபோர் ஹவர்ஸ். ஆமாம், எனக்கு மாண்ட்ரியல் போகிறப்பே வந்து கூட யாராவது டிரைவ் ஷேர் பண்ணுறதா இருந்தால் தான் போகிறதுக்கே விருப்பம், இல்லைன்னா பெருசாக போக விருப்பப்பட மாட்டேன். வெரி ட்ரூ. ஓகே, உங்களுக்கு அவக்காடோ எப்படி சாப்பிட விருப்பம்? பாடல் நிறைய வந்துருச்சு. என்ன பாடல் உங்களுக்கு ஏதாவது மைண்ட்ல வச்சிருக்கீங்களா?
6: நிச்சயமா வச்சிருக்கேன். தீனா படத்துல இருந்து
4: கனடால இருந்துட்டு பத்திரத பத்தி பேசுறதுக்கு ஒரு தைரியம் வேணும், ஏன்னா சுத்தி சுத்தி பத்தி எரியுது. என்னன்னா இப்ப கவலைக்கிடமா இருக்கிற விஷயம் என்ன, இப்ப இங்க ஸ்டூடெண்டா வர்றவங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்ப பாருங்க, இந்த வருஷம் மட்டுமே க்ளோஸ் டு 200K ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுடைய பர்மிட் எல்லாமே வந்து எக்ஸ்பயர் ஆகுது, திரும்பி போக வேண்டிய நிலைமை வந்து கொண்டு வந்திருக்கு இந்த நாடு. ஸோ அதெல்லாம் நினைக்கும் போது கொஞ்சம் கவலையாக இருக்கு.
6: அதுவும் பாருங்க, நீங்க எடுத்த மாதிரி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பெரும்பாலும் ஏதோ செய்யறாங்க, பிசா டெலிவரி பண்றாங்க, அந்த டெலிவரி பண்றாங்க. அதுவும் வாகனம் இல்லாட்டி ராஜ், டவுன் டவுன்ல நீங்க போனீங்கன்னு பாக்கலாம், டக்குனு அந்த சைக்கிள் ஒன்று வாடகை எடுத்து அந்த சைக்கிளை யூஸ் பண்ணி ஏதோ தொழில் ஒன்று செய்யறாங்க,
4: டெலிவரி பண்றாங்க.
6: ஆமா
4: ஆமா ஆமா. ஓகே, சிறப்பு, ரொம்ப நன்றி சுவாமி. சொல்லவே கூடாது இல்ல, கரெக்ட். அப்படியா?
6: ஆமா, நமக்கு எனக்கு பிடிச்சது மண் தான் ராஜ். மண்
4: நெருப்பு சொன்னீங்க.
6: நன்றி.
4: அடுத்த நீர் இணைப்பில் வணக்கம்.
7: காலை வணக்கம் மன்னரே.
4: காலை வணக்கம் தளபதியே. எப்படி இருக்கீங்க ஸ்ரீ?
7: பேர சொல்லி வேணாமா?
4: நினைக்கிறேன்
7: எப்படி சாப்பிடுங்க கேட்டீங்கல்ல, அதுக்கு ஒரு பதில் சொன்னா இன்னைக்கு சாப்பிடும் போல
4: சாப்பிட்டுருங்க. எப்படி சாப்பிடுற முறை சொல்லுங்க கேப்போம். எனக்கு அப்படிதான் விருப்பம் கூட
7: லைட்டா உப்பு போடணும். அப்புறம் என்னன்னு சொன்னா வாழைப்பழம் இருக்குல்ல,
4: ஆமா
7: சின்னதா கட் பண்ணி போட்டுருங்க.
4: சரி,
7: அப்புறம் தேங்காய் பால் இருக்கு, தேங்காய் பால், தேங்காய் பால் போட்டுறணும்.
4: ஓகே,
7: உங்களுக்கு உங்களுக்கு லைக் உங்களுக்கு எவ்வளவு போட முடியுமோ அவ்வளவு போட்டுட்டு
4: சரி
7: மிக்ஸ் பண்ணிக்க, நல்லா லைக் அகைன் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு லாஸ்டா தேன் பானி இருக்குல்ல லைட்டா விடுங்க.
4: சிறப்பு நல்லா இருந்தது நீங்க சொன்ன ரெசிபி. இந்த ஓகே சாப்பிட்டுருவோம், நீங்க சொல்லிட்டீங்களா இந்த ரெசிபியை ட்ரை பண்றேன் கண்டிப்பா. நீங்க இப்ப இந்த தொழில் இல்ல அவ்வளவுதான், அதுக்கப்புறம் நீங்க வேற ஏதாவது தொழில் பாத்துக்கோங்கப்பா அப்படின்னா என்ன பாப்பீங்க?
7: பாடல்
4: ஏதாவது கேட்க விருப்பம் இருக்கா?
7: எனக்கு
4: இந்த பாட்டுக்கு டான்ஸ் எல்லாம் பண்ணிருக்கோம் நானு, ஒரு டீமோட சேர்ந்து, ரொம்ப பிடிச்ச பாட்டு எனக்கு. இந்த பாட்டை நான் வந்து பிரையாரிட்டியில் முன்னாடியே போடுறேன். ஓடி ஆடி விளையாண்டுட்டு நிச்சயம் இப்ப அங்கெல்லாம் வந்துட்டு நம்ம ஊருக்கு வந்தாதான்ப்பா அப்படியே இருக்குன்னு சொல்லி இந்த வெதர் ஜாலி என்ஜாய் பண்றீங்க. இங்கதான் செட் ஆகுது கரெக்ட். நம்ம ஊர்ல போன புழுக்க தாங்க முடியல,
7: புழுக்க வேற புழுதி வேற,
4: புழுதி புழுக்கம் வாக்கிங்கே போக முடியல,
7: வேற
4: பெரிய கஷ்டம். நல்லா இல்லையே, நியாயம் இல்லையே, இதெல்லாம் அநியாயமா இருக்கே அப்படின்ட்டு என்ன பண்றது திருநெல்வேலி இருட்டு கடை அல்வா வாங்கிட்டு வாங்கன்னு இருந்தேன். பட் ஆனா எனக்கு நீங்களே வந்து அங்க எங்க இந்த இடத்துல எவ்வளவு சுத்திட்டு எவ்வளவு லக்கேஜ் எடுத்து வரீங்க தெரியாது, அதனால அப்படியே விட்டாச்சு. நோ ப்ராப்ளம் சார், நீங்க சொன்னதே போதும் தான் சொல்லிட்டேனே.
7: புடிச்சிருந்ததா உங்களுக்கு அங்க சாப்பிட்டதுலயே?
4: தலைப்புக்கு வந்தா நீங்க எதை பத்தி பேச விருப்பம்?
7: அவகேடோ
4: பிடிக்குமா?
7: லவ் கார்டு நான் பாலை விட்டு
5: சீனி
4: போட்டு ஷேக் பண்ணி குடிச்சிருவீங்க. அருமை. நீங்க அது தவிர இப்ப உங்களுக்கு பஞ்சபூதங்கள்ல ரொம்பவும் பிடித்த ஒரு எலமெண்ட் எது? நிலமும் காற்றும் உங்களுக்கு பிடிக்கும். ரெண்டுமே உங்களுக்கு ரொம்ப விருப்பமா? அப்படி
5: அதெல்லாம் இருந்தா தான் நம்ம வாழவும் முடியும்.
4: கண்டிப்பா கண்டிப்பா. சூப்பர், ரொம்ப நன்றி. பாடல் ஏதாவது கேட்க விருப்பமா உங்களுக்கு சிவலிங்கம் ஐயா?
5: நீங்க விருப்பமான பாடலை போடுங்க.
4: பாட ஒன்று போட்டுருவோமா? ஓகே, அப்ப நானே ஒரு பாட்டை போட்டுறேன். நன்றி கால் பண்ணதுக்கு.
5: நன்றி, வாய்ப்பு. மீண்டும் சந்திப்போம் அனைவரையும், மீண்டும் சந்திப்போம். வணக்கம், வணக்கம்.
4: நன்றி நன்றி. உங்க அன்புக்கும் காதலுக்கும் எப்பயுமே வந்து நன்றி சொல்லலாம். ஆல்வேஸ் அவரோட சிரிப்பை தான் மிஸ் பண்ணிட்டேன். சிரிக்க சொல்லி கேட்கணும் மறுபடியும். அடுத்த நேர் இணைப்பில் வணக்கம். வணக்கம் வணக்கம். யார் அந்த சைடுல? இந்த சைடு எம்சி ராஜ் இருக்கேன்.
8: இங்க என்ன ஸ்தவம்?
4: என்ன ஸ்தவம், எப்படி இருக்கீங்க?
8: எப்படி இருக்கீங்க ராஜ் பாய்?
4: நல்லா இருக்கேன் தவம். என்ன, நீங்க தான் யூத்தா இருந்துட்டு என்னென்னமோ பண்றீங்க, போங்க. அதனால நீங்க செய்யற தொழில் இல்லாம இப்ப திடீர்னு வேற தொழில் செய்யுங்கப்பா அப்படின்னாங்கன்னா எது பண்ண விருப்பம்?
8: நான் 30 வருஷம் டாக்ஸி ஓட்டி கொண்டிருக்கிறேன்.
4: சரி,
8: அதை தாண்டி வேற வேணும் சொன்னா எனக்கு நடிகை நாள் வேணும்.
4: நடிகை
8: அந்த திறமை திறமை அந்த திறமை இருக்குது, ஆனா சந்தர்ப்பம் கிடைக்கல. நான் அந்த குரு சொல்ல இளமலை காயமா இருக்கிறது அப்படித்தான் நானும் பெருந்தோன் இருக்கிறேன். சில சில இடங்கள ப்ரோக்ராம் கூப்பிடியும் போய் பாடுற செய்து விட்டு வாரணும். இது இல்லைன்னு சொன்னா நடிகர் தான் விருப்பம். அது அந்த கலைமகள் தான் கண்டிறந்து கடந்த காட்டினா நடக்கும். குறைஞ்சது இந்தியாவில சேர்ந்து காசு நாட்டுக்கும் பரவாயில்ல, முழுசில நானும் எடுத்துக்கொண்டு 5 படம் கிடைச்சாலே போது எனக்கு சம்பளம் வேண்டாம். அந்த உடைக்கு மேக்கப் புது செலவுக்கு அதுக்கும் காசு வேண்டாம். எல்லாம் நாமளே பார்த்துப்போம். எனக்கு சந்தர்ப்பம் மட்டும் கிடைச்சா போதும்.
4: அருமை. இந்த ஆசைக்காகவே கூடிய விரைவில் உங்களுக்கு ஒரு நல்ல திரைப்பட வாய்ப்பு கிடைக்கணும்.
8: உங்களோட வாக்கு பைக்கு மட்டும் நம்பிக்கையோட இருக்கிறேன். நல்லது. அப்புறம் என்ன எனக்கெல்லாம் எல்லாம் அவக்காட பத்தி பேசுங்க. அவக்காட விருப்பம் இல்ல,
4: விருப்பமே இல்ல.
8: பார்த்தாலே அந்த கொமட்டி கொண்டு வரும் தெரியாது. அது இல்ல, நான் சொல்றது அவக்கோடம் தள்ளாம வந்து நேரில் டிப்ஸ் வச்சு செய்து பார்க்க போறோம். சீனை விட்டு உப்பு மிளகா ஓட்டுறது ரை பண்ண போறோம்.
4: ஆக்சுவலி நீங்க சொல்றது உண்மை. சில பேருக்கு அந்த அவகேடோல ஒரு ஏதோ ஒரு நான்வெஜ் கவுச்சி ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க மட்டும் இல்ல, இது நிறைய பேருக்கு அவகேடோ பிடிக்காது.
8: பாடல்
4: நிறைய பாட்டு இருக்கு ஆல்ரெடி லைன் அப் பண்ணி. உங்களுக்கு ஏதாவது விருப்பம் இருக்கா பாட்டு?
8: பாட்டு சொல்லுங்க, டைம் கிடைச்சா போடுங்க. பசம் எல்லாம் பசங்க படத்துல இருந்து

0: வேதை அந்த பாட்டை போடுங்க. இங்க போனாட்டிக்கும் நாங்க எங்க ஃபேவரட் சாங் கட்டி இது ரொம்ப கஷ்டமே. முதலமைச்சர் பேசி தமிழ் முடிய போது ஒரு நாளைக்கு எங்கட அனைத்து சிஎம்ஆர் நேரம் ஒரு ஹெட் கலந்து போடுவோம் கண்ணனுக்கா உங்களோட முன்னாடி பேசியிருந்தேன், கண்ணனுடன் பேசியிருந்தேன், ஒரு எல்லாரையும் நேர சந்திக்கிற சந்தர்ப்பம் கிடைக்கும் இல்ல.
1: போடுவோம் சரியா,
0: பிளான் போட்டு செய்து எல்லாருமே சேர்ந்து
1: செய்யலாம் செய்யலாம் கண்டிப்பா.
0: நல்ல நல்ல சாப்பாடு நான் இப்படி பண்ணணும் சொன்னா எல்லாருக்கும் கொமனும் நல்ல குடல் கறி சமைச்சு கொண்டு வரோம்.
1: இதுக்காகவே வச்சிருவோம் மீட்டிங். யார் யார் எல்லாம் செஞ்சுட்டு வரீங்கன்னு லிஸ்ட் எடுத்துட்டு மீட்டிங் போட்டுருவோம்.
0: கிடைக்கும் அங்க படம் ஓடுறதுக்கு தியேட்டரே இல்ல. தமிழ் கடையன்னு சொன்னா ஒன்றுதான் இருக்க பில்லுன் சீட்டில் இருக்கிறார். அப்படி அங்க அண்ணாவும் இருக்கிற நான் முந்தி போறேன். அங்க ஒன்றும் இல்லை செல்வன், நீங்க கொடுத்து வச்ச நீங்க உங்களுக்கு மூலக்கு மூல கோயில் இருக்கு, அடிக்கடி ப்ரோக்ராம் நடக்கும், அது நடக்கும் இது நடக்கும் எல்லாம் வாங்குவீங்க சொல்லுவாங்க சூப்பர் செல்வம் அந்த மாதிரி. வந்து என்ன பொறுத்தது இந்த நாட்டை கூட சொல்றதுக்கு என்ன கொண்டு போய் எல்லா சாப்பாடும் இருக்கு, நல்ல நல்ல சாப்பாடு எல்லாம் இருக்குது. அதுக்கு அப்படி அதுக்காக தான் உங்களுக்கு அதான் முதலாக சொல்லுச்சுன்னா மறந்துட்டேன் லாஸ்ட்
1: நானே எவ்வளோ குறை சொல்லியிருக்கேன் இந்த ஊரில் வர்றப்ப. இப்போ முக்கியமாக இப்போ இன்னொரு இந்த கவர்மெண்ட்டை குறை சொல்லுவோம், ஆகும்னா அது சரியில்லை இது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மையிலே நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. வேறு எந்த ஊர்லேயும் கிடைக்காதது என்ன அப்படின்னா, கோவிட் டைமில் நீங்கள் நம்ப மாட்டீங்க, தொழில் செஞ்சவங்களுக்கு பிஸ்னஸ் அக்கௌண்ட் இருக்கிறவங்களுக்கு கவர்மெண்ட் வந்து ஸ்டைஃபண்ட் காசு கொடுத்தாங்க. ஞாபகம் இருக்குல்ல, வேறு எந்த ஊர்லேயாவது இதை கொடுத்தாங்களா அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு நிறைய பெரிய ஊர்களெல்லாம் வந்து எதுவுமே இந்த மாதிரி பண்ணலை. பட் இங்கே வந்து அது மட்டும் இல்லாமல் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் லோன் கொடுத்து, அதில் வந்து நீங்கள் 40,000 கொடுத்து 30,000 கட்டினான்னு போதும் அப்படின்னு சொன்னது, எல்லா கஷ்டமான சூழ்நிலையிலையும் வந்து சப்போர்ட் பண்ண விஷயங்கள்லாம் வந்து அருமையான விஷயம். நம்ம பிரைஸ் பண்ணுறதுக்கு நிறைய இருக்குது, ஆனால் பிரைஸ் பண்ணுறது கம்மி. குறை சொல்கிறதுக்கும் நிறைய இருக்குது, ஆனால் அதை தான் அதிகமாக பேசுவோம். எப்பயுமே வந்து ஒரு விஷயத்தை இதுதான் கரெக்ட் மட்டும் தான் சொல்லணும், குறையெல்லாம் சொல்ல வேண்டாம் அப்படின்னா குறை சொல்லணும், அதுக்கப்புறம் டெவலப் ஆகாது இந்த நாடு. சொல்லலாம், பட்டு என்ன சொல்லுவோம், குறையெல்லாம் சொல்லுவோம், ஆனால் இந்த ஊரை விட்டு நம்ம போகவே மாட்டோம். ஏன்னா இந்த ஊரில் என்னமோ இருக்குது, அந்த லவ் வந்து இந்த ஊருக்கு நம்ம எப்பயுமே நம்மளும் அதுக்கு நீட்டாக ரெசிப்ரிகேட் பண்ணுறோம். குறை சொன்னாலும் இந்த ஊரை விட்டு நம்ம போகவே நமக்கு மனசு வராது, அதுதான் இந்த ஊரோட பியூட்டி. அதை சொல்லிவிட்டு அடுத்த நேர் இணைப்பில் வணக்கம்.
2: திரும்ப பக்கம் எல்லாம் எந்த நாட்டு சாப்பாடு வேணும்னாலும் போய் சாப்பிடலாம். அவங்க கல்ச்சருக்கு இந்த வீக்கெண்ட் லாங் வீக்கெண்டுக்கு டவுன் டவுன்ல ஸ்காப்ரோல வானில எல்லாம் நிறைய ப்ரோக்ராம் எல்லாம் போய்கிட்டு இருக்கு.
1: ஆமா, நாளைக்கு நீங்க ஐயப்பன் கோயில் சைடு வந்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஹலோ சொல்லலாம்.
2: ஓகே ஓகே, நாளைக்கா?
1: ஆமா.
2: நிறைய இந்த கரபான பரேட் வந்து நார்த் அமெரிக்காலே பிகஸ்ட் பரேட் வந்து இங்க கனடால நடக்கிறதா பிகஸ்ட் பரேட். மில்லியன் ஆக்கள் எத்தனையோ நாட்டுல இருந்து வருவாங்களா, அமெரிக்கால இருந்து கூட நிறைய பேர் வருவாங்க. அப்ப நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு நாளைக்கு. அவகாடோ பத்தி கேட்கணும்னா எங்க அப்பா டக்கு நான் சொல்றேன் டக் டக் அவகாடோ எங்க அப்பாவுக்கு சரியான விருப்பம். அங்க தெரிஞ்ச அவகாடோ சரியான விருப்பம். அப்ப தங்கச்சியில அவங்களுக்கு உயிர், தங்கச்சியும் கொடுத்து கொடுத்து பழகிட்டாங்க. நான் சாப்பிட மாட்டேன். இங்க வீட்டுல வந்து வைஃப் அவகாடோ வாங்கிட்டு வர சொல்ல நான் வாங்கிட்டு கொடுக்க சாப்பிடுவாங்க. ஹரி போட்டருக்கு நாங்க ஹாப்பி பர்த்டே சொல்லிடுவோம். மத்த நம்மட ஃப்ரெண்ட் ரூபிக்கும் ஜுனிதா நாதன் அவங்க ரெண்டு பேருக்கும் இன்னைக்கு பிறந்த நாள். வீட்டு வாழ்ந்து வாழ்த்திக்கொண்டு மத்தவங்களும் பிறந்த நாள் கொண்டாடுற திருமண கொண்டாடுற வாழ்த்திக்கொண்டு மத்த எனக்கு பிடிச்சது வந்து மண் நிலம். வாழ்ந்தது வந்து ஒரு அப் கண்ட்ரில தான் வாழ்ந்தேன். சரியா, ஸ்ரீலங்கால அரவாசில மலைக்கும் மத்ததுக்கும் நடுவுல அப் கண்ட்ரி. அப்ப எப்பவுமே நாங்க டிராவல் எங்க போனாலும் வந்து அழகான மலைகள் அது ரோட்டுகள் ரயில்வே லைன் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் ரசிச்சு ரசிச்சு ரசிச்சுட்டு போவோம். அப்ப அதனால எனக்கு மத்த நெருப்பு எனக்கு பிடிக்கும். நெருப்பு நீதே பாத்துட்டு
1: இருக்கேன்.
2: மத்தது டக்குனு வேலையெல்லாம் போனா என்ன என்ன செய்யலாம்னு கேட்டீங்க.
1: ஆமா,
2: ஃபார்முலா ஒன் டிரைவருக்கு பல ஃபார்முலா ஒன் டிரைவர் ப்ராக்டிஸ் எடுத்து ரவுண்ட் ஒன்று போவோம்.
1: சூப்பர், அஜித் குமார் மாதிரி ஒரு பிளான போட்டுட்டீங்க. அருமை அருமை. எவ்வளோக்கா செலவு பண்ணாலும் பரவாயில்ல, நான் வந்து ஃபார்முலா ஒன்ல வண்டியை ஓட்டியே தீர்வேன் அப்படின்றீங்க. Very interesting, very sweet.
2: பாட்டு நிறைய வச்சிருக்கேன் அதுல ஒண்ணுல சேர்த்து விடுங்க புது பாட்டுல. இப்ப ஒரு படம் பாத்துட்டு இருக்கேன். என்ன ஒன் படமா ஒன் படம் ஏ படம் ஏ படமா என்ன
1: ஒண்ணு அர்ஜுன் தாஸ் நடிச்ச படத்துல யோகி பாபு நடிச்சிருக்காரு அப்படின்னு போட்டு அந்த படத்தையா
2: சொன்னீங்க நீங்க? நான் பார்த்த படம் உங்களோட போன் நம்பருக்கு நான் டெக்ஸ்ட் பண்ணினேன்.
1: ஆ ஓகே,
2: அது நல்ல படம், அது நல்ல படம். அது சொல்ல விருப்பம் இல்லை. என்ன சொன்ன வந்து அந்த அந்த மற்றவங்க பார்க்குறவங்களுக்கு எல்லாம் போரிங்காக போயிடும்.
1: ஆ ஓகே ஓகே, அப்படியா?
2: ஒவ்வொரு காலம் போய்கிட்டு அந்த படம் போய்கிட்டு இருக்கவே வெரி இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருந்துச்சு. அது நல்லா
1: ஓகே. ஓ சன்னிதானம், ஓகே நீங்களே போட்டிங்க எனக்கு. சன்னிதானம், ஓகே சன்னிதானம். சூப்பர், நன்றி நன்றி கண்ணன்.
2: ராஜ் ராஜ் ஸ்டார்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் சூப்பரா போச்சு. அதுல கடைசியில அந்த கதை எழுதுறவர் கொடுத்த அந்த கரு எப்படி கொண்டு வந்து அந்த படத்தை முடிக்கிறாருன்னு எனக்கு சரியான விருப்பமா இருந்தது.
1: அப்படியா, அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தா சன்னிதானம். ஓகே,
2: அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்.
1: எனக்கு சர்ப்ரைஸ் என்னன்னா, இதை கேள்வியே படல. எப்படி இது மிஸ் ஆச்சு நம்மளோட லிஸ்ட்ல இருந்து தேடிடுறேன். இதுக்காக தான் கண்ணன் தேவைன்றது. கண்ணன் ரொம்ப நன்றி. பல
2: நன்றி நன்றி நன்றி
1: நன்றி வணக்கம் நன்றி. அடுத்த நேர இணைப்பில் வணக்கம்.
3: வணக்கம் நான் சுதன். நீங்கள் எனக்கு பங்கு லாபந்தர வேணும்.
1: புரியல என்ன சுதன்?
3: பங்கு லாபந்தர வேணும். ஏனண்டா இப்ப நான் வந்து சொன்ன உடனே அதுல இருந்து எல்லா நேயர்களும் அந்த இதுலேயே இதண்டார்கள். அதுல
1: மாத்திட்டு போயிட்டீங்க.
3: அப்ப அப்ப நீங்கள் உங்கள்ட வெற்றி உங்களுக்கு ஒரு லாபம் வருதுல்ல அந்த லாபத்துல. அப்ப இனிமேல் நாங்கள் என்ன செய்யணும்டா, நானும் நீங்களுமா முதல் நிகழ்ச்சியை தொடங்குவோம்.
1: நீங்க என்ன ஆடிட்டரா ஒர்க் பண்றீங்களா என்ன? நீங்க ஏதாவது பைனான்சியல் ஃபார்ம்ல வேலை செய்றீங்களா?
3: நீங்கள் அந்த பதில் சொல்லலையா முதல்? நான் எந்த வேலை இது இல்லாட்டி என்ன செய்வேன், எனக்கு நான் 30 வருஷம் கனடாவில் இருந்தேன், எல்லா வேலையும் செய்வேன். அப்ப நான் வந்து படிச்சுதான் யூனிவர்சிட்டி அதெல்லாம் இதாண்டாலும் அது இப்ப இல்ல, இப்ப அந்த செக்டரே ஹை ரைஸ் எழும்புதில்ல. ரோட்டே முந்தி நீங்க பாத்திருப்பீங்களா, எவ்வளவு ரோட்டை உடைச்சி விட்டுட்டு நிப்பாங்க, இப்ப ரோட்டே உடைக்கிறா என்ற காசு இல்ல ஒரு தரட்டை, அந்த அரசாங்கத்திலையும் காசு இல்ல மக்கள்கிட்டையும் காசு இல்ல. அப்ப என் தொழில் வந்து விழுந்துட்டது. விழுந்த உடனே நான் என்ன செய்தேன், எனக்கு கிளீனிங் தெரியும், நான் இப்ப ஏன் இரவு கிளீனிங் செய்வேன், பீசா டெலிவரி செய்வேன், எல்லாம் இப்ப நீங்க சொன்னீங்கல்ல 4 மணித்தியாலம், நான் 12 மணித்தியாலம் ஓடுவேன் வாகனம்.
1: சூப்பர்.
3: 12 மணித்தியாலம்
1: வெரி குட். 12 மணித்தியாலம் ஒரே ஒரு அன்பு வேண்டுகோள், உங்களுக்கு செகண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துறேன், நேரம் 11 மணி தாண்டி போயிட்டு இருக்கு, இன்னும் நேர்கள்
3: நான் சொல்லிடுறேன். கனடாவில நான் ஏன் விட்டு வழி கிடையாது என்றா காசு பணம் பணம் வருது. ரெண்டாவது நான் பாதுகாப்பாக இருந்த ஒரே ஒரு நாடு கனடா, அதாவது இலங்கைய நான் டபுள் சிட்டிசன் வச்சிருக்கேன், அங்க போனா பிடிச்சிருவாங்க. நான் பாதுகாப்பாக இருந்த ஒரே ஒரு நாடு கனடா மட்டும்தான்.
1: சூப்பர்.
3: அதனால ஐ லவ் கனடா. நான் கனடாவை எதிர்க்கல, எல்லா நண்பர்களுக்கும் சொல்லிடுறேன், நான் கனடாவை எதிர்க்கல, நான் கனடா விட்டு போக மாட்டேன். ஏனென்றா பாதுகாப்பும் பணமும் தந்தது கனடா, என்ற சொந்த வீடு மாதிரி. சாப்பாடு இடியப்பத்துக்கு கூட எண்ணெய் ஊத்தி செய்யறாங்கல்ல, அதுதான்
1: பிரச்சனை. மறுபடியும் நன்றி, வணக்கம். அடுத்த நீர் இணைப்பில் வணக்கம். ஹலோ, வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
4: வணக்கம்.
1: வணக்கம் தேவதாஸ் எப்படி இருக்கீங்க? மன்னிக்கணும், பல நேர்கள் என்ன எல்லாரும் சுவாரஸ்யமா பேசிட்டு இருக்கிறப்ப என்ன பண்றது அப்படியே.
4: நீங்கள் குரல் நிற்கப்படாது, நான் சரியான விருப்பம் உங்களோட நிகழ்ச்சியில பங்கு பெற்றதுக்கு. ஆனால் நீங்கள் தொடர்ந்து 10 நிமிஷம் 15 நிமிஷம் போய்கொண்டிருக்க சில பேர் சிலரோட, நாங்கள் பின்னுக்கு நின்று எங்கட வேலைகளை கைய விட்டு கலைப்போம் கலைப்போம் சரி வருதில்ல.
1: இப்ப நீங்களுமே இப்ப பேசும்போது நம்ம எப்படியும் நிறைய நேரம் தான் பேசுவோம், வழக்கமா அந்த டைம்லயே முடியாது. தட்ஸ் ஓகே, அது என்ன பண்ண முடியும்,
4: கஷ்டமா இருந்ததுல நான் போய் போய் வந்தது.
1: புரிஞ்சது புரிஞ்சது.
4: என்ன நான் என்ன இனி அடுத்த வேலை செய்வேன்றதுக்கு சுருக்கமா சொல்றேன். நான் ஏற்கனவே ஒரு வேலை 18 வருஷமா செய்தேன்னா, நாங்கள் மூவ் பண்ணிட்டாங்க கம்பெனி அமெரிக்காவுக்கு, டக்குன்னு வேலை என்ன செய்யலாம்னு சொல்லி 3-4 ஆப்ஷன் இருந்தது. ஒன்று ரியல் எஸ்டேட், ஒன்று டிரைவிங் ஸ்கூல்ல படிப்பிக்கிறது, மற்ற 3வது ஒரு கடை ஒன்று போடுவோம், 4வது ஒரு டாக்ஸி ஓடுவோம். என்னுடைய கசினரால் டாக்ஸி ஓடுறவர், அவர் சொன்னார் இது நல்ல வேலை, நல்லா உழைக்கலாம், அதாவது இன்வெஸ்டும் குறைஞ்சது, டாக்டர் இதுல செய்யுங்க. டாக்டர் ஒரு 2 மாதத்துல ட்ரைனிங் எடுத்து எக்ஸாம் பாஸ் பண்ணி அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம், வந்து டாக்ஸி ஓடிக்கொண்டு
1: இருக்கிறேன்.
4: அதே நேரத்துல நான் பார்ட் டைமா சேர்ஸ் டேபிள்கள் வீட்டுல வச்சு ரெண்டு கொடுக்குறேன், அதையும் மெல்லிசா செய்கிறேன். இந்த வேலை இல்லாடி அதை கொஞ்சம் கொஞ்சம் டெவலப் பண்ணி பெருசாக்கி செய்வோம் யோசனை இருக்குது.
1: ஓ, இதே இன்னொரு 4-5 வண்டி வாகனங்கள் வாங்கி விட்டு?
4: இல்ல, சேர்ஸ் டேபிள்ஸ்கள் பார்ட்டி சப்ளைஸ் அதை வச்சு உள்ள வச்சு செய்யறோம்.
1: ஓ ஓகே, பார்ட்டி சப்ளைஸ், ஆஹா ஓகே,
4: சேர்ஸ்
1: டேபிள் ரெண்ட் அது அரேஞ்ச் பண்றது, பேக் டெக்கர்ஸ் பண்றது,
4: யா என்னடா இருக்குது எனக்கு உள்ள வச்சிருக்கிறேன் அப்ப குடுக்குறது.
1: ஓகே,
4: Facebook மூலம் ஆட் பண்ணி மார்க்கெட்ல போட்டு ஆக்களை என்னோட தொடர்பு கொண்டு எடுப்பினா.
1: வெரி இன்ட்ரெஸ்டிங். ஓகே,
4: அதை செய்து கொண்டிருக்கிறேன். நான் சுருக்கமா சொல்ல வாரன் மருந்து
1: எனக்கு
4: நல்ல பிடிப்பு, அதாவது கொஞ்சம் உப்பும் சோல்ட்டும் போட்டு அப்படியே போட்டு சாப்பிட்டு நல்லா இருக்கும். சிலவளையில சந்தோஷம் இருந்தா கொஞ்சம் சுகர் போட்டு தனியே சாப்பிடுற பழக்கம் இருக்குது. அதோட இன்னும் நல்ல விருப்பம், ஏன்னா தெரியும் அது நல்ல சாமான் உடம்புக்கு, நல்ல ஒரு உணவு பொருள், அதை அடிக்கடி நான் பாவிச்சு கொள்றது சாப்பிட்டு கொள்றது.
1: நைஸ். இவங்க உங்களுக்கு ஐந்து பஞ்ச பூதங்களில் ரொம்பவும் விருப்பமானது?
4: எனக்கு விருப்பமானது காற்றும் நீரும் தான் முதலாவதும் ரெண்டாவதும் இருக்குது. அஞ்சு பூதங்களும் கண்டிப்பாக எங்களுக்கு மனித வாழ்க்கைக்கு தேவையானது. இந்த ரெண்டு முக்கிய இடத்துல நிற்கிறேன். நாங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் காற்று இல்லாட்டி நாங்கள் போயிடுவோம்,
1: சேர வேண்டியதுதான். கரெக்ட்,
4: போய் சேர. அப்போ அது ஒரு முக்கியமானது. அடுத்தது தண்ணியும் முக்கியமானது. தண்ணி இல்லாட்டி ஒரு தாவரங்களோ ஒரு தோட்டங்களோ ஒன்றுமே செய்ய இல்லாத, ஒரு தரம் வாழவும் இல்லாது.
1: கண்டிப்பா
4: அது முக்கியமானது.
1: பாடல் ஏதாவது கேட்க விருப்பமா?
4: பாடல் நீங்கள் ஒரு தத்துவ பாடல் ஏதாவது போடுங்களோ, பிரச்சனை இல்லை. நான் செலக்ட் பண்ண இல்லை, சாரி. நான் சில சொன்னது
1: நினைப்போம், ஆனா நீங்க அதுல நிறுத்தவே.

0: ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நேரில் கூட பேசின உடனே அது கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட பேசுகிற மாதிரி அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு, டைம் போகிறதே தெரிய மாட்டேங்குது.
1: எனக்கு வந்து அவகாடோ வந்து முந்தி பெருசா பிடிக்காது, பிறகு அவகாடோ பத்தி நல்லா தெரிஞ்ச பிறகு எனக்கு விருப்பம் அவகாடோ. சலாட் வந்து செரி டொமேட்டோ அது கியூகம்பர் எக்ஸ்ட்ரா வெர்ஜின் ஆயில் பெப்பர் சால்ட் கோன் கூட கொஞ்சம் போடலாம், கோன் மற்றது ரெட் வினிகர் வைன் ஹனி அதெல்லாம் போட்டு கொஞ்சம் லெமனை விட்டு சாப்பிட நல்லா இருக்கும். முகத்து பூசலாம், தலைக்கும் வைக்கலாம், எல்லாத்துலயும் எல்லாமே செய்யலாம். இந்த அவகாடோ வந்து
0: வெரி ட்ரூ. ஆக்சுவலி அந்த அவகாடோ ட்ரீ வந்து நிறைய பேர் வந்து ஈஸியா வளர்ப்பாங்க வீட்லயே, அந்த விதையை நீங்க போட்டீங்க அப்படின்னா. ஆனா என்ன,
1: இந்த மில்க் பனானா போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி அடிச்சு குடிக்க நல்லா இருக்கும். ஐஸ்கிரீம் மாதிரி கியூப்ஸ்க்குள்ள போட்டுட்டு நீங்க கேட்டீங்க வேலையெல்லாம் போனா என்ன என்ன செய்ய விருப்பம், எனக்கு அந்த இன்டீரியர் டிசைனிங் விருப்பம்.
0: ஓகே,
1: ஆமா ஆமா, அந்த வீடு
0: இன்டீரியர்
1: எந்த வீட்டுக்கு
0: செய்யிருக்கே பண்ண விருப்பம். ஓகே,
1: ஆமா, வேலை இல்லாம போனா அந்த வேலை இல்லாம போகாதுன்னு
0: நினைக்கிறேன். ஆமா,
1: மண்ணு பூ வந்ததுல அது வந்து எனக்கு வந்து மண்ணும் நீரும் விருப்பம்.
0: மண்ணும் நீரும் விருப்பம். ஓகே,
1: ஆமா ஆமா,
0: சூப்பர், சிறப்பு. சரி, நீங்க கொஞ்ச நாள் ஆளை காணோம், எங்க போயிட்டீங்க?
1: வேற ஒரு மணிக்கு அப்படித்தான் சில வேலை லைனுக்கு வெப்ப வேறவன் நிறைய பேர் நிப்பினா சரி போயோ இவ்வளவு நேரம்
0: போடா இவனுக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்றேன்னு சொல்லி வெறுப்பாய் போயிருங்களா?
1: நன்றி,
0: வணக்கம். அவ்வளவுதான், இதோட நம்மளுடைய நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி முடிவுக்கு வந்தது. நேர்கள் கேட்ட பாடல்கள் செய்திகளை தொடர்ந்து ஒலிக்கும், செய்திகளை தொடர்ந்து என்றும் கலக்கல் நிகழ்ச்சியில் கொஞ்சம் கண்டென்ட்டும் இருக்குது. அதே மாதிரி கதை கேட்கவும் தயாராருங்க. கால் பண்ணி ஆதரவு கொடுத்த, வெயிட் பண்ணி ரொம்ப நேரம் பொறுமையாக இருந்து என்னோட பேசிய அனைத்து நேர்களுக்கும் மீண்டும் ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன்.
2: விமான பயணம் உட்பட்ட எந்த ஒரு பயணத்தின் போதும் பிறருக்கு சொந்தமான பொதிகள் அல்லது பயணப் பைகளை பெற்றுச் செல்வதை தவிர்க்குமாறு இலங்கை சுங்கை திணைக்களம் விமான நிலைய பயணிகள் மற்றும் பொதுமக்களிடம் விசேட கோரிக்கை விடுத்துள்ளது. பயணிகளுக்கு தெரியாமலேயே போதைப் பொருட்கள் உட்பட்ட சட்டவிரோத பொருட்களை கடத்துவதற்காக சில குற்றக்குழுக்கள் அவர்களை பயன்படுத்தும் அபாயம் நிலவுவதால் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதாக சுங்க திணைக்களம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சுங்க திணைக்களத்தின் ஊடகப் பேச்சாளர் சந்தன புஞ்சிகேவா கருத்து தெரிவிக்கும் பொழுது, தாம் எடுத்துச் செல்லும் பொருள் என்ன என்பது கூட தெரியாமல் பொதுமக்கள் கடுமையான குற்றச் செயல்களில் சிக்கிக்கொள்ளும் அபாயம் இருப்பதாக தெரிவித்தார். மிக நெருங்கிய உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் கூட அறியாமலேயே போதைப் பொருள் கடத்தல் குழுக்களால் பயன்படுத்தப்பட்ட தாகவும், அண்மையில் 19 வயதுடைய இளைஞர் ஒருவரின் பெயரில் பெருந்தொகையான போதைப் பொருளை இலங்கைக்குள் கொண்டு செல்ல முயற்சிக்கப்பட்ட சம்பவமும் பதிவாகியிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். மேலும் பயணப்பையை தாமே பரிசோதித்தாலும் எளிதில் கண்டறிய முடியாத வகையில் போதைப் பொருட்களை மறைத்து வைக்கும் நுட்பங்களை கடத்தல்காரர்கள் பயன்படுத்துவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இலவச விமான பயணச்சீட்டை வழங்கி வெளிநாடு செல்ல ஏற்பாடு செய்வதாக யாரேனும் முன்வந்தால் அதன் பின்னணியில் உள்ள உண்மையான நோக்கம் குறித்து மிகுந்த அவதானத்தோடு சிந்திக்குமாறும் அவர் வலியுறுத்தியிருக்கின்றார். உலகின் பல நாடுகளில் போதைப்பொருள் கடத்தல் குற்றங்களுக்கு மரண தண்டனை உட்பட்ட கடுமையான தண்டனைகள் விதிக்கப்படுவதனால் எந்த சூழ்நிலையிலும் தமக்கு சொந்தமில்லாத பொதிகள் அல்லது பொருட்களை எடுத்துச் செல்ல சம்மதிக்க வேண்டாம் என்று இலங்கை சுங்கத் திணைக்களம் மேலும் வலியுறுத்தியிருக்கின்றது. படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்கள் மற்றும் ஊடக நிறுவனங்கள் ஊடகவியலாளர்கள் மீதான வன்முறை தாக்குதல் சம்பவம் தொடர்பில் நீதியான விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு வலியுறுத்தி யாழ்ப்பாணத்தில் போராட்டம் நடத்தப்பட்டது. யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக இன்றைய தினம் ஊடகவியலாளர்களினால் போராட்டம் நடத்தப்பட்டிருந்தது. யாழ்ப்பாணத்திற்கு 2 விஜயம் மேற்கொண்டிருக்கின்ற வெகுஜன ஊடக பிரதி அமைச்சர் கலாநிதி கௌசல்யா ஆரியரத்ன பல்வேறு நிகழ்வுகளிலும் பங்கேற்கின்றார். முன்னதாக யாழ் மாவட்ட செயலகத்தில் ஊடகவியலாளர்களுக்கான கருத்தரங்கில் கலந்து கொள்ளவிருந்த நிலையிலேயே இந்த போராட்டம் இடம்பெற்றுள்ளது. இந்நிலையில் நீதியான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என கூறி ஊடக பிரதி அமைச்சரின் நிகழ்வினை யாழ் ஊடக அமையத்தைச் சேர்ந்த ஊடகவியலாளர்கள் புறக்கணித்தார்கள். ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான அகில சாரிய எல்லாவல ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் உத்தியோகபூர்வமாக இணைந்திருக்கின்றார். கொழும்பில் அமைந்துள்ள ஸ்ரீலங்கா

0: சுதந்திர கட்சியின் தலைமையகத்தில் இடம்பெற்ற நிகழ்வின் போது அந்த கட்சியின் தலைவர் நிமல் சிறிபால டி சில்வாவிடம் இருந்து இதற்கான நியமன கடிதங்களை அவர் பெற்றுக் கொண்டார். சப்ரகமுவ மாகாணத்தின் முன்னாள் முதலமைச்சரான மறைந்த முகான் எல்லாவெலவின் புதல்வரான அகில எல்லாவெல ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ரத்னபுரி மாவட்டத்தின் பலாங்கொட தொகுதி அமைப்பாளராகவும் ரத்னபுரி மாவட்ட தலைவராகவும் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். திருகோணமலை துறைமுகம் மற்றும் சீனன்குடா விமான நிலையத்தின் அபிவிருத்தி பணிகளை முன்னெடுக்கும் நோக்கில் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் அனுரா கருணாதிலக்க தலைமையிலான உயர்மட்ட குழு நேற்றைய தினம் திருகோணமலைக்கு கள விஜயத்தை மேற்கொண்டது. சுற்றுலாத்துறையை மேம்படுத்தும் வகையில் சீனன்குடா விமான நிலையத்தை நவீனமயமாக்கவும் திருகோணமலை துறைமுகத்தின் செயல்திறனை மேலும் உயர்த்தவும் அரசாங்கம் திட்டமிட்டிருப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். விஜயத்தின்போது விமான நிலையத்தின் அவசர அபிவிருத்தி தேவைகள் தொடர்பில் அதிகாரிகளோடு கலந்துரையாடப்பட்டிருப்பதோடு துறைமுகத்திற்கு சொந்தமான பழமையான இறங்கு துறைகளின் தற்போதைய நிலைமையையும் நேரில் ஆய்வு செய்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக வெற்றிக்கழக ஆட்சி அமைந்ததில் இருந்தே மின்சாரத்தில் தடங்கள் ஏற்பட்டிருப்பதாக திராவிட முன்னேற்றக் கழகத் தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருக்கின்ற அவர் தமிழக வெற்றிக்கழக ஆட்சி அமைந்ததில் இருந்தே மின்சாரத்தில் தடங்கள் ஏற்படுவதாகவும் முதலில் மின்வெட்டு பிரச்சினை, இப்பொழுது மின்கட்டணத்தில் பிரச்சினை, 370,000 குடும்பங்கள் கூடுதல் மின்கட்டணம் தொடர்பாக முறைப்பாடு அளித்திருப்பதை அரசே வேறு வழியின்றி ஒப்புக்கொள்ளும் நிலை ஏற்பட்டிருப்பதாக தெரிவித்தார். சமூக ஊடகங்களில் பொதுமக்களின் குமுறலை பார்க்கும் பொழுது மொத்தம் பாதிப்படைந்தவர்களின் எண்ணிக்கை இன்னும் பல மடங்கு இருக்கக்கூடும் என்பது உறுதியாவதாக தெரிவித்தார். இந்த குளறுபடிகள் ஆய்வு செய்யப்பட்டு தீர்வு காணப்படும் வரை மின்கட்டணம் செலுத்துவதற்கான கால அவகாசம் நீடிக்கப்பட வேண்டும். இனி வரும் காலங்களில் மின்சார பயன்பாட்டை கணக்கெடுக்கும் ரீடிங் சரியான முறையில் மேற்கொள்ளப்படுவதை அரசு உறுதி செய்திட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். பாரதிய ஜனதா கட்சியில் இருந்து விலகி அண்ணாமலையின் வி ஆர் த லீடர்ஸ் அமைப்பில் சேர்ந்தவர்கள் வகித்து வந்த பொறுப்புகளுக்கு புதிய நிர்வாகிகளை நியமிக்க தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் நயினார் நாகேந்திரன் உத்தரவிட்டிருக்கின்றார். பாரதிய ஜனதா கட்சியின் மாநில மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் சென்னை டி நகரில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் இடம்பெற்றது. இந்த கூட்டத்தில் புதிய நிர்வாகிகளை நியமிக்குமாறு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களுக்கு நயினார் நாகேந்திரன் உத்தரவிட்டிருக்கின்றார். தமிழக வெற்றிக்கழக கட்சியில் இணையப்போவதில்லை என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்திருக்கின்றார். திராவிட முன்னேற்றக் கழக கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் தமிழக வெற்றிக்கழகத்தில் இணையப்போவதாக தகவல் பரவியதை அடுத்தே அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார். தமிழக வெற்றிக்கழக கட்சியில் இணையப்போவதாக பரவிவரும் செய்திகள் அனைத்தும் உண்மைக்கு புறம்பானவை என்றும் மற்றும் அடிப்படையற்ற வதந்திகள் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார்.
1: கனடாவின் முதல் HD இது தமிழ் HD.
2: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
3: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
4: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார். விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா, ஸ்காப்ரோ, டவுன் டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
5: Working for you.
6: கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினை பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வேண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
7: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்
8: இல்லை.
5: இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
7: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 Finch Avenue East, Unit G03, 416-284-7000. 416-284-7000.

0: ஓவன்சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிட் குக், டிஷ் வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார் 647-924-7638 அல்லது கால் தர்ஷன் 416-897-0919. ஓவன்சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 647-924-7638 416-897-0919. புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் 130,000 டாலர் வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் 650,000 டாலரில் இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி 416-888-8044 416-888-8044.
1: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் சங்கர் கிருஷ்ணன் மற்றும் அஸ்வினா ஆரூரன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
2: அப்படின்ற

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை எனைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை. எனைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை. எவ்வளவு சிறிதாயினும் எப்பொழுது ஆனாலும் சரி, எவருக்கு என்றாலும் மனதால் கூட தீமை செய்யாதிருப்பதே சிறப்பு.

ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதிக் கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதிக் கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60 49.

0: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661 416-475-4661
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 pound நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5%
3: துபாய் சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன
3: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266
3: Jeeva Jewelers.
5: Everything okay? No problem, Dijinam.
4: Bar kalamu closing da, tadikira nadi.
6: The customer you're trying to reach is not available.
0: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selithi kundurukkandirkala. Ungal mortgage gadai vangikku maachavum. Call Pradhi Selvam, 416-268-0155. 416-268-0155.
7: நுழைந்திடும் முதல் HD தமிழ்.

0: கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 info@canadiantamilcongress.ca. தமிழராய் பெருமை கொள்வோம்.
1: மேலும் 2 ஆண்டுகள் புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
2: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
3: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
2: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
3: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200 9056677200
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
5: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை எனைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை. எனைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை. எவ்வளவு சிறிதாயினும் எப்பொழுது ஆனாலும் சரி, எவருக்கு என்றாலும் மனதால் கூட தீமை செய்யாதிருப்பதே சிறப்பு.

0: அனுபவமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள். ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா, ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன் 416-220-8888, குணா குணராஜா 647-624-4165.
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituden, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
0: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை, 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753, லோட்டஸ் ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன். நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
2: ஏசியா கோல்டிங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
2: ஏசியா கோல்டிங்க்,
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
2: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ,
2: 416-746-2742.
0: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட், ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில். குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
3: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
4: இல்லடா.
3: ஹலோ, காசு வந்ததாடா?
4: இன்னும் வரல காசு.
3: காசு வந்துச்சா?
4: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
5: What's happening? So sad.
6: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க், கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358, 647-887-9358.

உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462, 416-990-2462.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆர்ஜே ராஜின் கதை நிறம். செய்திகளை தொடர்ந்து கதை ஆரம்பிக்க போகுது. யார் எந்த வேலையில் இருந்தாலும் டப்புன்னு வந்து உட்காந்துருங்க கதை கேட்கறதுக்கு. இது ஒரு அழகான அருமையான ஒரு கதையாக இருக்கும். இந்த கதை முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு வந்து ரிவ்யூ கேட்கறதுக்கு டைம் இருக்குமான்னு தெரியல. ஆனால் எப்பயுமே நான் சொல்கிறது தான், என்னுடைய பர்சனல் நம்பருக்கு நீங்கள் இந்த கதையை கேட்டுட்டு உங்களோட ரிவ்யூவும் அனுப்பலாம். செய்திகளை தொடர்ந்து கதை நேரம் ஆரம்பிக்கும். எல்லாரும் தயாராருங்க. உங்களுக்கு பிடித்த ஒரு ஹாட் ஆர் கோல்ட் ட்ரிங்கை குடிச்சிக்கிட்டு அப்படியே கடிக்கிறதுக்கு ஏதாவது எடுத்து வச்சுக்கிட்டு உட்காந்துருங்க. ஒரு மணி நேரம் கதை சிறப்பாக இருக்க போது. அனைவரையும் ஆர்ஜிராஜன் கதை நேரத்துக்கு வரவேற்கிறேன். செய்திகளை தொடர்ந்து கதை தொடரும் ஆரம்பிக்கும். சாரி.
1: பொருளாதாரத்தை வளர்ப்பதற்கும் பன்முகப்படுத்துவதற்கும் கனேடிய அரசு கொண்டுள்ள இலக்குகளை அடைய மெட்ரோ வான்குவரில் உள்ள முக்கிய துறைமுக வசதியை விரிவுபடுத்தும் திட்டத்திற்கு பிரதமர் மா கானி ஆதரவு தெரிவித்துள்ளார். பிரிட்டிஷ் கொலம்பியாவின் டெல்டாவில் உள்ள குளோபல் கண்டெய்னர் டெர்மினல்ஸ் நிறுவனத்தின் டெல்ட் போர்ட் வசதியை பார்வையிட்ட பொழுது வான்குவர் துறைமுகத்தின் ரோபர்ட்ஸ் பேங்க் டெர்மினல் 2 விரிவாக்க திட்டத்திற்கான தனது ஆதரவை பிரதமர் வெளிப்படுத்தினார். அமெரிக்காவை சார்ந்திருக்கும் ஏற்றுமதி முறையை மாற்றி ஆசிய நாடுகளுடனான வர்த்தகத்தை அதிகரித்து கனடா அதிக சுதந்திரமான பொருளாதார நிலையை அடைய வேண்டுமானால் துறைமுகத்தின் கொள்ளளவு மற்றும் அதனுடன் தொடர்புடைய உட்கட்டமைப்புகளை கனடா விரிவுபடுத்த வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். இதேவேளை இந்த திட்டத்தை விரிவுபடுத்துவது குறித்து பரிசீலிக்க கனடாவின் முக்கிய திட்டங்களுக்கான அலுவலகத்திற்கு ஒட்டோவா பரிந்துரை வழங்கியிருப்பதாக போக்குவரத்துத்துறை அமைச்சர் ஸ்டீஃபன் மேக்கினன் இந்த மாதம் அறிவித்தார். இந்த விரிவாக்கம் ஆண்டுதோறும் 100 பில்லியன் டாலர் மதிப்பிலான புதிய வர்த்தக வாய்ப்புகளை உருவாக்கும் என்று மேக்கினன் தெரிவித்தார். இந்த திட்டத்தின் மூலம் கிடைக்கும் பொருளாதார நன்மைகளை பகிர்ந்து கொள்வதற்கும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் உள்ளூர் பூர்வீக குடிகளுடன் அரசு இணைந்து செயல்பட்டு வருவதாக பிரதமர் மா கானி தெரிவித்தார். இந்த விரிவாக்க திட்டம் குறித்து பூர்வக்குடி மக்கள் சமூகங்களோடு முக்கிய திட்டங்களுக்கான அலுவலகம் உடனடியாக ஆலோசனைகளை தொடங்கும் என்று மத்திய அரசு தெரிவித்திருக்கின்றது. வர்த்தகத்தை பன்முகத்துவப்படுத்தும் திட்டத்தின் ஒரு பகுதியாக மத்திய அரசாங்கம் புதிய உத்திசார் ஏற்றுமதி அலுவலகத்தை திறக்கின்றது. 2025 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் அறிவிக்கப்பட்ட இந்த அலுவலகம் கனடாவின் வெளிவகாரத்துறையின் கீழ் இயங்கும். மேலும் வர்த்தக தடைகளை நீக்குதல், சந்தை அணுகல் மற்றும் தடைகளை அகற்றுதல், உட்கட்டமைப்பு இடைவெளிகளை சரிசெய்தல் ஆகிய பணிகளை இது மேற்கொள்ளும் என்று அரசாங்கம் தெரிவித்துள்ளது. நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பேசிய சர்வதேச வர்த்தகத்துறை அமைச்சர் மனிந்த சித்து, உலகெங்கிலும் உள்ள மிகவும் சவாலான சந்தைகளில் கனடாவின் சிறந்த நிறுவனங்கள் மிகப்பெரிய ஒப்பந்தங்களை வெல்வதற்கு இந்த அலுவலகம் உதவும் என்று தெரிவித்தார். விண்வெளி, பாதுகாப்பு, உட்கட்டமைப்பு மற்றும் எரிசக்தி உட்பட்ட துறைகளில் சர்வதேச வணிக வாய்ப்புகளை பெற இந்த அலுவலகம் கனடாவுக்கு உதவும் என்று அரசாங்கம் தெரிவித்துள்ளது. அத்துடன் ஏற்றுமதி வாய்ப்புகளை கண்டறிதல், கனேடி நிறுவனங்களுக்கு ஆதரவளிக்க அரசாங்கத்தின் ஈடுபாட்டை ஒருங்கிணைத்தல் மற்றும் மூத்த அரசாங்க அதிகாரிகளின் பரிந்துரைகளுக்கு ஆதரவளித்தல் ஆகியவற்றை இந்த அலுவலகம் செய்யும் என்றும் கனேடிய வெளியுறவுத்துறை தெரிவித்திருக்கின்றது. ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் உள்ள நாப்லஸ் பகுதியில் இஸ்ரேலிய படைகள் நடத்திய சோதனைகளின் போது 7 பலஸ்தீனியர்கள் கைது செய்யப்பட்டதாக வாஃபா செய்தி முகமை செய்தி வெளியிட்டிருக்கின்றது. இந்த நகரம் மற்றும் டல் சலேம் நகரங்களில் உள்ள பல்வேறு பகுதிகளில் நடத்தப்பட்ட சோதனைகளின் போது இந்த கைது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. கைது செய்யப்பட்டவர்களில் குறைந்தது 3 டல் நகரத்தைச் சேர்ந்தவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2 இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டதைத் தொடர்ந்து இஸ்ரேலிய குடியேறிகள் அங்கு பழிவாங்கும் தாக்குதல்களை நடத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானின் பலுச்சிஸ்தான் மாகாணத்தில் நிலக்கரி சுரங்கம் ஒன்றில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் குறைந்தது 34 பேர் உயிரிழந்ததாக அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். காணாமல் போன சுரங்க தொழிலாளர்களை தேடும் பணிகள் தொடர்ந்து இடம்பெற்று வரும் நிலையில் இதுவரை 34 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டிருப்பதாக பாகிஸ்தானின் பேரிடர் மேலாண்மை ஆணையகம் தெரிவித்துள்ளது. களத்தில் உள்ள குழுக்கள் வெளியிட்ட தகவலின் அடிப்படையில் 34 உடல்கள் மீட்கப்பட்டதாகவும் சிக்கியுள்ள ஏனைய தொழிலாளர்களை கண்டறிந்து மீட்கும் கூட்டு மீட்பு பணி இன்று நடைபெற்று வருவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது.

16 வருஷம் மும்பை வாழ்க்கை. மும்பை எப்படி இருக்கும் தெரியுமா? சுஜாதா எழுதுறாரு, நிறைய இடத்துல நீங்கள் வந்து வெள்ளத்தை கொட்டி விட்டீங்க அப்படின்னா எறும்பு எப்படி மொய்க்கும்? அப்படி தான் இருக்கும் மும்பை. 10க்கு 10 இடம் கிடைச்சா நீங்கள் ரொம்ப சுகமாக வாழ்கிறீங்கன்னு அர்த்தம். குளிக்கிறதுக்கு 1 பக்கெட் தண்ணி கிடைச்சது அப்படின்னா நீங்கள் மிகப்பெரிய பணக்காரன்னு அர்த்தம். வாகனத்தில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு 2 மணி நேரத்தில் போய் சேர்ந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதிர்ஷ்டசாலின்னு அர்த்தம். அதிகமான பாப்புலேஷன் இருக்கிற ஒரு ஊர், பரபரப்பாகவே இருக்கிற ஒரு ஊர், அதில் 16 வருஷம் சுவாமிநாதனும் அவருடைய மனைவி சரளாவும் ரெண்டு பேருமே அந்த மோஸ்ட் ஃபாஸ்டஸ்ட் கார்பரேட் லைஃப்பை வந்து ஒரு மெட்ரோபாலிட்டன் லைஃப்பை வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. பயங்கர வேகமாக இருக்கும். நீங்கள் பரபரப்பாக இருக்கிற ஒரு ஊரை பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் மும்பைக்கு போய் வாழணும். மும்பையில் இருக்கிற வாழ்க்கை வந்து சின்னதாக ஒரு நட்சல்ல சொல்லணும் அப்படின்னா வண்டியில் ஓடுற இன்ஜின் மாதிரி தான். இயல்பு வாழ்க்கையாகவே இருக்காது. வண்டி ஆன் பண்ணால் அது பாட்டு ஓடிட்டே இருக்கும், சூடானதுக்கப்புறம் தான் நிற்கும் அப்படின்ற மாதிரி அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க. இன்றைக்கி சரளாவுக்கும் சுவாமிநாதனுக்கும் ஒரு அருமையான நாள். டாக்டர் கிட்டேருந்து கன்ஃபர்மேஷன் வந்துருச்சு, 4வது மாதம் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க சரளா. ரொம்ப வருடம் எதிர்பார்த்த அந்த நற்செய்தி வந்திருக்கு. கூடி சீக்கிரம் அவங்க குடும்பத்தில் குடும்பம் விருத்தி ஆகப்போகுது. அவங்களுடைய முதல் குழந்தைக்காக அவங்க காத்திருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு நற்செய்தி சரளா சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி அவங்க ஆஃபீஸ் போயிட்டு வரும்போது போனஸ் கொடுப்பாங்க. போனஸ் அமௌண்ட்டை வாங்கிட்டு மெட்டர்னிட்டி லீவையும் போட்டுட்டு உடல்நலத்தை பார்த்துக்கிட்டு வரப்போகிற அந்த செல்லக்குட்டி வந்து பையனா பொண்ணா அப்படிங்கிறத கனவை கண்டுக்கிட்டு விரும்பின சுவையான உணவுகளை சாப்பிட்டுட்டு இன்னொரு 3 மாதத்தில் அம்மா வீட்டுக்கு போயிட்டு ஜம்முன்னு சுகமாக இருந்து குழந்தைய சுகப்பிரசவத்தில் பெற்றுக்கிட்டு வரப்போகிறோம். இந்த போனஸ் அமௌண்ட்டே போதும் நமக்கு. மெட்டர்னிட்டிக்கு வேறு காசு கொடுப்பாங்க. நம்ம வந்து எப்படியாவது ஒரே ஒரு சொந்த வீடை மட்டும் நம்ம ஊரில் சின்னதாக ஒரு வீடு வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம பையனோ பொண்ணோ அவனை நம்ம சொந்த ஊருக்கே கூட்டிகிட்டு போய் அங்கே வச்சு வளர்க்கணும். இந்த குப்பை புழுதி இதில் வேண்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சாரா. காலை உணவை இவரே வந்து அந்த எலுமிச்சப்பழ சாதத்தை கடாயிலிருந்து எடுத்து அந்த அலுமினிய டப்பாவில் போட்டுக்கிட்டு ஒரே ஒரு அவிச்ச முட்டையை உரிச்சிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, நீ என்ன கேட்குறியோ அதுதான் நடக்கும், நீ என்ன சொல்கிறியோ அதை நான் செய்கிறேன், உன் சந்தோஷம் தான்டா எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி கிச்சன்லேருந்தே பார்த்து சிரிக்கிறாரு. ஒரு சூடான தேநீரை சுவைத்தபடியே வந்து சரளா சேரில் உட்காந்து கணவரை பார்த்து சிரிக்கிறாங்க. என்ன திடீர்னு அன்பு அதிகமாயிருச்சு, இந்த அன்பு பாசம்லாம் எனக்கா இல்லை வயிற்றில் இருக்கிறவங்களுக்கா அப்படின்னு சொல்லி கேட்டு சிரிக்கிறாரு. ரெண்டு பேரும் எனக்கு ஒன்று தான், 2 கண்ணு மாதிரி அப்படின்னு. அடடே, தமிழ் சினிமாலாம் நிறைய பார்க்குறீங்க போலையே அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. ஒரு அழகான காலை ஆரம்பம் இல்லையா. காலையில் 7 மணிக்கு இந்த மாதிரி 2 தம்பதியினரும் என்ன தான் பிஸியான வாழ்க்கையாக இருந்தாலும் மனைவிக்கு ஒரு தேநீரை போட்டு கொடுத்துட்டு மனைவிக்கும் சேர்த்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சமைச்சு டப்பாவில் போட்டுட்டு தன்னுடைய எலுமிச்சை சாதத்தையும் வந்து பேக் பண்ணிக்கிட்டு, சரிம்மா நான் கிளம்புறேன் நீ பத்திரமாக போயிரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரளாவுக்கு அந்த பில்டிங்லேயே வந்து வேலை பார்க்குற கோமதியோட வண்டியிலேயே வந்து ஆஃபீஸ் போயிடுவாங்க. ஆனால் சுவாமிநாதனுக்கு அப்படி இல்லை. பேண்ட்ரா அப்படின்ற ஒரு ஏரியாவிலேருந்து அவர் வந்து மெட்ரோ ட்ரெயினில் வந்து அவர் தன்னுடைய ஆஃபீஸுக்கு போகணும். இன்றைக்கி கண்டிப்பாக ஆஃபீஸுக்கு போயே ஆகணும். ஏன்னா 3 டெண்டர் வந்து இவர் தான் வந்து போட்டு கொடுக்கணும். இன்றைக்கி டெண்டர் அனுப்புறதுக்கு லாஸ்ட் டேட்டு. இவர் ஒருவேளை டைமுக்கு அனுப்பலை அப்படின்னா அந்த டெண்டரே கேன்சல் ஆயிரும். அதுக்கான அதனால் தன்னுடைய நிறுவனத்திற்கு மிகப்பெரிய இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக இவர் போல. இவருடைய பாஸ் மிஸ்டர் குப்தா இருக்காரே, அவர் வந்து சரியான நசை கடி, எந்நேரமும் நொச்ச நச்ச நச நசன்னு சொல்லி ஏதாவது ஒன்று திட்டிகிட்டே இருப்பார். இன்றைக்கி மட்டும் டெண்டர் சரியான நேரத்தில் போய் சேரலை அப்படின்னா என்னை தலகையில் தொங்க விட்டு தோலை உரிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. மிஸ்டர் குப்தா

0: எப்படி அப்படின்னா, மிகப்பெரிய சுயநலவாதி, காசு மட்டுமே பார்ப்பார், மனிதனுடைய எண்ணங்கள் விருப்பங்கள் ஐயோ பாவம் அப்படின்னு ஒருபோதும் நினச்சது கிடையாது. பணத்தை மட்டுமே பார்க்குற ஆட்களுக்கு மனதருடைய மனிதர்களுடைய மதிப்பு தெரியாது அப்படிங்கிறதுக்கு முழுமையான எக்ஸாம்பிள் மிஸ்டர் குப்தா தான். என்ன பண்ணுறது, எல்லா நிறுவனத்திலையும் பாஸ்னு வர்ற ஒருத்தங்க இதயத்தையே வீட்டிலேயே கழட்டியை வச்சுட்டு வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். இதயமே இல்லாத ஒரு பாஸ் அவருக்கு டெண்டரை கரெக்டாக அனுப்பியே ஆகணும். ஸோ இன்றைக்கி வந்து நியாயமாக மனைவியை கூட்டிகிட்டு கோயிலுக்கு போகணுன்றது தான் என்னுடைய ஆசை. ஆனால் கோயிலுக்கெல்லாம் போக முடியாது. இவ்வளோ நல்ல விஷயம் தெரிஞ்சாலும் கோயிலுக்கு போகிறத சாயந்தரம் மேலே வச்சுக்கலாம், முதல்ல ஆஃபீஸுக்கு போகலான்னு சொல்லி கிளம்பி போகிறது தான் என்னுடைய ரொட்டீன். ஸோ அந்த எலுமிச்ச சாத்தியம் முட்டையும் கட்டிக்கிட்டு போய் நிற்கிறாரு ட்ரெயினுக்கு. அங்கே மும்பையில் நீங்கள் வாழ்கிறீங்க அப்படின்னா வாழ்க்கையில் நீங்கள் பண்ணவே விருப்பு கடைசி ஆப்ஷனாக வச்சுக்க வேண்டியது அந்த ஊர் ட்ரெயினில் போகிறது தான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பேசிகிட்டு இருந்தோம், கனடா நாடு எவ்வளோ அருமையாக இருக்குது, இங்கே நம்ம எந்த கம்ப்ளைண்ட்டும் பண்ணக்கூடாது அப்படின்னு. உண்மையிலேயே நீங்கள் ஒரு வாரம் மும்பையில் வாழ்ந்துட்டு வந்தீங்கன்னா கனடா வந்து சொர்க்கம் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் மும்பையில் இருக்கிறப்ப நீங்கள் ரோட்லெலாம் வந்து ட்ராவலே பண்ண முடியாது, அவ்வளோ டிராஃபிக் இருக்கும். சீக்கிரமாக ஒரு இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா எல்லாருக்கும் பெரும்பாலான மக்கள் வந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு பயணம் வந்து இந்த மெட்ரோ ட்ரெயின் பயணம் தான். இந்த மீட்டர் கேஜ்ன்னு சொல்ல மீட்டர் கேஜ் ட்ரெயின் அப்படின்னா அந்த போக்குவரத்து மூலியமாக தான் இவங்க எல்லோரும் போயிட்டு வருவாங்க. அங்கே போய் நின்றீங்க அப்படின்னா ஒரு பெட்டியில் சராசரியாக ஒரு பெட்டியில் ஒரு 100 பேர் நிற்கலாம் அப்படின்னா அந்த ஒரு பெட்டியில் 100க்கு 200 பேர் நிற்கலாம், 250 பேர் நிற்கலாம். ஒரு பெட்டியில் 100 பேர் தான் நிற்க முடியும்னா அந்த பெட்டியில் 300 பேர் உள்ளார வந்து நெருங்கிட்டு நிற்பாங்க. காற்றே உள்ள பூர விருப்பப்படாத ஒரு இடம் அப்படின்னா அது அந்த ஒரு மெட்ரோ ட்ரெயினோட கம்பார்ட்மெண்ட்டாக தான் இருக்குவான். யாருமே கேப்பே விடாத மாதிரி அந்த இடத்துல எந்த இடத்துலையும் வந்து காற்று நுழையாத அளவுக்கு வந்து டைட்டாக பேக்டாக இருக்கும். ஆனால் அதை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் எல்லாருமே கபகபகபன் ஏறுவாங்க, கடகடகடன் இறங்கிடுவாங்க. நீங்கள் எங்கே ஏறுறீங்க எங்கே இறங்குறீங்கிறது நீங்கள் முடிவு பண்ண முடியாது, அந்த கூட்டம் தான் முடிவு பண்ணணும். சில நேரம் வந்து நீங்கள் இறங்கக்கூடிய ஸ்டாப்பிங்லேருந்து முன்னாடியே உங்களை இறக்கி விட்டுருவாங்க, திருப்பி ஓடி போய் ஏற வேண்டியதாக இருக்கும். லக்கு நீங்கள் ஏறினீங்கன்னா லக்கு, இல்லைன்னா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி உயிரை கையில் பிடிச்சிட்டு பயணம் பண்ணுற ஒரு பிரயாணம் தான் வந்து டெய்லி காலையில் ஒரு 40 நிமிடம் சுவாமிநாதன் பயணிக்கிற அந்த பயணம். யோசிக்கிறாரு, இந்த போனஸ் பணம் தான் வந்துருச்சே, நம்ம ஏன் ஒரு கார் வாங்கி ஜம்முன்னு போகக்கூடாது, மனைவியும் ட்ராப் பண்ணிவிட்டு நம்மளும் போகலாமே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. சரி போனஸ் வர பணம் வரப்போகுது, ஊரில் சொந்த வீடு வாங்குறதுக்குலாம் இங்கே கார் வாங்கி இங்கேயாவே இங்கேயே ஒரு இன்னொரு நல்ல வீட்டுக்கு வந்து மூவ் ஆகி அதிக வாடகையாக இருந்தாலும் அதை கட்டிக்கிட்டு நம்ம வாழலாமே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. இல்லை அப்படியே அந்த போனஸ் பணத்தை குழந்தையுடைய பேரில் ஒரு FDP போட்டு வச்சுருவோம், வருங்காலத்தில் உதவும், நம்ம சம்பாதிக்கலனாலும் அந்த பணம் அந்த குழந்தைக்கு உதவுமேன்னு யோசிக்கிறாரு. இல்லை ரொம்ப நாளாக வந்து அம்மா வந்து கால் வழியில் மூட்டு வழியில் துடிக்கிறாங்களே, மூட்டு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்களே, அதையும் பண்ணி விட்டுட்டு அப்பாவுக்கு கண் ஆப்ரேஷன் கண் ஒழுங்காக தெரிய மாட்டேன்னாரு, அதையும் பண்ணி முடிச்சிடலாமே அப்படின்னு யோசிக்கிறாரு. இல்லை நம்ம ஏன் வந்து நமக்காகவே சுயநலமாக யோசிக்கணும், நம்ம என்ன பண்ணலாம், மனைவியை கூட்டிகிட்டு அவளுக்கு என்ன விருப்பமோ அந்த நகையை வாங்கி கொடுத்து எந்த ஊருக்கு எந்த கோயிலுக்கு போகணுன்னு கேட்டாரோ அந்த கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இதை நம்ம வந்து நிம்மதியாக மனைவியோடு சேர்ந்து செலவு பண்ணணும். பாவம் கல்யாணம் ஆனதுலேருந்து வறுமையை மட்டுமே பார்த்துட்டு இருந்தா. சரளா, எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம், இது வரைக்கும் ஹனிமூன் கூட கூப்பிட்டு போகல, நான் எங்கேயுமே போனாலும் எனக்கு இது வாங்கித்தாங்க, இது சாப்பிட்ணும், இந்த புடவை வாங்கணும்னு ஒரு நாளும் கேட்டதில்லை. அவளுக்கு ஏதாவது செய்யணும் கண்டிப்பாக அப்படின்னு பல விஷயத்தை யோசிச்சுட்டு நிற்கிறாரு. தன்னுடைய ட்ரெயின் வருது, அதே மாதிரி கூட்டம் கபகபகபன்னு உள்ளே ஏறுறாங்க. ஒரு குறைஞ்சது ஒரு 320 பேர் அந்த கம்பார்ட்மெண்ட்டில் இருந்திருப்பாங்க. அந்த கம்பார்ட்மெண்ட்டில் அந்த நசுங்களில் அயன் பண்ண தன்னுடைய சட்டை மறுபடியும் கந்தலாற அளவுக்கு நசுக்கி கசக்கி புளிகிற மாதிரி ஒரு ட்ரெயினில் இவரும் உள்ளே பூந்து எப்படியோ தன்னுடைய இரண்டு கைகளையும் உள்ளார கொண்டு வந்து ரெண்டு கால்களையும் உள்ளே கொண்டு வந்து ரெண்டு கையும் ரெண்டு காலும் தன்னுடைய உடம்புல தான் ஒட்டிகிட்டு இருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு ஒரு தடவை அந்த பையையும் இழுத்து பிடிச்சிக்கிட்டு பையை ஒரு சைடு இழுத்து கழுத்து நெரிச்சாலும் பரவாயில்ல, எப்படியாவது இன்னொரு 40 நிமிஷம் தாக்கு பிடிச்சிடலாம் அப்படின்ற இடத்துல கொஞ்சம் தலையை மட்டும் வெளியில் கொண்டு வந்து அந்த ஜன்னல் சைடில் வச்ச உடனே வண்டி நகர்ந்து காற்று உள்ளே வர்ற வரைக்கும் மூச்சு திணறலிருந்து தப்பிச்சு சுவாமிநாதன் உசப்பாடா அப்படின்னு சொல்லி ஒரு பெருமூச்சு விடுறாரு.
1: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை எனைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை. எனைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை. எவ்வளவு சிறிதாயினும் எப்பொழுது ஆனாலும் சரி, எவருக்கு என்றாலும் மனதால் கூட தீமை செய்யாதிருப்பதே சிறப்பு.

ட்ரெயின் கிளம்பி போக ஆரம்பிச்சிருச்சு. என்னதான் வந்து இவ்வளோ கஷ்டத்தில் ஏறினாலும் அந்த ட்ரெயின் நகர்ந்த உடனே எந்த ஒரு பயணமாக இருந்தாலும் நம்ம போய் சேர்ற அந்த இடத்த யோசிச்சுக்கிட்டே அந்த பயணம் எவ்வளோ நேரமாக இருந்தாலும் அது ஈஸியாக கடத்திடலாம். ரயில் ஸ்நேகம் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. யூஸ்வலாக நீங்கள் ட்ரெயினில் போகும்போது யாரையாவது மீட் பண்ணுவீங்க. ஆனால் இந்த ட்ரெயினில் நீங்கள் பார்த்து பேசி சிரித்து உறவு இல்லை உறவு மேற்கொள்கிறது உறவு ஆடுறதுக்கோ இல்லை நம்பர் பரிமாறுறதுக்கோ இல்லை இந்த விஷயங்களை பேச முடியாது. ஏன்னா மூச்சே விட முடியாது, அப்படிப்பட்ட ஒரு இடம். ஆனால் அங்கேயும் வந்து தன்னுடைய தமிழ் நண்பரை ஒருத்தரை பார்த்து இவங்க இவர் ரெகுலராக சிரிக்கிறது வழக்கம். எப்போயாவது பார்ப்பார், பார்க்கும்போது இவர் வந்து சுவாமிநாதன் அவரை பார்ப்பார், சிரிப்பார். இவரை பார்த்தோன்னே தெரியும் சுவாமிநாதன் ஒரு தமிழ் ஆள் அப்படின்னு. ஏன்? ஏன்னா நெற்றி நிறைய குங்குமமோ விபூதியும் வச்சுருப்பார். எப்பயுமே சுவாமிநாதனுக்கு கடவுள் பக்தி அதிகம். அவர் எப்படி தமிழ்னு இவருக்கு தெரியும்? ஒரு மும்பை போன்ற ஒரு நகரத்தில் ஹிந்திக்காரங்க அதிகமாக இருக்கிற ஒரு ஊரில் எப்படி தமிழ் ஆளை கண்டுபிடிக்கிறது? வெரி சிம்பிள். அவர் வந்து முரசு அப்படின்ற ஒரு மேக்சினை கையில் வச்சு படிச்சிட்ருப்பார். தமிழ் பேப்பரை படிக்கிறதுனாலே கண்டிப்பாக தெரியும் அவர் தமிழ் ஆள் தான் அப்படின்னு. ஹிந்திக்காரன் எதுக்கு தமிழ் பேப்பரை படிக்கணும்? அதுவும் இல்லாமல் அவரை பார்த்தாலே தெரிஞ்சிடும் எங்கேயோ வந்து கொங்கு சைடு ஒரு ஆள் தான் அப்படின்னு. அவருடைய ஆள், தோற்றம், முகம், நிறம் இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அதனாலேயே தமிழ் ஆள் தான் அப்படின்னு சொல்லி வேறு ஊரில் நம்ம ஊர் ஆளை பார்க்கும்போது நம்மை அறியாமையே வந்து ஒரு புன்னகை வரும். வணக்கம் சார் அப்படின்னு சொல்லக்கூட அங்கே வந்து எனக்கு மனசு வரலை. நான் பார்த்து ஒரு புன்னகை பரிமாற்றம் நடக்கும். அவரும் என்னை பார்த்த உடனே ஒரு சிரி சிரிப்பார். வேறு யாரை பார்த்தும் நான் இந்த மாதிரி சிரித்ததே இல்லை. ஏன்னா அவங்க பாட்டுக்கு வேகமாக வேலையை பார்த்துட்டு போயிட்டுருப்பாங்க. ஆனால் நான் பார்த்து சிரிக்கக்கூடிய ஒரே ஆள் அந்த ஆள் தான். அவர் யார், என்ன பேர், எங்கே வேலை செய்கிறாரு, எந்த ஊர், எதுவுமே தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் கண்டிப்பாக எனக்கு தெரியும், அவரும் நம்ம மொழி பேசுகிற நம்ம ஆள் தான், தமிழ் தான். தமிழ்நாடு அப்படின்னு சொன்னாலே எந்த ஊருன்னு கேட்பாங்க, மனசுக்குள்ளே ரெண்டாவது கேள்வி ஒலிக்கும், நீங்கள் என்ன ஆளுங்க அப்படின்னு. என்னை பொறுத்த வரைக்கும் என்ன ஆளுங்க அப்படின்றது மிகப்பெரிய முட்டாள்தனமான ஒரு கேள்வி. அவர் வந்து நான் பிறந்த ஏரியாவில் பிறந்திருக்காரு, தமிழ் பேசுகிறாரு. மற்றபடி இப்போ என்னை வாழ வைக்கிறது என்னமோ மும்பை தான். மும்பையில் தமிழ் பேசுகிற ஆட்கள் இருந்தாலும் என்னை வந்து அன்றாடம் பார்த்துக்கிறது, நான் வீடு வாடகை இருக்கிறது, எனக்கு வேலை கொடுத்தது, எனக்கு காய்கறி போடுறது, தண்ணி கேன் போடுறது, கேஸ் சிலிண்டர் போடுறது, எல்லாமே வந்து வடநாட்டுக்காரங்க தான். ஆனால் என்னையும் ஒரு குடும்பமாக பார்த்து அவங்க என்னையை வந்து வச்சுருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மொழினால் நாங்கள் ரெண்டு பேருமே ஒற்றுமையாக இருக்குமே தவிர அதை தவிர வேறு எந்த பெரிய உறவும் கிடையாது. நான் பார்த்து சிரிப்பேன். முரசு மேக்சினை படிச்சுட்ருக்கிற அவர் மேக்சினை கொஞ்சம் இறக்கிட்டு என்னையும் தேடுவார். இந்த ஸ்டேஷன் வந்தாலே இவர் ஏறணுமே அப்படின்னு சொல்லி, ஏன்னா நெத்தியில் இருக்கிற குங்குமமும் விபூதியும் பார்த்தாலே தெரியும் நம்ம ஆளுன்னு. அவரும் என்னை பார்த்து ஒரு சிரி சிரிப்பார். இந்த மாதிரி அடிக்கடி சிரிப்பை மட்டுமே பரிமாறுற ஒரு உறவு எங்கள் ரெண்டு பேருக்கும். ட்ரெயின் தொடர்ந்து போயிட்டே இருக்குது. வழக்கம் போல் அவரை பார்த்தேன், ஒரு சிரி சிரித்தேன். அவரும் பதிலுக்கு சிரித்தார். அந்த சிரித்த முகத்தை பார்த்துட்டு மறுபடியும் திரும்பி ஜன்னல் வழியாக அந்த புழுதியோடு இருக்கிற அந்த இயற்கையை நான் பார்த்தேன்.

0: வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40th ஆண்டு தியாக தீபங்கள் August 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543.
1: வேகமாக போயிட்டுருந்த அந்த ட்ரெயின் திடீர்னு ஒரு பிரேக் அடித்து நிற்குது. என்னடா இப்படி பரபரப்பாக இருக்கிற காலை நேரத்தில் இந்த ட்ரெயின் நிற்குதேன்னு சொல்லி அத்தனை கூட்டம், பாதி கூட்டம் வெளியில் தான் தொங்கிட்டு வரும், பாதி கூட்டம் உள்ளே இருக்கும், கடகடன்னு எல்லாரும் இறங்கிடுறாங்க. நீங்கள் விருப்பமே இல்லைனாலும் உங்களை வந்து இறக்கி ஆகணுன்ற மாதிரி உள்ளே இருக்கிறவங்களாம் புழுதி தாங்க முடியாமல், புழுக்கம் தாங்க முடியாமல் அந்த வெயிலில் உள்ள சூடு ஏறும். அப்படியே நீங்கள் அந்த ட்ரெயினில் பயணிச்சிங்கன்னா தெரிஞ்சிருக்கும், உள்ளார நிற்க முடியாது, வண்டி நகந்தால் தான் உள்ள மூச்சையும் விட முடியும். அப்படிப்பட்ட இடத்துல இறங்கிடுறாங்க. என்னடா ஆச்சு என்னடா ஆச்சுன்னு சொல்லி இறங்கிடுறாங்க. இறங்கி பார்த்தா ஒரு ஒயர் ஒன்று துண்டாகி ட்ராக்கு மேலே கிடக்குது. அந்த ஒயர்லேருந்து பயங்கரமாக புகை வந்துட்டுருக்கு, எரிஞ்சு நிறைய புகை. அதனாலேயே வந்து டிரைவர் வண்டியை நிறுத்திட்டு, ஒருவேளை அது வந்து எலக்ட்ரிக் ஒயராக இருந்து அது மேலே வண்டி ஏறி அதுக்கப்புறம் ஏதாவது கரண்ட்டு பாஸ் ஆகி ஏதாவது ஆகிடுமோன்ற பயத்தில் நிறுத்தி அவர் இறங்கி பார்த்துட்ருக்காரு. மக்கள் எல்லோரும் இறங்கி பார்க்குறாங்க, அந்த பயங்கரமாக புகை வருது, அதையும் பார்த்துட்ருக்காங்க. இவரும் இந்த முரசு மேக்சின் வச்சுருப்பாரு, இந்த நண்பர், பெயர் தெரியாத நண்பர், அவரும் கீழே இறங்கிட்டார். ஏன்னா மக்கள் கூட்டம் இறங்கினதுனால அவர் இறக்கி விட்டுட்டாங்க, வேறு வழி இல்லை. அவர் இறங்கின்றே இவர் வண்டி மேலே நின்றுட்டு அப்படியே எட்டி எட்டி பார்த்துட்ருக்காரு. திடீர்னு பயங்கர பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தத்தோட பக்கத்து ட்ராக்கில் வந்து வேகமாக இன்னொரு ட்ரெயின் வந்து பாஸ் ஆகுது. எல்லோரும் வந்து வரிசையாக அந்த ஜல்லி போட்ட இடத்துல நிற்க முடியாமல் ஓரம் ஒதுங்கி நிற்கிறாங்க. அந்த ட்ரெயின் வந்து வேகமாக பாஸ் ஆகுது. அப்படியே பார்த்துட்டே இருக்காரு, அந்த ட்ரெயின் போகிறத பார்த்துட்டு அப்படியே ரைட் சைடில் திரும்புகிறாரு. அந்த ட்ரெயின் கிராஸ் பண்ணும்போது கடைசி பகுதியில் திடீர்னு டப் அப்படின்னு ஒரு சவுண்டு, ஒரு ஆள் வந்து அப்படியே சுற்றி விழுறாரு கீழே. விழுந்த வேகத்தில் அங்கே பயங்கரமாக கூட்டம் கூடிடுது. ஓ ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்லி அங்கெல்லாம் கூட்டம் கூடுது. கியாரே சாலா கியாரே அப்படின்னு சொல்லி நிறைய ஹிந்தி வார்த்தையில் அங்கே ஏதோ கத்துறாங்க. உடனே இவர் வந்து அந்த மேலே ட்ரெயின் மேலேருந்தே போய் எட்டி பார்க்குறாரு. அந்த முரசு பத்திரிகை வந்து கிடக்குது. ஒரு முன் மனசில் ஒரு பதட்டம், ஐயோ நம்ம பேர் தெரியாத நண்பராக இருக்குமோ அப்படின்னு சொல்லி போகிறாரு. அவரே தான். அப்படியே கால்கள் வந்து சைக்கிள் ஓட்டுற மாதிரி உதறி ஒரு 15 செகண்டில் வந்து டப்புன்னு அப்படியே கண்ணை மூடி படுத்துடுறாரு. அங்கே இருக்கிறவங்களாம் அப்படியே ஒதுங்கிடுறாங்க, தள்ளி பார்த்துடுறாங்க. சாலா மர்கையா அப்படின்னு சொல்லி ஒருத்தன் வந்து அப்படியே பார்க்குறான். அந்த கூட்டம் விலகுது. இவர் பயந்து ஓடி போய் அவர் நெஞ்சில் கையை வச்சு, சார் எந்திரிங்க, சார் சார் எந்திரிங்க அப்படின்னே, சாலா மதராசி அப்படின்னு சொல்லி இன்னொரு குரூப் சொல்லுது. உயரமான ஒரு மனிதர் அங்கே வராரு. வந்துட்டு உடனே எந்திரிப்பா, தொடாத, தள்ளு, போலீஸ் வந்து பார்த்துக்கும், யாரும் இங்கே நிற்காதீங்க, எல்லாம் பின்னாடி போங்க, எல்லாம் வண்டியில் ஏறுங்க அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. உடனே வந்து ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டருக்கு தகவல் போகுது. ஸ்டேஷன் மாஸ்டர் தகவல் கொடுத்து இன்ஸ்பெக்டர் கொடுத்து அங்கே நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, அடுத்த 5th நிமிஷம் வந்து அங்கே போலீஸ் வந்து நிற்குது. யாராவது முதல்ல இது பண்ணுங்களேன், யாராவது போலீஸுக்கு கூப்பிடுங்களே, யாராவது டாக்டருக்கு ஏதாவது கூப்பிடுங்களேன், ஆம்புலன்ஸை கூப்பிடுவேன்னு சொல்லிட்டு இவர் பதறாரு. இந்த கதை வந்து 70s நடக்குது. 1970s டக்குன்னு ஃபோன் எடுத்து நீங்கள் உடனே கூப்பிட்றதுக்கு செல்ஃபோனோ ஏதோ எதுவுமே இல்லை. அங்கே வர்றதுக்கு எல்லாத்தையும் எல்லாருக்கும் பொறுமையாக தான், எல்லோரும் பொறுமையாக தான் இருந்து ஆகணும். ஸோ 70s நடக்கிற கதை அப்படிங்கிறதுனால செல்ஃபோன் எதுவும் இல்லாததுனால அவங்க தகவலை கொடுத்து வர்றதுக்கு டைம் ஆகுது. வந்து பார்க்குறாங்க. பார்க்குறதுக்குள்ளார இவர் வந்து என்ன ஆச்சு தெரியலேன்னு சொல்லிட்டு ஒன்றும் ஆயிருக்காது, மயங்கி விழுந்திருப்பார் அப்படின்னு நினைக்கிறாரு. ஏன்னா முகத்தில் எங்கேயுமே அடி காயம் ரத்தமோ எதுவுமே பார்க்க முடியல. அப்போ ஒன்றும் ஆயிருக்காது அப்படின்னு தான் நம்புகிறாரு. போலீஸ் வருது, அவரை பிடிச்சி அப்படியே திருப்புகிறாங்க. திருப்பினா தான் தெரியுது, முதுகு முழுக்க ரத்தம், சரியாக கழுத்துக்கு மேலே அந்த புறமண்டைன்னு சொல்லுவாங்களே அந்த இடத்துல ஒரு குழி மாதிரி இருந்து அங்கே குளங்குளமாக வந்து ரத்தம் போயிருக்கு. மர்கையா சாப் மர்கையா அப்படின்ட்டு போலீஸ் சொல்கிறாரு. இவருக்கு என்ன சொல்கிறேனே தெரில, ஷாக். அந்த இடத்துல அழுகியோ கண்ணீரோ எதுவுமே வராதில்ல, ஒரு அதிர்ச்சி. டெய்லி நம்ம பார்த்து சிரிக்கிற ஒரு ஆள் இப்போ திடீர்னு இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி பதறாரு. யார் என்ன பேரே தெரியாதே அப்படின்னால சப் ஆப்கா நாம் கே அப்படின்னு சொல்லி இவர் பக்கத்தில் போய் நின்ற உடனே அந்த போலீஸ் கேட்குறாரு. மேரே நாம் சுவாமிநாதன் உடனே ஏ துமாரா தோஸ்தோ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உங்கள் ஃப்ரெண்டாக இது அப்படின்னு நெய் நெய் சாப் அப்படின்றாரு. கோனே தும் அப்படின்னு சொல்லி உன்னை நீ யார் அப்படின்னு, நான் சும்மா பயணி தான். அப்போ உனக்கு இந்த ஆளுக்கு ஏதாவது தெரியுமா, உறவு இருக்கா, யாருன்னு பேர் கீர் ஏதாவது தெரியுமான்னு எதுவுமே தெரியாதுன்றாரு. சரி சரி வந்து பிடி அப்படின்னு உடனே அவர் காலை பிடிக்க சொல்கிறாங்க. அங்கே உடம்பை பிடிச்சி அந்த இடத்துலேருந்து தூக்கிட்டு கொண்டு போய் பிளாட்ஃபாரத்தில் இருக்கிற ஒரு பெஞ்சில் இவரை படுக்க வச்சிடுறாங்க. இவர் அவர் முகத்தையே பார்க்குறாரு. எப்பயுமே பார்த்து ஒரு சின்ன ஒரு ஸ்மைல் கொடுப்பார்ல, அந்த புன்னகை அப்படியே இவர் வாயில் இருக்குது. அந்த சின்ன ஒரு ஸ்மைல் கண் மட்டும் மூடி இருக்கிற மாதிரியே இவருக்கு ஹாண்டிங்காக இருக்குது. அவர் முகத்தை பார்க்க முடியல, அப்படியே திருப்பிக்கிறாரு. பையன் எடுத்து பார்க்குறாங்க. பையில் வந்து அங்கே வந்து சுமங்கலி ட்ரேட் அப்படின்னு சொல்லி ஒரு கார்டை போட்டு அங்கே வந்து ஒரு ஆட் ஷீட் இருக்குது, அதில் ஒரு விலாசனமும் இருக்குது. இவங்க அங்கே பர்சலாம் தேடுறாங்க. யாரே வாலெட் நெய்யே அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காங்க. இவர் வந்து ஐநூறு பர்சை காணுமா அப்படின்னு சொல்லி சுற்றி சுற்றி அங்கங்கன்னு சொல்லி திரும்புகிறாரு. அந்த பையை இவங்க தேடிட்டு இருக்காங்க. போலீஸ் அப்போ பார்க்குறாரு. அந்த ரயில்வே ட்ராக்கில் ஒரு ஓரத்தில் அவருடைய ஒரு பர்ஸு விழுந்திருக்கு. ஓடி போகிறாரு. பாய்சாப் ஓ ஹேனா அப்படின்னு சொல்லிட்டு கையை காட்டுறாரு. உடனே போலீஸ் வந்து எடுத்துருவா ஜல்தி அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு வர சொல்கிறாரு. இவர் போன உடனே அந்த பர்ஸை எடுக்கிறாரு. எடுத்த உடனே பர்ஸ் ஓப்பன் ஆயிடுது, அதில் ரத்தம் கொஞ்சம். பர்ஸில் வந்து ஒரு பக்கம் வந்து ஒரு ஃபோட்டோ, தன்னுடைய மனைவியோட ஃபோட்டோன்ட்டு இவர் நினைக்கிறாரு. ஏன்னா கையில் குழந்தையோட ஒரு அம்மா நிற்கிறாங்க, அழகான ஒரு குழந்தை, கொஞ்சம் பழைய ஃபோட்டோ, கொஞ்சம் ஒரு மாதிரி கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கிற ஃபோட்டோ. உள்ளே பார்க்குறாரு. சுமங்கலி ட்ரேடு அந்தேரி ஈஸ்ட்டு 1034 அப்படின்னு போட்டு சுபம் அப்பார்ட்மெண்ட்ஸ் அப்படின்லாம் போட்டிருக்கு. அதை பார்த்துட்டு அப்படியே அந்த பர்ஸை எடுத்துக்கிட்டே நடந்து வராரு. வந்து பர்ஸை வந்து போலீஸ் கையில் கொடுக்குறாரு. உடனே போலீஸ் பார்த்துட்டு எதுக்குடா பர்ஸெல்லாம் திறந்து பார்த்தேன், பணத்துக்கு என்னத்தை எதாவது எடுத்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நெய் நெய் சாப் நெய் நெய் அப்படின்னு உடனே சாலா எல்லா இடத்துலையும் சோறு தான் இங்கே, எல்லாம் திருடனுங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் வந்து அந்த பர்ஸை வாங்கி அவர் பாக்கெட்டில் வச்சுக்கிறாரு. அதில் பைசா பர்ஸ் அந்த ஃபோன் நம்பர் ஃபோன் நம்பர் என்ன, ஓ அப்போ நீ பார்த்துருக்க, எனக்கே சொல்கிற உள்ள ஃபோன் நம்பர் இருக்குது, நான் ஃபோன் பண்ணணுன்னு, எல்லாம் எங்களுக்கு தெரியும், நீ கிளம்பு அப்படின்றாரு. இப்போ வந்து இவர் மனசில் அவ்வளோ பதட்டம். ஐயோ நம்மளை பார்த்து சிரித்த நம்ம ஊர் ஆள் இப்படியே நம்ம விட்டுட்டு எப்படி போக முடியும், அவர் கூட ஆஸ்பத்திரி போய் எப்படியாவது இவர் ஒருவேளை பொழைச்சிட்டாரு அப்படின்னா நல்லா இருக்குமே, நியாயமான என்ன பண்ணணும், கூட போய் ஹாஸ்பிட்டலில் ஆம்புலன்ஸில் உட்காந்து கூட போய் அவருக்கு வீட்டுக்கு தகவல் சொல்லி என்னால் முடிஞ்ச உதவியாக கூட இருக்கணும்ல. இப்போ வந்து இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி நான் சொல்லலாமா இல்லை போலீஸை சொல்லிடுவாங்களா, இப்போ நான் கால் பண்ணால் அந்த அவருடைய மனைவி உள்ள என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க, கண்டிப்பாக வந்து கணவருக்காக ஏதாவது சமைச்சு வச்சிட்ருப்பாங்களோ, இல்லை குழந்தைய ஸ்கூலில் விட்டுட்டு வந்துட்டு இருப்பாங்களோ, இல்லை ரேடியோ கேட்டுட்ருப்பாங்களோ, இல்லை பூ கட்டிகிட்டு இருப்பாங்களா, என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க, எப்படி இந்த செய்தியை அவங்க மனைவியால் தாங்க முடியும், ஏன் இப்படி நடக்குது, சரி இந்த ஆள் பேரை கூட தெரிஞ்சுக்க முடியலையே, ஏன் பர்சில் பேர் இல்லையே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி எப்படியாவது இந்த ஆள் பேரை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு உடனே போலீஸ் கிட்ட கேட்குறாரு. எனக்கு இந்த மாதிரி ஒருத்தர் வந்து ஒருத்தர் தெரியும், எனக்கு இவர் பேர் என்னன்னு தெரியல, சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இங்கே பாரு உன் வேலையை மட்டுமே பாரு, மற்றெல்லாம் எனக்கு பார்த்துக்க தெரியும் சொல்லி போலீஸ் ரொம்ப ரொம்ப மிரட்டி திட்டி சொன்ன உடனே என்ன பண்ணுறேன்னு தெரில. அங்கேயே நிற்கிற இவர் வந்து டக்குன்னு ஞாபகம் வருது குப்தாவுடைய முகம். ஐயோ டெண்டர் அனுப்பணுமே, இல்லைன்னா குப்தா வந்து என்னை வேலையை விட்டு தூக்கிடுவானே. மிஸ்டர் குப்தா எப்படி சமாளிக்கிறது? மனிதநேயம் அப்படிங்கிறது என் ஒரு சைடில் இருந்தாலும் வேலை அப்படின்றது இன்னொரு சைடில் இருக்க தானே செய்யுது. ஸோ மனசை கல்லாக்கிக்கிட்டு கேவலமான அசிங்கமான ஒரு மானுட பிறவியாக தன்னுடைய சுயலாபத்துக்காக மட்டுமே எனக்கு வேலை இருக்குது நான் போகணும் அப்படின்னு எத்தனையோ இடத்துல பார்த்துருக்கோம். ஒரு சாப்பாடு இல்லாமல் மயங்கி போன பிச்சைக்காரன் படுத்திருப்பான், ஒரு நாய் சாப்பாடு இல்லாமல் இருக்கும், ஒரு ஏழை பாட்டியோ தாத்தாவோ அங்கே உட்காந்துருப்பாங்க. எதையும் பார்க்க நேரம் இல்லாமல் கடந்து நம்ம வேலையை மட்டுமே பார்க்கணும்னு போகிறோம்ல, அதே மாதிரியே அன்றைக்கி சுவாமிநாதனும் வந்து கிளம்பி ஆஃபீஸுக்கு போயிட்டார். ஏன்னா அடுத்த ட்ரெயின் வந்துருச்சு, விட்டால் அதுக்கப்புறம் ஆஃபீஸுக்கு சரியான நேரத்துக்கு போக முடியாது, டெண்டரை அனுப்பி ஆகணும் 12 மணிக்குள்ளார. ஆஃபீஸுக்கு போகிறாரு, டெண்டரை அனுப்புகிறாரு. டெண்டர் டைப் பண்ணும்போது ஃப்ளட் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி அடுக்கிறதுக்கு டைப் பண்ணுறாரு, ஆனால் ப்ளட் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி அவருக்கு அது டைப் ஆகுது. இவருக்கு பயங்கர மன உளைச்சலாக இருக்குது. ஏன்னா கண்ணை மூணா அவருடைய அந்த சிரித்த அந்த முகம், பேர் தெரியாத அந்த ஆளுடைய மூஞ்சி வருது. ரொம்ப டென்ஷன் ஆகி ஸ்ட்ரெஸ் ஆகி டைப் பண்ணி முடிச்சுறாரு, டெண்டர் அனுப்புகிறாரு. லஞ்ச் டைமில் லஞ்ச் எதுவுமே சாப்பிடாமல் போய் அந்த எலும்பு கொண்டு வந்த எலுமிச்சை சாதத்தை அப்படியே ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு அப்படியே சாப்பிடாமே உட்காந்துருக்காரு. அப்போ தன்னுடைய வேலை செய்கிற சக தொழிலாளியான ஐரின் வராங்க. ஐரின், ஹேய் சுவாமி கியாரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சோகமாக இருக்கேன்னு சொல்லி வந்து பக்கத்தில் உட்காந்து, டுடே ஆல்சோ லெமன் ரைஸ் ஏனா ஹஹான்னு சொல்லி சிரிக்கிறாங்க. எதுவுமே பேசலை சுவாமிநாதன். என்னாச்சு, ஏன் டல்லாக இருக்க அப்படின்னே, ஒன்றும் இல்லை அப்படின்னு, ஏய் சுவாமி எனக்கு ஒரு ஹெல்ப்பு, என்னோடய டெண்டரும் நீயே டைப் பண்ணி தரியா ப்ளீஸ் அப்படின்னே. எப்பயுமே ஐரின் எது கேட்டாலும் சரின்ருவார். ஏன்னா ஐரின் வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருப்பாங்க, ரொம்ப அன்பாக வந்து பேசக்கூடிய சக தொழிலாளி. எந்த ஸ்ட்ரெஸ்ஸில் போனாலும் ஐரின் வந்து முகத்தை பார்த்தவொடனே கண்டுபிடிச்சிருவாங்க. திடீர்னு ஏதாவது உதவி இருந்தாலும் சரி, டக்குன்னு 11 மணிக்கு டீ வாங்க போனாலும் சரி, இங்கே பேண்ட்ரால சமோசா ரொம்ப ஃபேமஸ், சாரி அந்தேரியில் அங்கேருந்து சமோசாவை வாங்கிட்டு வரும்போது எனக்கு ஒரு சமோசா வாங்கி கொடுப்பா, உதட் சாயம் போடுறதில் கில்லாடி, இந்நேரமும் வந்து லிப்ஸ்டிக் போட்டுகிட்டே இருப்பாள், என் கூட வந்து வேலை செய்கிற அசதியே தெரியாமல் இருக்கிறதுக்கு என் கூட பேச்சு கொடுத்துட்டே இருப்பாள். நல்ல பொண்ணு ஐரின். அவள் கேட்டு நான் இல்லைன்னு சொன்னதில்லை, ஆனால் அன்றைக்கி என்னமோ என்னால் முடியல, சாரி ஐரின் நான் காண்டு விட்டேன்னு. ஏய் என்னடா ஏன் என்னாச்சு அப்படின்னு, நான் கண்ணு முன்னாடி ஒரு சாவை பார்த்தேன், என் முன்னாடியே ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு மனிதர் இறந்து போயிட்டார் அப்படின்னு. ஐயோ என்னாச்சு அப்படின்னோடனே, ஆமாம் ட்ரெயின் வந்தது பாஸ் ஆச்சு, அவர் எப்படி அடிபட்டாருன்னு தெரியல, அத்தனை பேர் அங்கே இருந்தாங்க, வேறு யாருமே ட்ரெயின் வந்து எதுவுமே பண்ணலை, அவருக்கு மட்டும் எப்படி அடிபட்டுச்சுன்னு தெரில, ஆனால் இறந்துட்டாருன்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு நம்பிக்கை இல்லை, அவர் உயிரோடு இருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன். உன் நம்பிக்கை எப்பயுமே வீண் போகிறா, கவலைப்படாத, அவர் உயிரோடு தான் இருப்பார். இல்லை ஐரின், நான் கண்ண முன்னாலே அவர் வந்து அப்படியே என்னை பார்த்து சிரிக்கிறது தான் எனக்கு ஞாபகம் வருதுன்னு. ஐயோ இதெல்லாம் எனக்கு சொல்லாத, நைட்டு தூக்கம் வராது, சும்மா நீ இப்படி பேசாதுன்னு. இல்லை நான் எவ்வளோ கேவலமானவன் பாரு, அப்படிப்பட்ட ஒருத்தர் அடிபட்டு அங்கே கிடக்கிறாரு, அவர் உயிரோடு இருக்காரா இல்லையான்னு தெரியல, கூட போகணும் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தணும் அப்படின்ட்டு எந்த ஒரு மனிதாவும் இல்லாமல் நான் பாட்டு கிளம்பி வேலைக்கு வந்துட்டேன். என்ன இங்கே பாரு, எல்லாருக்கும் பரிதாபப்பட்டு நீ இருக்கணும் அப்படின்னா இந்த ஊரில் நீ பிழைக்கவே முடியாது, ஒரு நாளைக்கு 1000 பேர் சாவுறாங்க, சுற்றி சுற்றி அவ்வளோ அநியாயம் நடக்குது, எல்லாத்துக்கும் நீ போய் கூட இருந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா இதெல்லாம் நடக்கிற காரியமா? நீ பண்ணது கரெக்ட் தான், நல்ல வேலை நீ டெண்டர் அனுப்பினேன், இல்லைனா குப்தா உன்னை கண்டிப்பாக தோலை உரிச்சிருப்பான் அப்படின்னு சொல்லி சிரிக்கிற அவ்வளோதானே வாழ்க்கை, யாரோ ஒருத்தர் இறந்துட்டார் நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி நம்ம அடுத்த விஷயத்தை பார்த்துட்டு போகிறோம், அடுத்த நிமிஷமே சாப்பிட்றோம், சிரிக்கிறோம், நம்ம வேலை என்னமோ அதை பார்த்துட்றோம். அந்த குடும்பத்தை பற்றியோ அந்த திடீர்னு இன்றைக்கி வரைக்கும் நல்லா இருந்த, இன்றைக்கி வீட்டுக்கு போய் சாப்பிட்றதுக்காக மனைவி ரெடி பண்ணுறத சாப்பிட முடியல அப்படின்ற ஒரு நிலைமை ஒருத்தருக்கு எப்போ வேணால் வருது இல்லையா? எவ்வளோ அநியாயம் இந்த உலகத்தில் நடந்தாலும் நம்ம வந்து நம்ம விஷயத்தை பார்த்து தானே போனோம், இல்லை நான் அப்படி இருக்க மாட்டேன், அதனால் லீவ் கேட்க போகிறேன், டெண்டர் அனுப்பிட்டேன், அதனால் நான் லீவ் கேட்க போகிறேன், குப்தா கிட்டே நான் லீவ் கேட்டுட்டு நான் போய், எனக்கு அந்த அட்ரஸ் நல்லா ஞாபகம் இருக்குது, நான் போய் வீட்டில் அவங்க மனைவியை பார்த்து அவர்கிட்ட அவங்க மனைவி பார்க்கணும் பேசணும் அப்படின்னு. சரி நீ மனைவி பார்த்துட்ட, என்னத்தை பேசுவேன், அவரை பார்த்து 4 தடவை சிரித்தேன் அப்படின்னா, டெய்லி அவரை பார்த்து சிரிப்பேன் நான் சொல்ல போகிறேன், இது சொல்கிறது உனக்கே அபத்தமாக இருக்காது அப்படின்னு சொல்லி ஐரின் கேட்குறா. கரெக்டு, நான் என்ன பேசுவேன், அவங்க சம்சாரத்தை பார்க்கும்போது கவலைப்படாதவங்க கவலைப்படாதீங்க உங்கள் கணவர் வீட்டுக்கு வந்துடுறோம்னு சொல்கிறதா, என்ன சொல்கிறது தெரியலையே, ஆனால் ஒரு இப்படியே உட்காந்துருக்கிறதுக்கு என் மனசு ஒப்பலையே, இல்லை நான் லீவ் கேட்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லி ஐரின் கிட்டே சொல்லிவிட்டு நீ வரியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஐயோ எனக்கு வேலை இருக்குப்பா நீ போ அப்படின்னு சொல்லி ஐரின் வரலன்றாங்க. நேராக குப்தா கிட்டே போகிறாரு. போயிட்டு என்னுடைய பெரியம்மா பையன் என்னுடைய அண்ணா அவர் வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ரொம்ப கவலைக்கிடமாக இருக்கார், போகணுன்னு சொல்லி ஒரு பொய்யை சொல்கிறாரு குப்தா கிட்டே. அண்ணாவா, யார் அண்ணா, எந்த அண்ணான்னு சொல்லி ஆயிரம் கேள்வி கேட்குறாரு குப்தா. நானே ஒரு பேரை சொல்லி அவர் இந்த இடத்துல இந்த அட்ரஸ்லாம் இருக்காருன்னு அப்படியே நான் பார்த்தேன் அந்த அட்ரஸை சொல்லிவிட்டு நானும் கிளம்பிட்டேன். நேராக போகிறாரு, ஆட்டோவை பிடிக்கிறாரு, அந்த அட்ரஸ்க்கு போகிறாரு. அட்ரஸ்க்கு போய் உள்ளே போய் அப்பார்ட்மெண்ட்டுக்கிட்ட நிற்கிறாரு. அந்த கேட்டை பார்க்குறாரு, அதே சுபம் அப்பார்ட்மெண்ட்ஸ் தான். அந்த அப்பார்ட்மெண்ட்ஸில் இவர் வந்து இவருக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த 1304 நம்பர், 3வது ஃப்ளோரு அப்பார்ட்மெண்ட் நம்பரு, அதுக்கப்புறம் சுபம் ட்ரேட் அப்படி சாரி சுமங்கலி ட்ரேட் அப்படின்ற அந்த பேர் மட்டும்தான். சுமங்கலி ட்ரேட் ஆப்கா பாய் கிதர்ஹே அப்படின்லாம் வந்து சொன்ன உடனே அங்கே வந்து தமிழ் பேசிட்டு ஒருத்தர் ஃபோனில் தமிழ் பேசிட்டே வராரு. மோட்டர்லாம் போட்டாச்சு, இவனுங்க எப்பயுமே இதே பிரச்சனை தான் பண்ணிட்டுருப்பாங்கன்னு அதெல்லாம் கண்டுக்காத, நான் பார்த்துக்கிறேன், இந்தியில் பேசி சமாளிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அப்படி நடந்து வராரு. அவரை பார்த்தோடனே ஆஹா தமிழ் ஆள், கண்டிப்பாக அவரை தெரிஞ்சிருக்கும், பேர் என்னன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லி அவர் பக்கத்தில் போறாரு.
2: காசு வேணுமென்று ஃப்ரெண்ட்டிட்ட கேட்டேன், இல்லை கண்டு சொல்லிட்டேன், தெரிஞ்ச ஆண்டி கண்டு அவர்கிட்ட கேட்டா அவவும் இல்லை கண்டுட்டா, கடைசியாக காசு கண்டு போட்டு அம்மா தானே கை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்னேன்,
3: அம்மா நகை அடகு மாடம், நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
4: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவை.
5: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
6: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.
1: குப்தா கிட்ட பர்மிஷன் வாங்கியாச்சு, ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி கிளம்பியாச்சு. அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறாரு, அந்த அட்ரஸ் சொல்கிறாரு. அங்கிருந்த அந்த ஆள் வந்து ஃபோன் பேசிட்டு இவங்களையெல்லாம் சமாளிக்க முடியாது, கியா கியா சாப் கியா அப்படின்றாரு. நீங்கள் தமிழ் தானே அப்படின்னு, ஆமாம் நீங்களும் தமிழா, என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு. இந்த 1304 3வது ஃப்ளோரு சுமங்கலி ட்ரேடு அவர், ஆமாம் அவரெல்லாம் வரமாட்டார், இல்லை அவருடைய வீட்டில் வேறு யாராக இருந்தால் அவங்கள பார்க்கணும், அவங்களாம் இங்கே இல்லை, எல்லாம் கிளம்பிட்டாங்க அப்படின்னு. எங்கே, ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க. எந்த ஆஸ்பத்திரி தெரியுமா அப்படின்னு, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி தான் அந்தேரியில் இருக்குது, அங்கே தான் அப்படின்றாரு. அவர் எனக்கு வந்து அவர்கிட்ட நான் பணம் கொடுத்துருந்தேன், அவர் பேர் மறந்துருச்சு. ஓ பணம் கொடுத்தீங்க ஆனால் பேர் தெரியாதோ அப்படின்ட்டு, இதே மாதிரியே ஆளுங்க வந்துடுறாங்க பல பேரை கொள்ளடிக்கிறதையோ, அவர்கிட்டே காசு கிடையாது, அவர்கிட்ட போய் பணம் கொடுத்தேன்றேன், ஆளே இருப்பாரா இல்லையான்னு தெரில அப்படின்றாரு. இருக்காரா தெரியலையா, ஆமாயா செத்து போயிட்டாங்கன்னு சரி வந்துச்சு, செத்து போயிட்டாங்களா உங்களுக்கு எப்படி தெரியும், தெரில சொன்னாங்க, நீங்கள் பார்த்தீங்களான்னு, இல்லை நான்லாம் போய் பார்க்கல, வேறு வேலை இல்லையா எனக்கு அப்படின்ட்டு சொல்கிறாரு. அவர் பேர் என்னன்ற அதுக்குள்ளார இன்னொரு ஃபோன் வந்துருச்சு, ஃபோன் பண்ணுறாரு. நமஸ்தே பாய் சாப், நீங்கள் கேட்ட மாதிரி அந்த 3வது ஃப்ளோரு ஒரு வீடு காலி ஆகுது இன்றைக்கி, ஏதோ கையில் ஒரு ஆள் இருந்தால் சொன்னீங்கல்ல, ஆமாம்மா, கமிஷன்லாம் கொடுத்துட்றேன், கண்டிப்பாக ஆளை இன்றைக்கே கூப்பிட்டு வாங்க, 5 மணிக்கு மேலே கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா வீடை காட்டிடலாம், வீடு பிடிச்சிருந்ததுன்னா இன்றைக்கே புக்கிங்கை முடிச்சிடலாம் சாமான்லாம் கொஞ்சம் இருக்கும், அதை நாளைக்குள்ளார நானே எடுத்து வச்சுருவேன் அப்படின்றாரு. கேட்குற சாமிநாதனுக்கு தலை சுற்றிருச்சு. காலையில் அந்த நபர் வந்து ஹாப்பியாக தன்னுடைய வேலைக்கு நாட்டு நடப்பு என்னன்னு சொல்லிட்டு பேப்பர் படிச்சுட்டு போகிற ஆள், இன்றைக்கி அவர் இல்லைன்னு அவங்க குடும்பத்தையே நடுத்தரில் கொண்டு வர மாதிரி தலை நிலமை மாறிடுமா? இவ்வளோ மோசமானவங்களா மனிதர்கள், அவ்வளோதான் வாழ்க்கையா? நம்ம சம்பாதிக்கிறோம் இல்லை நம்ம கையில் காசு இருக்கின்ற வரைக்கும் தான் மரியாதையா? இப்போ காசு இல்லை அப்படின்னா என்ன வேணால் இந்த மனிதர் குலம் நமக்கு செய்யும் இல்லையா? காசு இல்லாதவங்கள அடுத்த நிமிஷமே தூக்கி போட்டு மிதிச்சிருவாங்கல்ல. ஒரு நாய் கூட வாழாட்டிச்சு அப்படின்னா யாரோ சோறு வைக்கிறாங்க, ஆனால் ஒரு மனிதன் காசு இல்லாமல் அணியதாக உட்காந்துருக்கான் அப்படின்னா அவனுக்கு காசு கொடுக்க யோசிக்கிறாங்க. ரொம்ப 1000 விஷயங்கள் மைண்டில் ஓடுது இவருக்கு. ஐயோ அப்படின்னு சொல்லி பதறாரு. மனிதனுடைய இந்த இயலாமை நினைக்கிறாரு. தன்னையுமே கேவலமாக தான் நினைக்கிறாரு. நான் மட்டும் என்ன ரொம்ப ஒழுங்கா? ஒருத்தர் ரத்தமும் சதையுமா நல்லா தெரிஞ்ச ஆள் அங்கே உயிரோடு இருக்காரான்னு தெரியல, ஆனால் அவர் அப்படியே அந்த பிளாட்ஃபாரத்தில் படுக்க போட்டுட்டு ஆஃபீஸ்க்கு வந்தவொன்னு தானே நான் மட்டும் என்ன ஒழுங்கா அப்படின்னு யோசிக்கிறாரு. உடனே ஒரு ஆட்டோவை கூப்பிட்றாரு, ஆட்டோ ரிக்ஷாவில் ஏறுறாரு, நேராக மனைவி ஆஃபீஸுக்கு போகிறாரு. மனைவியும் கூப்பிட்டுக்கிறாரு, வாமா அப்படின்றாரு. போகிறாரு. எங்கே போகிறோம் எங்கே போகிறோம்னு மனைவி கேட்டுகிட்டே இருக்காங்க. நீ வா கூட போவோம் அப்படின்னு சொல்லி கை பிடிச்சி ஆட்டோவில் ஏற்றிட்டு நேராக போகிறாரு. போய் அந்த ஆஸ்பத்திரி போயிட்டு இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் ஆகி ஒருத்தர் அட்மிட் ஆனாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமான்னு சொல்லி சொல்லி அந்த வார்டுக்கு அனுப்புகிறாங்க. உள்ளே நேராக போகிறாரு. போயிட்டு அந்த ஃபோட்டோவில் பார்த்த அதே பொண்ணு தான் அங்கே உட்காந்துருக்காங்க குழந்தையோட. நேராக போய் அவரை பார்த்துட்டாரு மனைவியை. கணவர் என்ன ஆனாரன் கேட்க தைரியம் இல்லை. பார்க்குறாரு, நான் தான் இன்னார் அப்படின்னு சொல்கிறதுக்கும் அவருக்கு தைரியம் இல்லை. அங்கேயே போயிட்டு மனைவியோட கையை பிடிச்சி நின்றுக்கிறாரு. நின்று என்னங்க யார் இதுன்னு, என்னுடைய நண்பர் இல்லை அண்ணா. அண்ணாவா உங்களுக்கு? ஏது அண்ணா, கூட பிறக்காத அண்ணா. சரி இங்கே எதுக்கு வந்திருக்கோம் மனைவி கேட்குறாங்க. சுவாமிநாதன் சொல்கிறாரு, அண்ணா எப்படி இருக்காருன்னு பார்க்க வந்திருக்கோம் அப்படின்றாரு. உள்ளேருந்து ஒரு ஸ்ட்ரக்சர் வெளியில் வருது, முகத்தை மூடி இருக்காங்க. சுவாமிநாதனுக்கு தெரிஞ்சிருச்சு தன்னுடைய அண்ணா கூட இல்லை அப்படின்னு. டாக்டர் வர்றாரு. டேவிட் இஸ் நோ மோர், ஐ ஆம் ஸோ சாரி அப்படின்றாரு. அப்போ தான் பேர் தெரிய வருது, இறந்து போனது டேவிட். அவர் காலையில் படிச்சுட்டு இருந்த அந்த முரசு மேகசின் இருக்கு இல்லையா, அதை எடுத்து மனைவி வாங்கின அந்த போனஸ் அமௌண்ட்டை அப்படியே அது உள்ளே வைக்கிறாரு. பேப்பரை சுற்றி அந்த பணத்தை எடுத்துட்டு அந்த இரத்தக்கரையோடு இருக்கிற அந்த முரசு பேப்பரை நேராக கொண்டு போய் டேவிடோடைய உடல் சரீரத்துக்கு மேலேயே வச்சுட்டு அவர் மனைவியை பார்க்குறாரு. மனைவி இவரை பார்க்குறாங்க. கையெடுத்து கும்பிட்டுட்டு மனைவி கையை பிடிச்சிட்டு அந்த ஆஸ்பத்திரி விட்டு கீழே இறங்கி நடந்தே மனைவி கூட்டிகிட்டு அப்படியே போகிறாரு. இதோட இந்த இடத்துல இந்த கதையை சுஜாதா முடிச்சிருக்காரு. இதில் சுஜாதா சொல்ல வர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சுவாமிநாதன் நல்லவனா கெட்டவனா, யாரோ ஒருத்தர் அண்ணனா ஒரு நிமிஷத்தில் நினச்சி எவ்வளோ கனவுகள் அந்த போனஸ் பணத்தில் வச்சுருந்ததே டேவிடின்னு முகம் தெரியாத ஒரு நண்பருக்கு கையில் கொடுத்துட்டு வர்றதுனால இவன் நல்லவனா, இல்லை சாகர நிலமையில் இருந்த ஒருத்தரை விட்டுட்டு இல்லை தன்னுடைய வேலை தான் முக்கியம்னு போனதுனால அவன் கெட்டவனா? அடுத்த நிமிஷம் அவரை வீடை காலியாயிரும் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஆளுக்கு வீட்டு கொடுக்குற அவன் கெட்டவனா? எந்த கேள்வியும் கேட்காம மனைவியுடைய காசை எடுத்து இவர் கொடுத்ததுனால மனைவிக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணுமேன்ற இது கூட யோசிக்காதனால இவர் கெட்டவரா? பல நேரங்களில் பல மனிதர்களை பார்க்குறோம், அவங்கவுங்க அவங்கவுங்க சௌகரியத்துக்கு இந்த வாழ்க்கையை வாழ்கிறாங்க. இதில் நல்லது கெட்டது அப்படிங்கிறது அந்த தருணம் தான் முடிவு பண்ணுதே தவிர அந்த நபருடைய வாழ்க்கையோ பழக்க வழக்கமோ இல்லை. ஒரு அருமையான செய்யோட இந்த கதை முடியுது. இத்தனை நடந்தும் கருணையற்ற அந்த ரயில் தொடர்ந்து நகர்ந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. அதோடு முடியுது. இதில் இரக்கமற்ற கருணையற்ற ரயில் நகர்ந்து கொண்டே இருக்கிறது அப்படின்றது அவர் சுஜாதா கண்டிப்பாக ரயில்களை சொல்லலை. அவர் குறிப்பிட்டது மனிதனுடைய வாழ்க்கை தான் அப்படிங்கிறது ரொம்ப அப்பட்டமாக தெரிய வருது இல்லையா? ரயில் புன்னகை அப்படின்ற ஒரு அருமையான சுஜாதாவுடைய கதை தான் இப்போ நீங்கள் கேட்டீங்க.

0: நீர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது ஆர் ஜே ராஜன் கதை நேரம். இதோடு நானும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. பயங்கர ஹெவியாக இருந்தது இந்த கதையை படித்த உடனே. ஆனால் நம்மளும் அப்படி தானே இருக்கோம், எவ்வளோ விஷயங்கள் நம்மளை சுற்றி நடக்குது, அதெல்லாத்தையும் கடந்து நம்ம பாட்டு போயிட்டே இருக்கோம். பெருசாக எதை பார்த்தும் கவலையோ வருத்தமோ படுறதில்லை. அதுவும் கோவிட்டுக்கு அப்புறம் வந்து ஒருத்தர் இறந்துட்டார் அப்படின்னா அது வெறும் நியூஸாக மட்டும்தான் இருக்குது, அதை தாண்டி வந்து ஃபீல் பண்ணுறது கூட நேரம் இல்லாமல் போயிடுது. இறப்போ பிறப்போ இல்லை ஏதோ ஒரு நல்ல காரியமோ நம்மளை திடீர்னு கூப்பிடுவாங்க. ஆனால் அடடா ஆஃபீஸ் இருக்கே, நம்ம எப்படி அவருடைய இரங்கலுக்கு போகிறது, சரி நம்ம ஒரு மெசேஜ் அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி வெறும் வாட்ஸ்அப் மெசேஜில் ஆர்ஐபின்னு போட்டு ஒரு கண்டோலன்ஸ் அனுப்பிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறோம். ஒரு மனித உயிருடைய மதிப்பு அவ்வளோதான் இல்லையா, எவ்வளோ காசு வச்சுருக்கீங்களோ அவ்வளோதான் உங்களுக்கு மதிப்புன்ற மாதிரி ஒரு தருணம் வந்து ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்காக இருந்தது. இந்த மாதிரி பல தருணங்கள், இதை எப்போ வந்து நான் ரீவிசிட் பண்ணாலும் பல விஷயங்கள் இந்த கதைக்குள்ளே அடங்கியிருக்கிறத நான் பார்க்குறேன். ஸோ அதே மாதிரி நீங்களும் இந்த கதையில் நிறைய இடத்துக்கு போயிட்டு நிறைய விஷயங்களை நீங்கள் விஷுவலைஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு அருமையான தொகுப்போட மறுபடியும் திங்கக்கிழமை உங்கள் எல்லாருமே சந்திக்க வரேன். உங்களிடமிருந்து விடை பெறுவது ஆர்ஜே ராஜ். ஓ, ஒரு லாஸ்ட் 2 மினிட்ஸ் ஒரே ஒரு நேரம் இணைச்சிட்டு பேசிட்டு நானும் கிளம்புறேன். ஹலோ, வணக்கம். நான் ரசிகன், சொல்லுங்க.
1: சுவாமிநாதன்
0: மேல எந்த தப்புமே சொல்ல மாட்டேன்.
1: ஆமா, நிச்சயமா. மற்ற இந்த நாளையில நாங்கள் எல்லாத்துக்குமே அப்படி ஹெல்ப் பண்ண போவாதீங்கன்னு சொல்ற அளவுக்கு இந்த நாளையில இருக்கு நிலைமை. அப்படி எல்லாம் மாறிட்டது. சோ அருமையான கதை, நன்றி. முன்னிச்சாந்துக்கு நன்றி.
0: ரொம்ப ரொம்ப நன்றி ரசிகன், நன்றி. நிறைய நேர்கள் கேட்டிருப்பீங்க பர்சனலாக உங்களுடைய ஃபீட்பேக்ஸை நீங்கள் அனுப்பணும் அப்படின்னா எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். நான் என்னுடைய நம்பரை சொல்லிடுறேன், 6478681084 6478681084 இதுதான் என்னுடைய நம்பர். நீங்கள் பர்சனலாக உங்களுடைய ரிவ்யூஸை வந்து எனக்கு மெசேஜாக அனுப்பணும்னா தாராளமாக அனுப்புங்க. இது என்னுடைய பர்சனல் ஃபோன் நம்பர், நீங்கள் எப்போ வேணால் இதுக்கு மெசேஜ் அனுப்பலாம். இந்த கதை பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நேர்கள் கேட்ட பாடலில் வத்திக்குச்சி பாடல் இன்னும் ஒழிக்கலை, அந்த பாட்டு வந்து லைன் அப் பண்ணி வச்சுருக்கு. இதே மாதிரி இன்னொரு தருணத்தில் உங்கள் எல்லாருமே சந்திப்போம். வீக்கெண்ட் எப்பயுமே ஜாலியாக முடியணும்னு தான் நினப்பேன். இந்த கதை வந்து அஃப்கோர்ஸ் இதையும் கடந்து போகும் அப்படிங்கிறதான வாழ்க்கை. ஸோ நீங்கள் எப்பயுமே மனிதத்தன்மையோடு இருங்க, சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் சந்தோஷம் வச்சுருங்க, ஜாலியாக நிகழ்ச்சியை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு தருணத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். திஸ் இஸ் ஆர் ஜே ராஜ்.
2: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா, சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
3: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
2: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
3: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383,
2: சுகந்தன், 416-540-6269.
3: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் Indoor space.
4: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் சங்கர் கிருஷ்ணன் மற்றும் அஸ்வினா ஆரூரன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
5: அப்படின்ற கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
6: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
5: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
6: 416-489-2000 GTA கிரெடிட்.
7: கனடாவின் முதல் HD. இது தமிழ் HD.
8: கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினை பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பீச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
9: கெலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்டன் எல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம் 416-903-9999 4169 03-9999.

0: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலையண்டு ஒரே பிஸி போல.
1: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
2: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
3: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
4: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
5: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
6: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம்,
7: 8182104 6 2 4 6 2. குரல் கேட்போம்.
8: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை எனைத்தானும்

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த் ராஜா. கால் 6478494444 6478494444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
2: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
1: 9054176069.
2: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 9054176069.
3: ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிளிப் குக், டிஷ் வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார் 6479247638
4: அல்லது கால் தர்ஷன் 4168970919.
3: ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 6479247638
4: 4168970919.
5: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும்
6: Music Connects.
5: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் சங்கர் கிருஷ்ணன் மற்றும் அஸ்வினா ஆரூரன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
7: அப்படின்ற

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
1: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
2: 416-700-2222 J.CA. வணக்கம், நான் அசசல் புஷ்பா ஹைகிரன். எங்களது 4 வெற்றிகரமாக முடிவடைந்து 5வது ஆண்டினை ஆரம்பிக்கின்றோம்.
0: ஐஷா சில்க் தரும் மெகா சேல் July 31 முதல் August 3 வரை அனைத்து 30% முதல் 50% தள்ளுபடியில்
2: விசேடமாக உங்களுக்கு சாரி, சல்வார், பிரைடல் லாங்கா, டிசைனர் லாங்கா, மென்ஸ் சர்வானி, மென்ஸ் குர்தா, ஜுவல் எல்லாமே 50% ஆஃபுக்கு நீங்க இந்த 4 திட்டங்கள் மட்டும் பெற்றுக்கொள்ளக் இருக்கும்.
0: 10 சேலில் கூடுதலான பொருட்கள் $10 இருந்து சாரி ஸ்ரீசாரம் $10, சல்வார் $30, இன்னும் ஏராளம். 2140 மோனி சைட் அண்ட் 416-298-6116 ஐஷா சில்க்.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை எனைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை. எனைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை. எவ்வளவு சிறிதாயினும் எப்பொழுது ஆனாலும் சரி, எவருக்கு என்றாலும் மனதால் கூட தீமை செய்யாதிருப்பதே சிறப்பு.

0: பிரதீஸ் செல்வம், ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜ், ரீஃபைனான்ஸ், ஃபர்ஸ்ட் ஹோம் பயர்ஸ், டெட் கன்சலிடேஷன், அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்களா? உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதீஸ் செல்வம்,
1: பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா, ஸ்காப்ரோ, டவுன் டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
2: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
3: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
4: நோ நோ நோ.
5: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.

0: கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம். இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000 ஸ்கார்ப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000 மை மெக்கானிக் auto.ca. புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரீபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிட்டாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட், சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை எனைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை. எனைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை. எவ்வளவு சிறிதாயினும் எப்பொழுது ஆனாலும் சரி, எவருக்கு என்றாலும் மனதால் கூட தீமை செய்யாதிருப்பதே சிறப்பு.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration.

0: HST rebate, food handler certificate, smart serve, PTC licenses, city and alcohol approvals, Ivatodu citizenship, PR work permit udan, Sri Lankan dual citizenship, CPA matum anubhavam vaindavargalin survey, kmbusiness.ca 647-522-1775, 647-522-1775.
1: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலிட ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
2: ஆலோசனைகளும்
1: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661 416-475-4661
3: காசு வேணுமென்று ஃப்ரெண்ட்ட கேட்டேன், இல்லை என்று சொல்லிட்டேன். தெரிஞ்ச ஆண்டி என்று அவர்கிட்ட கேட்டா அவவும் இல்லை என்றுட்டா. கடைசியா காசு கண்டு போட்டு அம்மா தானே கை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்னேன்.
1: அம்மா நகை அடகு மாடம், நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
4: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
1: கெனடியன் எக்லிங்டன் சங்கரன் கோக்கு அருகில் அம்மா நகை அடகு மாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861. அம்மா நகையடகு மாடம். மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவிஐயில் மலரும் மொட்டுக்கள்.
5: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
6: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
5: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
6: 416-489-2000 416-489-2000 GTA credit.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
1: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
2: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
3: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
2: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
3: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன் 416-400-8383
2: சுகந்தன் 416-540-6269
3: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை. இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462
4: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர். AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049
5: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவெல்லடா.
6: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
7: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை எனைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை. எனைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை. எவ்வளவு சிறிதாயினும் எப்பொழுது ஆனாலும் சரி, எவருக்கு என்றாலும் மனதால் கூட தீமை செய்யாதிருப்பதே சிறப்பு.

0: சிவாஜி இப்படுங்கண்ணா, ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். ஹலோ,
1: நான் மலர் பேசுறேன்.
0: ஆ சொல்லுங்க.
1: இல்ல, மேரேஜ பத்தி பேசுனீங்கல்ல.
0: ஆமா,
1: ஜூலைக்கு அப்புறம் பண்ணிக்கலாமா?

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: What's happening? So sad.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
4: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் auto.ca. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
5: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
4: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது
5: ஏசியா கோல்ட் இங்க்.
4: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
5: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
4: இட்டோபிகோ,
5: 416-746-2742.
6: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் சங்கர் கிருஷ்ணன் மற்றும் அஸ்வினா
7: ஆரூரன்.
6: CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
8: அப்படின்ற

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட் ஆண்டுதோறும் 250,000 மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100 மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 416-240-0078 info@canadiantamilcongress.ca. தமிழராய் பெருமை கொள்வோம். புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358 647-887-9358. கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்ப்டன் எல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம் 416-903-9999 403-9999. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடன் அண்ட் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடன் அண்ட் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ் 416-990-2462 416-990-2462.
1: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதுல்ல கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்ற ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300.
0: ஈரடியால் உலகிழந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை எனைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை. எனைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை. எவ்வளவு சிறிதாயினும் எப்பொழுது ஆனாலும் சரி, எவருக்கு என்றாலும் மனதால் கூட தீமை செய்யாதிருப்பதே சிறப்பு.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இது உங்கள் அபிமான வானொலி CMR தமிழ் HD 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு. கலையக நேரம் 5 மணி.
0: மனத்தியால செய்திகள்
2: CMR தமிழ் HD அவலி நியூஸ்.
1: வணக்கம். CMR தமிழ் HD செய்திகள். வாசிப்பவர் கமல் பாரதி. 2019 ஆண்டு நடந்த ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக போதிய புலனாய்வு தகவல்கள் கிடைத்த போதிலும் அதை தடுக்க தவறிய கூட்டத்திற்காக முன்னாள் காவல்துறை மா அதிபர் பூஜித ஜெயசுந்தராவுக்கு நீதிமன்றம் மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்திருக்கிறது. இது பற்றிய மேலதிக செய்திகளோடு எமது செய்தியாளர் தயாபரன்.
3: ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலை தடுக்க தவறியதன் மூலம் குற்றவியல் பொறுப்பை தட்டி கடித்த குற்றச்சாட்டின் பேரில் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமசரி பெர்னாண்டோவுக்கும் மற்றும் முன்னாள் காவல்துறை மா அதிபர் பூஜித ஜெயசுந்தராவுக்கும் கொழும்பு நிரந்தர 3 நீதியர்கள் கொண்ட உயர்நீதிமன்றம் மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்திருக்கிறது. போதுமான புலனாய்வு தகவல்கள் முன்கூட்டியே கிடைத்திருந்த போதிலும் 2019 ஆண்டு ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலை தடுக்க தவறியதாக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கிலேயே மூவரடங்கிய விசேட உயர்நீதிமன்றம் இன்று மரண தண்டனை தீர்ப்பளித்திருக்கிறது. முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமசரன் பெர்னாண்டோ மற்றும் முன்னாள் காவல்துறை மா அதிபர் பூஜித ஜெயசுந்தர் ஆகியோருக்கு எதிராக சட்ட அதிபர் தாக்கல் செய்திருந்த குற்றப்பத்திரிகை தொடர்பான தீர்ப்பை இன்று அறிவிக்கும் போதே மரண தண்டனை உத்தரவு வழங்கப்பட்டிருக்கிறது. தாக்குதல்களை தடுக்க தவறியதாகவும் முன்கூட்டியே கிடைத்த உளவுத்துறை தகவலை பொருட்படுத்தாமல் கடமையை மீறியதாகவும் குற்றம் சாட்டி முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமசரன் பெர்னாண்டோ மற்றும் முன்னாள் காவல்துறை மா அதிபர் பூஜித ஜெயசுந்தர் ஆகியோருக்கு எதிராக 855 குற்றச்சாட்டுகளை கொண்ட குற்றப்பத்திரிகையை சட்ட அதிபர் கொழும்பு உயர்நீதிமன்றம் தாக்கல் செய்திருந்தார். அதன்படி இன்றைய தினம் வழக்கு விசாரணையின் போது புலனாய்வு தகவல்கள் முன்கூட்டியே கிடைத்திருந்த போதிலும் ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தடுக்க தவறியதாக தெரிவித்து மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. சட்ட அதிபர் தரப்பினால் ஹேமசரன் பெர்னாண்டோக்கு எதிராக முன்வைக்கப்பட்டிருந்த 855 குற்றச்சாட்டுகளில் 854 குற்றச்சாட்டுகள் அவர் குற்றவாளி என தீர்மானிக்கப்பட்டது. தீர்ப்பை அறிவித்த நீதியரசர்கள் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் இடம்பெறுவதற்கு முந்தைய தினம் மாலை அரச புலனாய்வு சேவையின் அப்போதைய பணிப்பாளர் நிலந்த ஜெயவர்த்தன மறுநாள் இடம்பெறவிருந்த தாக்குதல் தொடர்பான தகவல்களை ஹேமசரன் பெர்னாண்டோவுக்கு அறிவித்ததாக தெரிவித்திருந்தார். அந்த தகவலை பெற்றிருந்த போதிலும் தாக்குதலை தடுப்பதற்கு எந்தவொரு பயனுள்ள நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது.
1: படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்கள் மற்றும் ஊடக நிறுவனங்கள் ஊடகவியலாளர்கள் மீதான வன்முறை தாக்குதல் சம்பவம் தொடர்பில் நீதியான விசாரணை மேற்கொள்ளுமாறு வலியுறுத்தி யாழ்ப்பாணத்தில் போராட்டம் ஒன்று நடத்தப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை ஊடகவியலாளர்கள் போராட்டம் நடத்தப்பட்டது. யாழ்ப்பாணத்துக்கு 2 நாள் விஜயம் மேற்கொண்டிருக்கின்ற வெகுஜன ஊடக பிரதி அமைச்சர் கலாநிதி கௌசல்யா ஆரியரத்ன பல்வேறு நிகழ்வுகளில் பங்கேற்கவிருக்கின்றார். முன்னதாக யாழ் மாவட்ட செயலகத்தில் ஊடகவியலாளர்களுக்கான கருத்தரங்கில் கலந்து கொள்ளவிருந்த நிலையிலேயே இந்த போராட்டம் நடைபெற்றிருக்கிறது. இந்த நிலையில் நீதியான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என கோரி ஊடக பிரதி அமைச்சரின் நிகழ்வினை யாழ் ஊடக அமையத்தைச் சேர்ந்த ஊடகவியலாளர்கள் புறக்கணித்தனர். தமிழகத்தில் வெற்றிக்கழக ஆட்சி அமைந்ததிலிருந்தே மின்சாரத்தில் தடங்கள் என திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் MK ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருக்கின்ற அவர், தமிழக வெற்றிக்கழக ஆட்சி அமைந்ததிலிருந்தே மின்சாரத்தில் தடங்கள் ஏற்படுகிறது. முதலில் மின்வெட்டு பிரச்சினை, இப்போது மின்கட்டணத்தில் பிரச்சினை. 3.7 லட்சம் குடும்பங்கள் கூடுதல் மின்கட்டணம் தொடர்பாக புகார் அளித்திருப்பதை அரசே வேறு வழியின்றி ஒப்புக்கொள்ளும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. சமூக ஊடகங்களில் பொதுமக்களின் குமுறலை பார்க்கும்போது மொத்தம் பாதிப்படைந்தவர்கள் எண்ணிக்கை இன்னும் பல மடங்கு இருக்கக்கூடும் என்பது உறுதியாகிறது. இந்த குளறுபடிகள் ஆய்வு செய்யப்பட்டு தீர்வு காணப்படும் வரை மின் கட்டணம் செலுத்துவதற்கான கால அவகாசம் நீடிக்கப்பட வேண்டும். இனிவரும் காலங்களில் மின்சார பயன்பாட்டை கணக்கெடுக்கும் முறை சரியான முறையில் மேற்கொள்ளப்படுவதை அரசு உறுதி செய்திட வேண்டும் என அவர் குறிப்பிட்டிருக்கிறார். பொருளாதாரத்தை வளர்ப்பதற்கும் பன்முகப்படுத்துவதற்கும் கனடிய அரசு மேற்கொண்டு வருகின்ற இலக்குகளை அடைய மெட்ரோ வான்குவரில் உள்ள ஒரு முக்கிய துறைமுக வசதியை விரிவுபடுத்தும் திட்டத்திற்கு மாக்கானி ஆதரவு தெரிவித்திருக்கிறார். பிரிட்டிஷ் கொலம்பியாவின் டெல்டாவில் உள்ள குளோபல் கண்டெய்னர் டெர்மினல்ஸ் நிறுவனத்தின் டெல்டா போர்ட் வசதியை பார்வையிட்ட போது வான்குவர் துறைமுகத்தின் ராபர்ட்ஸ் பேங்க் டெர்மினல் 2 விரிவாக திட்டத்திற்கான தனது ஆதரவை பிரதமர் வெளிப்படுத்தினார். அமெரிக்காவை சார்ந்திருக்கும் ஏற்றுமதி முறையை மாற்றி ஆசிய நாடுகளுக்கான வர்த்தகத்தை அதிகரித்து நாடு அதிக சுதந்திரமான பொருளாதார நிலையை அடைய வேண்டுமானால் துறைமுகத்தின் கொள்ளளவு மற்றும் அதனுடன் தொடர்புடைய உள்கட்டமைப்புகளை கனடா விரிவுபடுத்த வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். இதேவேளை இந்த திட்டத்தை விரிவுபடுத்துவது குறித்து பரிசீலிக்க கனடாவின் முக்கிய திட்டங்களுக்கான அலுவலகத்திற்கு அரசு பரிந்துரைத்துள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் ஸ்டீவன் மெக்கினன் இந்த மாதம் அறிவித்தார். இந்த விரிவாக்கம் ஆண்டுதோறும் 100 பில்லியன் டாலர் மதிப்பிலான புதிய வர்த்தக வாய்ப்புகளை உருவாக்கும் என்று மெக்கினன் மேலும் குறிப்பிட்டிருக்கிறார். ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் உள்ள நாப்லஸ் ஆளுநரக பகுதியில் இஸ்ரேலிய படைகள் நடத்திய சோதனைகளின் போது 7 பலஸ்தீனியர்கள் கைது செய்யப்பட்டதாக வாஃபா செய்தி முகமை தெரிவித்திருக்கிறது. நாப்லஸ் நகரம் மற்றும் டல் சலேம் ஆகிய நகரங்களில் உள்ள பல்வேறு பகுதிகளில் நடத்தப்பட்ட சோதனைகளின் போது இந்த கைது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாக குறித்த செய்தி முகமை குறிப்பிட்டிருக்கிறது. கைது செய்யப்பட்டவர்களில் குறைந்தது 3 டல் நகரத்தைச் சேர்ந்தவர்கள் என்று வாஃபா மேலும் தெரிவித்திருக்கிறது. கடந்த வெள்ளிக்கிழமை அங்கு 2 இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டதைத் தொடர்ந்து இஸ்ரேலிய குடியேறிகள் அங்கு பழிவாங்கும் தாக்குதல்களை நடத்தி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது.
0: மனத்தியாளச் செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

மீண்டும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். இது சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு. இப்பொழுது முதல் கலையகத்தில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க உங்கள் தோழமையிலும் கமல் பாரதி. இன்று ஜூலை மாதம் 31 தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைய நாளில் திருமண நாள், பிறந்த நாள் போன்ற இனிய நாட்களை நினைவு கூர்ந்து கொண்டாடி கொண்டிருக்கின்ற அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எமது அனைவரின் சார்பிலும் இனிய வாழ்த்துக்கள். இரவு 8:30 வரையும் உங்கள் தெருவில் உங்கள் விருப்ப பாடல்களோடு இணைந்து கொள்ளலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-644-6222, 416-644-6222. அல்லது முகநூல் வாயிலாக பாடல்களை விரும்பி கேட்க விரும்புகிற நேர்கள் உங்களுடைய பாடல் விருப்பங்களை சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் ஃபேஸ்புக் தளத்துக்கு சென்று இன்பாக்ஸிலே பதிவிடுங்கள். உங்களுடைய பாடல் விருப்பங்கள் வானலை வரும். டொரண்டோவின் தற்போது வெப்பநிலை பார்த்துவிடலாம். 30°C இருக்கிறது. சூரியஒளி நிரம்பிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. காற்று தென்கிழக்காக மணித்தியாலத்திற்கு 17 km வகுதியில் வீசிக்கொண்டிருக்கிறது. காற்றுடன் கூடிய வெப்பத்தின் உணர்நிலை 32°C. பார்வை தூரம் 24 km. இன்றைய பின்றவில் அதி குறைந்த வெப்பநிலையாக 20°C பதிவாகும். இன்றைய பின்றவில் வானம் தெளிவாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. டொரண்டோ பெரும்பாகத்தில் எரிபொருள் விலைகளிலே மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு மாற்றம் இருக்கிறது. இன்று நள்ளிரவின் பின்னர் 5% குறைவடைகிறது. ஆமாம், இன்று நள்ளிரவின் பின்னர் 5% குறைவடைந்து நிர்ணயிக்கப்பட்ட விற்பனை விலையாக 174.9% காணப்படும். கலக நேரம் 5:08. நிகழ்ச்சியில் நீங்கள் மனித உங்கள் தெருவில் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். அழைக்கக்கூடிய தொலைபேசி இலக்கம் 416-644-6222 அல்லது முகநூல் வாயிலாக பாடல்களை விரும்பி கேட்க விரும்புகிற நேர்கள் உங்களுடைய பாடல் விருப்பங்களை சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் ஃபேஸ்புக் தளத்துக்கு சென்று இன்பாக்ஸிலே பதிவிடுங்கள். உங்களுடைய பாடல் விருப்பங்கள் வானலை வரும். இன்றைய நிகழ்ச்சியை ஆரம்பிக்க ஒழிக்கும் இந்த புத்தம் புதிய திரைப்பட பாடல் ஓம் திரைப்படத்திலிருந்து ஒழிக்கிறது. ஓம் திரைப்படத்தின் முதலாவது பாகம் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். Chapter 1 என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதிலிருந்து ஒழிக்கிறது பாடல். பாடலை சாய் அபேங்கரோடு இணைந்து பிரான்சிஸ் பாடியிருக்கின்றார். பாடல் காணிசை சாய் அபேங்கர், பாடல் வரிகள் ரோகேஷ்.

0: ஒழித்த அந்த புத்தம் புதிய பாடல் ஓம் திரைப்படத்திலிருந்து ஒழித்தது. பாடலுக்கான இசை சாய் அபேங்கர். பாடலை சாய் அபேங்கரோடு இணைந்து பாடியிருந்தார் பிரான்சிஸ். பாடல் வரிகள் ரோகேஷ். நிகழ்ச்சியில் நீங்கள் அமைந்து கொள்ளலாம். 416-644-6222 416-644-6222 நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற முதலாவது நேரே சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: என்ன பாடல் தெரிவோடு வந்திருக்கிறீர்கள்?
1: நேற்று நாளை படத்திலிருந்து பாலசுப்ரமணியம் பாடினார். பாடும் போது நான் தென்றல் காட்டு.
0: சரி, இதோ ஒழிக்கிறது தென்றல் காட்டு. மீண்டும் சந்திக்கலாம்.

0: அத்திம்பே, சமையல் கட்டில இருந்து ஒரே பாட்டும் பஜனையுமா இருக்கு, என்ன நடக்கிறது?
1: நோக்கு எப்பயுமே கிண்டல் தாண்டியமா. சிஎம்ஆர் தமிழச்சி கேட்டியோன்னோ நம்ம காலத்து பாட்டெல்லாம் போட்டு இருக்காண்டி.
2: ஓ, நீங்க வைர மாளிகையை சொல்றீங்களா?
1: அதத்தான் சொல்றேன். கலைக நேரம் 5:17 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ்ச்சி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியில் நீங்கள் முடிந்து உங்கள் தெருவில் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். 416-644-6222 நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேர் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள்.
3: நல்லா இருக்கிறோம், நீங்க அப்படி?
1: நலமாக இருக்கிறோம், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
3: நலமா உற்சாகமா இருக்கிறேன்.
1: சரி, என்ன பாடல் தெரிவோடு வந்திருக்கிறீர்கள்?
3: எனக்கு அந்த பவளமல்லி பாட்டு கேட்போம்.
1: சரி, முதலில் நீங்கள் என்ன பாடல் திரைப்படம் கேட்டீர்கள்? சரி, அந்த பாடல் கிடைக்கிறதா என்று பார்ப்போம். சரி, இப்பொழுது ஒழிக்கிறது உங்கள் தெருவில் பாடல், பவளமல்லி பாடல் கேட்டு மகிழுங்கள்.
3: ஆமாம், நன்றி, நன்றி, வணக்கம், வணக்கம்.

0: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
1: நான்காவது ஆண்டு நிறைவையொட்டி ஆயிஷா சில்க் தரும் மெகா சேல். பெருந்தொகை புதிய வரவுகள் அனைத்து 30% முதல் 50% தள்ளுபடியில் July 31 முதல் August 3 வரை. சாரீஸ், சல்வார், பிரைடல் லெஹெங்காஸ், மென்ஸ் வேர் அண்ட் ஜுவல்லரி 50% கழிவில் இந்த 4 நாட்கள் மட்டுமே. பியோ காஞ்சிபுரம் $150, ஃபேன்சி சாரீஸ் $50, 10 சேலில் கூடுதலான பொருட்கள் $10 இருந்து. சாரீஸ் 3 சரம் $10, 2 T-shirts $15, பிரீத்தி ஏகோ பிளஸ் $150. 21-40 மோர்னிங் சைட் and Finch 416-298-6116. ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிரிப் குக், டிஷ்வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார் 647-924-7638 அல்லது கால் தர்ஷன் 416-897-0919. ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை 647-924-7638 416-897-0919.
2: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி
1: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்
2: 905-417-6069.
1: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ் 401 அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ் எட்டோபிகோவில். ஆன் சைட் கிரிமேஷன், அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753 லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com

0: காலை நேரம் 5:26 நேர்களை கேட்டுக்கொண்டு சிஎம்ஆர் தமிழ் டி 24 தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம். எப்படி இருக்கிறீர்கள் நிஷா?
1: நல்லா
0: இருக்கிறோம், நன்றி. நிஷா, என்ன பாடல் திருவிழா வந்திருக்கிறீர்கள்?
1: எனக்கு பட பெயர் சரியா தெரியல, பாடல் வண்ணக்கிளி வாசக்கிளி பாடுது பாட்டு அந்த பாட்டு.
0: சரி, உங்கள் திருவில் ஒழிக்கிறது பாடல் கேட்டு மகளுங்கள், மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். ஒழிக்கும் பாடலோட எஸ்பி பாலசுப்ரமணியம், சுவர்ணலதா.

0: ஸ்பீக்கரில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD கலை நேரம் 5:31 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் HD 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியிலே நீங்கள் முடிந்து உங்கள் தெரிவில் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். 416-644-6222 அல்லது முகநூல் வாயிலாக பாடல்களை விரும்பி கேட்க விரும்புகிற நேர்கள் உங்களுடைய பாடல் விருப்பங்களை CMR தமிழ்ச்சியின் ஃபேஸ்புக் தளத்துக்கு சென்று இன்பாக்ஸிலே பதிவிடுங்கள். உங்களுடைய பாடல் விருப்பங்கள் வாண்டே வரும். நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்றார் தனியார். வணக்கம்.
1: என்ன
0: பாடல் திருப்பாடு வந்திருக்கிறீர்கள் என்று?
1: விடிவள்ளி படத்தில் இருந்து பண்ணோடு பிறந்தது அந்த படக்கப்போ
0: உங்கள் திரையில் ஒழிக்கிறது. அருமையான பாடல், மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். ஒழிக்கும் பாடலோடு PB ஸ்ரீனிவாஸ், ஜிக்கி.

0: நத்தின் பேர் சமையல் கட்டில இருந்து ஒரே பாட்டும் பஜனையுமா இருக்கு. என்ன நடக்கிறது?
1: நோக்கு எப்பயுமே கிண்டல் தாண்டியமா. சிஎம்ஆர் தமிழச்சி கேட்டியோன்னோ நம்ம காலத்து பாட்டெல்லாம் போட்டு இருக்காண்டி.
0: ஓ, நீங்க வைர மாளிகையை சொல்றீங்களா?
1: அதத்தான் சொல்றேன்.
2: கலை நேரம் 5:36 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழச்சியின் 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு. 8:30 வரையும் உங்கள் தெரிவில் உங்கள் விருப்ப பாடல்களோடு இணைந்து கொள்ளலாம். அலைக்குடைய தொலைபேசி இலக்கம் 416-644-6222 அல்லது முகநூல் வாயிலாக பாடல்களை விரும்பி கேட்க விரும்புகின்ற நேர்கள் உங்களுடைய பாடல் விருப்பங்களை சிஎம்ஆர் தமிழச்சியின் ஃபேஸ்புக் தளத்துக்கு சென்று இன்பாக்ஸிலே பதிவிடுங்கள். உங்களுடைய பாடல் விருப்பங்கள் வானிலை வரும் நிகழ்ச்சியிலே அடுத்து இணைந்து கொள்கின்ற நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
3: மாலை வணக்கம். கமல் பாரதி, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நலமாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
3: நாங்களும் நலமாக இருக்கிறோம். எனக்கு வந்து ருஷி மூலம் படத்துலேருந்து நேரம் இது நேரம் இது அந்த பாட்டு.
2: இதோ உங்கள் தெரிவில் பாடல் ஒழிக்கிறது. கேட்டு மகளுங்கள், மீண்டும் சந்திக்கலாம்.
3: நன்றி.
2: வணக்கம். ஒழிக்கும் பாடலோடு TM சவுந்தரராஜன், பி சுசீலா.

0: காலை நேரம் 5:42 நேர்களை கேட்டுக்கொண்டு சிஎம்ஆர் தமிழ் செய்தி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு. நிகழ்ச்சியில் நீங்கள் முடிந்து உங்கள் தெருவில் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். அழைக்க முடிய தொலைபேசி இலக்கம் 416-644-6222 அல்லது முகநூல் வாயிலாக பாடல்களை விரும்பி கேட்க விரும்புகின்ற நேர்கள் உங்களுடைய பாடல் விருப்பங்களை சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் ஃபேஸ்புக் தளத்துக்கு சென்று அங்கே இன்பாக்ஸிலே உங்களுடைய பாடல் விருப்பங்களை பதிவிடுங்கள். உங்களுடைய பாடல் விருப்பங்கள் வானிலை வரும். நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம். நலமாக இருக்கிறோம். நன்றி குயின்சன். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நலமா வாழ்த்தி ஆளும்.
0: என்ன பாடல் திருவாள் வந்திருக்கிறீர்கள் குயின்சன்?
1: அல்லு அர்ஜுனா படத்தில் சொல்லாயோ சொல்லை குழி.
0: இன்னும் சொல்லவில்லை.
1: சொல்லி விட்டாச்சு. கேப்ப வந்திருப்போம்.
0: சொன்னாலும் திருப்பி திருப்பி கேட்க விடும் இல்லையா? அது ஒரு அதில் ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. சரி, இதோ உங்கள் திருவி ஒழிக்கிறது பாடல் கேட்டு மகிழுங்கள் குயின்சன். மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி.
0: நன்றி வணக்கம். ஒழிக்கின்ற பாடலோடு SP பாலசுப்ரமணியம் சுவர்ணலதா.

0: கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில் பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா. தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca. வல்வெட்டித்துறை நலன்புரி சங்கம் நடத்தும் டொரண்டோ 26 ஒன்று கூடல் அனைத்து வல்வெட்டித்துறை மக்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள். குறித்துக் கொள்ளுங்கள், டொரண்டோ ப்ளூஸின் 40th ஆண்டு தியாக தீபங்கள் ஆகஸ்ட் 29 சனிக்கிழமை, தவறாமல் கலந்து கொள்ளுங்கள். 416-272-8543. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm ரவி நடராஜா. Working for you. விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you.
0: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டவுன் ஹவுசஸ் $650,000 இருந்து, டிட்டாச் ஹோம் $799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் $983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி. 416-888-8044 உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்தராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
2: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். ஆகஸ்ட் மாதம் 4th தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் சங்கர் கிருஷ்ணன் மற்றும் அஸ்வினா ஆரூரன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
4: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை எனைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை. எனைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை. எவ்வளவு சிறிதாயினும் எப்பொழுது ஆனாலும் சரி, எவருக்கு என்றாலும் மனதால் கூட தீமை செய்யாதிருப்பதே சிறப்பு.

0: ஒளியினு சம்மா சிஎம்ஆர் தமிழ் எஸ்டி
1: கலைஞர் நேரம் 5:55 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஸ்டி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு. ஒலிக்கும் நம்மவர் பாடல் சங்கவி இசை தொகுப்பிலிருந்து ஒலிக்கிறது. பாடலுக்கான இசை கிரிதரன் குணரத்னம், பாடலை ஆனந்த பிரசாத் மற்றும் அருட்செல்வி அமிர்தானந்தர் ஆகியோர் பாடியிருக்கிறார்கள்.

0: உலகெங்கும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: கலைஞர் நேரம் 6 மணி. நேர்கள் கேட்டுக்கொடுப்பது CMR தமிழ் HD-யின் 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு.
0: மனத்தியால செய்திகள்
2: CMR தமிழ் HD Hourly News.
1: வணக்கம். CMR தமிழ் HD செய்திகள். வாசிப்பவர் கமல் பாரதி. ஆண்ட்ரோகுமார் திசாநாயக்காவின் அரசு ஆட்சிக்கு வந்து 2 வருடங்கள் கடந்த நிலையில் ஊடகவியலாளர்களின் படுகொலை, ஊடகங்களின் மீதான தாக்குதல்களுக்கு சுயாதீன விசாரணை மற்றும் நீதி கோரி யாழ் ஊடக அமைப்பினரால் மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக இன்று போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இது தொடர்பான மேலதிக செய்திகளோடு எமது யாழ் செய்தியாளர் தயாபரன்.
3: ஊடக படுகொலைகளுக்கு நீதி கோரி யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்துக்கு முன்பதாக ஊடகவியலாளர்கள் போராட்டம் ஒன்று முன்னெடுத்திருக்கின்றனர். இதனிடையே போராட்டத்தை கண்டுகொள்ளாமல் ரகசியமான முறையில் பின்கதவு ஊடாக பிரதி அமைச்சர் மாவட்ட செயலகத்துக்கு வருகை தந்து திரும்பியதாக ஊடகவியல் தரப்பில் குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது. ஊடக பிரதி அமைச்சர் கௌசல்யா ஆரியரத்தினன் பங்கேற்புடன் அரசாங்க தகவல் திணைக்களத்தின் ஏற்பாட்டில் யாழ் மாவட்ட செயலகத்தில் ஊடக செயலமர்களுக்கான ஏற்பாடுகள் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அரசு பொறுப்பேற்று 2 ஆண்டுகள் கடந்திருக்கிற நிலையில் ஊடகவியலாளர் படுகொலைகள் மற்றும் ஊடக நிறுவனங்கள் மீதான தாக்குதலுக்கு சுயாதீன விசாரணை மற்றும் நீதி கோரி யாழ் ஊடக அமையத்தின் ஏற்பாட்டில் போராட்டம் என்று அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்கள் மற்றும் ஊடக நிறுவனங்கள் மீதான தாக்குதல் சம்பவங்களுக்கு நீதியான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என வலியுறுத்தியே யாழ்ப்பாணத்தில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. மாவட்ட செயலகத்தின் பிரதான உடையில் முன்பதாக ஊடகவியலாளர்கள் நீதி கோரி பல்வேறு கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். போராட்டத்தில் ஈடுபட்ட ஊடகவியலாளர்களை கண்டுகொள்ளாமல் ரகசியமான முறையில் பின்கதவு நுழைவாயில் ஊடாக மாவட்ட செயலகத்துக்கு நுழைந்த பிரதி அமைச்சர் சந்திப்பு ஒன்றில் பங்கெடுத்ததாக கூறப்படுகிறது. இதனிடையே இன்று மாலை ஊடகவியலாளர்களை சந்தித்து தான் பேச இருப்பதாக தெரிவித்திருந்த போதிலும் பின்னராக பிரதி அமைச்சர் அந்த முயற்சிகளிலிருந்து கைவிட்டு விலகியதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன.
1: திருகோணமலை துறைமுகம் மற்றும் சீனக்குடா விமான நிலையத்தின் அபிவிருத்தி பணிகளை முன்னெடுக்கும் நோக்கில் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் ஆனர் குணதிலக்கா தலைமையிலான உயர்மட்ட குழு வியாழக்கிழமை திருகோணமலைக்கு களவிஜயம் மேற்கொண்டிருக்கிறது. சுற்றுலாத்துறையை மேம்படுத்தும் வகையில் சீனக்குடா விமான நிலையத்தை நவீனமயமாக்கவும் திருகோணமலை துறைமுகத்தின் செயல்திறனை மேலும் உயர்த்தவும் அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். விஜயத்தின் போது விமான நிலையத்தின் அவசர அபிவிருத்தி தேவைகள் தொடர்பில் அதிகாரிகளுடன் கலந்துரையாடப்பட்டதுடன் துறைமுகத்திற்கு சொந்தமான பழைய இறங்கு துறைமுகங்களின் தற்போதைய நிலையும் நேரில் ஆய்வு செய்யப்பட்டது. பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து விலகி அண்ணாமலையின் வீதி லீடர்ஸ் அமைப்பில் சேர்ந்தவர்கள் வகித்து வந்த பொறுப்புகளுக்கு புதிய நிர்வாகிகளை நியமிக்க தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் நயினார் நாங்கேந்திரன் உத்தரவிட்டிருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியின் மாநில மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் சென்னை தி நகரில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் நேற்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் புதிய நிர்வாகிகளை நியமிக்குமாறு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களுக்கு நயினார் நாகேந்திரன் உத்தரவிட்டிருக்கிறார். வர்த்தகத்தை பன்முகப்படுத்தும் திட்டத்தின் ஒரு பகுதியாக மத்திய அரசாங்கம் ஒரு புதிய உத்திசார் ஏற்றுமதி அலுவலகத்தை திறக்கின்றது. 2025 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் அறிவிக்கப்பட்ட இந்த அலுவலகம் கனடாவின் வெளிவகாரத்துறையின் கீழ் இயங்கும். மேலும் வர்த்தக தடைகளை நீக்குதல், சந்தை அணுகல் தடைகளை அகற்றுதல் மற்றும் உள்கட்டமைப்பு இடைவெளிகளை சரிசெய்தல் ஆகிய பணிகளை இது மேற்கொள்ளும் என அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது. வியாழக்கிழமை நடந்த செய்தியாளர் சந்திப்பில் பேசிய சர்வதேச வர்த்தக அமைச்சர் மணிந்தர் சித்து, உலகெங்கிலும் உள்ள மிகவும் சவாலான சந்தைகளில் கனடாவின் சிறந்த நிறுவனங்கள் மிகப்பெரிய ஒப்பந்தங்களை வெல்ல இந்த அலுவலகம் உதவும் என்று தெரிவித்திருக்கிறார். விண்வெளி பாதுகாப்பு, உட்கட்டமைப்பு மற்றும் எரிசக்தி உள்ளிட்ட துறைகளில் சர்வதேச வணிக வாய்ப்புகளை பெற இந்த அலுவலகம் கனடாவிற்கு உதவும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். அத்துடன் ஏற்றுமதி வாய்ப்புகளை கண்டறிதல், கனடிய நிறுவனங்களுக்கு ஆதரவளிக்க அரசாங்கத்தின் ஈடுபாட்டை ஒருங்கிணைத்தல் மற்றும் மூத்த அரசாங்க அதிகாரிகளின் பரிந்துரைகளுக்கு ஆதரவளித்தல் ஆகியவற்றை இந்த அலுவலகம் செய்யும் என்று கனடிய வெளிவிவகாரத்துறை தெரிவித்திருக்கிறது. பாகிஸ்தானின் பாலுசிஸ்தான் மாகாணத்தில் நிலக்கரி சுரங்கம் ஒன்றில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் குறைந்தது 34 பேர் உயிரிழந்துள்ளதாக அதிகாரிகள் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். காணாமல் போன சுரங்க தொழிலாளர்களை தேடும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் இதுவரை 34 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக பாலுசிஸ்தான் பேரிடர் மேலாண்மை ஆணையம் தெரிவித்திருக்கிறது. களத்தில் உள்ள குழுக்கள் வெளியிட்ட தகவலின்படி 34 உடல்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன. சிக்கியுள்ள மற்ற தொழிலாளர்களை கண்டறிந்து மீட்கும் கூட்டு மீட்பு பணி இன்றும் நடைபெற்று வருகிறது என்று அந்த அறிக்கை கூறியதாக AFP செய்தி நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. வெடிவிபத்து எவ்வாறு ஏற்பட்டது என்பது குறித்த விவரங்கள் அந்த அறிக்கையில் வெளியிடப்படவில்லை என்றாலும் மீத்தேன் வாயு காரணமாகவே இந்த வெடிப்பு நிகழ்ந்ததாகவும் அது சுரங்கம் முழுவதும் பரவியதாகவும் AFP செய்தி சேவை மேலும் செய்தி தெரிவித்திருக்கிறது.
0: மனத்தியாலச் செய்திகள் CMR தமிழ் HD 101.3.

நேர்கள் கேட்டுக்கொண்டு புது சிஏ மார்த்தம் 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு கலையக நேரம் 6:06. டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலையை பார்த்து விடலாம். டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை 30°C இருக்கிறது. சூரிய ஒளி நிரம்பிய நாளாக இருக்கிறது. காற்று தெற்கு தெற்கிழக்காக மணித்தியாலத்திற்கு 17 km வேகத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. வெப்பத்தின் உணர்நிலை 31°C இருக்கிறது. பார்வை தூரம் 24 km. இன்றைய பின்னரவில் அதி குறைந்த வெப்பநிலையாக 20°C காணப்படும். நாளை ஆகஸ்ட் மாதம் 1st திகதி சனிக்கிழமை பகல் பொழுதில் அதிகூடிய வெப்பநிலையாக 27°C காணப்படும். பகல் பொழுது சூரிய ஒளி நிரம்பியதாக காணப்படும். சில இடங்களிலே மலைத்தூரலுக்கான வாய்ப்பு 30% என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளைய பின்னரவிலும் மலைத்தூரல் தொடரும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளைய பின்னரவில் அதி குறைந்த வெப்பநிலையாக 19°C காணப்படும். ஆகஸ்ட் மாதம் 2nd திகதி ஞாயிற்றுக்கிழமை பகல் பொழுதில் அதிகூடிய வெப்பநிலையாக 25°C காணப்படும். பகல் பொழுதில் மழைப்பொழிவு காணப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் அன்றைய தினத்தில் அதி குறைந்த வெப்பநிலையாக 16°C காணப்படும். அன்றைய பின்னரவிலும் மழைப்பொழிவு தொடரும் என்று எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பெரும்பாகத்தில் எரிபொருளின் விலைகளில் சிறிய மாற்றம் இருக்கிறது. 5% குறைவடைகிறது. 5% குறைவடைந்து நள்ளிரவின் பின்னர் விற்பனை விலை 174.9% இருக்கப்போகிறது. நேர்கள் 8:30 உங்கள் தீர்வில் உங்கள் விருப்ப பாடல்களோடு இணைந்து கொள்ளலாம். அலைக்கொண்டி தொலைபேசி இலக்கம் 416-444-6222. அதேபோல் முகநூல் வாயிலாக பாடல்களை விரும்பி கேட்க விரும்புகிற நேர்கள் சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் ஃபேஸ்புக் தளத்துக்கு சென்று இன்பாக்ஸிலே பதிவிடுங்கள். உங்களுடைய பாடல் விருப்பங்கள் பாடலை வரும். அந்த வகையிலே மங்களம் மோகன் இணைந்திருக்கிறார் முகநூல் வாயிலாக. இனிய வணக்கம் கமல் பாரதி, நீங்கள் நலமா என்ற கேள்வியை வைத்திருக்கிறார். நான் நலமாக இருக்கிறேன். உங்களுடைய நலத்துக்கும் இறைவன் அருள் புரியட்டும். அவர் நெஞ்சில் ஆடும் பூ ஒன்று திரைப்படத்திலிருந்து ஜெயச்சந்திரன் எஸ் ஜானகி பாடிய வானம் எங்கே என்ற பாடலை தருவீர்களா, நன்றி என்று தெரிவித்திருக்கிறார். இதோ உங்களுடைய தெருவில் ஒலிக்கிறது பாடல், கேட்டு மகிழுங்கள்.

0: கலைஞர் நேரம் 6:12 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் டி 24 தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியை நீங்கள் மனித உங்கள் தெரிவில் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். 416-444-2222 அல்லது முகநூல் வாயிலாக பாடல்களை விரும்பி கேட்க விரும்புகின்ற நேர்கள் உங்களுடைய பாடல் விருப்பங்களை சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் ஃபேஸ்புக் தளத்துக்கு சென்று இன்பாக்ஸிலே பதிவிடுங்கள். உங்களுடைய பாடல் விருப்பங்கள் வானிலை வரும் நிகழ்ச்சியிலே அடுத்து இணைந்து கொள்கின்ற நேரம் சந்திக்கலாம். வணக்கம்.
1: மாலை வணக்கம் செவந்தி. கலைக்கிறன் எப்படி இருப்பீங்க?
0: நலமாக இருக்கிறோம் செவந்தி. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நலமாக இருக்கிறேன், நன்றி.
0: என்ன பாடல் தெரிவு?
1: வால்டர் திரைப்படத்தில் இருந்து யாரை தேடி நெஞ்சமே.
0: சரி, இதோ உங்கள் தெரிவில் ஒழிக்கிறது பாடல் கேட்டு மகளங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். ஒழிக்கும் பாடலோடு சித்ரா பாடல் காணிசை, தர்ம் பிரகாஷ் பாடல், வரிகள் அருண் பாரதி. வால்டர் திரைப்படத்திலிருந்து ஒழிக்கிறது பாடல்.

0: கலைக நேரம் 6:18 நேரங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ்ச்சி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு. நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரேஸ் நிக்கலாம், வணக்கம்.
1: இனிய மாலை வணக்கம் புருஷோத்தமங்க, எப்படி இருக்கீங்க?
0: நலமாக இருக்கிறோம் புருஷோத்தமன், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நான் நல்ல மகிழ்ச்சியா, மசாலா டீயும் குடிச்சு கொண்டு மகிழ்ச்சியா இருக்கிறேன். நன்றி.
0: கடுப்பேத்துறார் மை லார்ட்.
1: எனக்கு கோரிப்பாளையத்துல இருந்து என்ன இந்த மாற்றம் போன்ற பாடல்.
0: சரி, இதோ உங்கள் திருவியில் ஒலிக்கிறது பாடல், கேட்டு மகிழுங்கள், மீண்டும் சந்திக்கலாம்.
1: ஆமா, நன்றி,
0: வாழ்த்துக்கள். ஒலிக்கின்ற பாடலோடு கார்த்திக் மதுமிதா, பாடல் கணிசை சபேஸ் முரளி.

0: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
1: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா, ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே சிந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165.
2: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266.
3: ஜீவா.
5: Hi darling, காசு அனுப்பினான் வந்ததா?
6: இல்லடா.
5: ஹலோ, காசு வந்ததாடா?
6: இன்னும் வரல காசு.
5: காசு வந்துச்சா?
6: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
7: What's happening? So sad.
8: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
9: கலக நேரம் 6 மணி 27 நிமிடங்கள். ஒலிபரப்பு நிகழ்ச்சியிலே அடுத்து இணைந்து கொள்கிற நேரம் சந்திக்கலாம். வணக்கம்.
10: வணக்கம், நான் பாபிகா விக்ரன். எப்படி இருக்கிறீங்க?
9: நலமாக இருக்கிறோம், நன்றி. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
10: நானும் நலமாக இருக்கிறோம், நன்றி. வேலை முடிஞ்ச வீட்டை போய்க்கொண்டிருக்கோம். அப்ப இன்னைக்கு வெள்ளிக்கிழமை என்ற ஒரு சக்தியான அடையே தானே?
9: 2 நாள் ஓய்வு. அப்படியா?
10: இல்ல, அதோட லாங் வீக்கெண்ட், மண்டேயும்
9: திங்கட்கிழமையும்.
10: அப்ப இன்னமும் நல்ல ஹாப்பியா இருக்கும். அப்ப அந்த ஹாப்பியில எனக்கு காதல் ரங்கம் படத்துல இருந்து ரோஜா ரோஜா என்ற பாட்டை கேட்கும்.
9: சரி, இதோ உங்கள் திருவில் பாடல் வைக்கிறது, கேட்டு மகிழுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
10: மீண்டும் சந்திப்போம். நன்றி,
9: நன்றி, வணக்கம். ஒழிக்கும் பாடலோடு உன்னி கிருஷ்ணன், பால்கானிசை ஏ ஆர் ரஹ்மான்.

கனடாவின் முதல் முதல் முதல் HD இது தமிழ் HD. காலை நேரம் 6:34 நேர்களை கேட்டுக்கொண்டு CMR தமிழ் HD 24 தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியில் நீங்கள் முடிந்து உங்கள் தெரிவில் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். அளிக்கொண்டு தொலைபேசி இலக்கம் 416-644-6222 அல்லது முகநூல் வாயிலாக பாடல்களை விரும்பி கேட்க விரும்புகிற நேர்கள் உங்களுடைய பாடல் விருப்பங்களை CMR தமிழச்சியின் ஃபேஸ்புக் தளத்தில் வந்து இன்பாக்ஸிலே பதிவிடுங்கள். உங்களுடைய பாடல் விருப்பங்கள் வானலை வரும். அந்த வகையிலே முகநூல் வாயிலாக சுந்தரரஜினி மோகன்ராஜன் இணைந்திருக்கின்றார். அவர் இனிய மாலை வணக்கம் கமல் பாரதி, நீங்கள் நலமாக என்று கேள்வி வைத்திருக்கிறார். மாலை வணக்கம், நலமாக இருக்கிறேன். உங்களுடைய நலத்துக்கும் இறைவன் அருள் புரியட்டும். இன்றைக்கு எனக்கு நாடோடி ராஜா என்ற திரைப்படத்தில் வந்த சந்தன புன்னகை சிந்திய கன்னிகை என்ற பாடலை ஒளிபரப்புவீர்களா? மிக்க நன்றி என்று தெரிவித்திருக்கிறார். மிக அருமையான பாடல் இதோ உங்கள் தெருவில் ஒலிக்கிறது. பாடல் பாடலுக்கான இசை சங்கர் கணேஷ்.

0: சிஎம்ஆர் தமிழ் எச்டி 101.3
1: தித்திக்கும் தமிழ் மட்டு.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டு சிஎம்ஆர் தமிழ் எச்டி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியிலே நீங்களும் இணைந்து கொள்ளலாம். 416-644-6222 416-644-6222 அல்லது முகநூல் வாயிலாக பாடல்களை விரும்பி கேட்க விரும்புகின்றனர்கள் உங்களுடைய பாடல் விருப்பங்களை சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் ஃபேஸ்புக் தளத்துக்கு சென்று இன்பாக்ஸிலே பதிவிடுங்கள். உங்களுடைய பாடல் விருப்பங்கள் வாடலை வரும். நிகழ்ச்சியில் ஒலிக்கின்ற அடுத்த பாடல் சுப முகூர்த்தம் திரைப்படத்திற்காக மீண்டும் சங்கர் கணேசன் இசையில் கே ஜே ஜேசுதாஸ் கல்யாணி மேனன்.

0: காலை நேரம் 6:44 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் சிட்டி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் கமல் பாரதி செல்வி,
0: எப்படி இருக்கிறீர்கள்?
1: நலமாக இருக்கிறேன், நன்றி. நீங்கள்?
0: நலமாக இருக்கிறோம், நன்றி. என்ன பாடல் திருவிழா வந்திருக்கிறீர்கள்?
1: எனக்கு மரகதம் வீணை படத்தில் இருந்த கண்ணாவா அந்த பாடல்.
0: சரி, இதை உங்கள் தெருவில் ஒழிக்கிறது பாடல் கேட்டு மகன்கள் மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். ஒழிக்கும் பாடலோடு எஸ் ஜானகி, பாடல் காணிசை இசை ஞானி இளையராஜா, பாடல் வரிகள் வைரமுத்து.

0: கலைஞர் மார்மணி 48 நிமிடம் நேர்களை கேட்டுக்கொண்டு பதிவு செய்யமார் தமிழ் டி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியிலே இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் கமல், நான் கமல் பேசுறேன்.
0: எப்படி இருக்கிறீர்கள் கமல்?
1: ஓ, நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
0: நலமாக இருக்கிறோம். என்ன பாடல் திருவிழா வந்திருக்கிறீர்கள்?
1: இன்றைக்கு பழைய பாடல் வந்து பத்திரகாளி படத்திலிருந்து கண்ணன் ஒரு கைக்குழந்தை அந்த பாடல்.
0: இதோ உங்கள் திருவிழா ஒழிக்கிறது பாடல். கேட்டு மகளுங்கள் மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். ஒழிக்கும் பாடலோடு கே ஜே ஜேசுதாஸ், பி சுசீலா.

0: காலை நேரம் 6:52 நிமிடம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் டி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியிலே அடுத்து இணைந்து கொள்கின்ற நேரம் சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம் சார் சிவாங்க, எப்படி? நலமா இருக்குங்களா?
0: நலமாக இருக்கிறோம், நன்றி. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நான் நலமாக உற்சாகமா உங்களோட நேற்று கேட்டு சந்தோஷமா இருக்கு சார்.
0: சரி, என்ன பாடல் தெரிவோடு வந்திருக்கிறீர்கள் என்று?
1: இந்த மனோகரம் ஏறி மனோகரண்ட பறந்து வந்து அந்த பாடல கேட்டு.
0: சரி, இதோ உங்கள் திரையில் ஒழிக்கிறது பாடல், கேட்டு மகளுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி சார், வாய்ப்புக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.
0: நன்றி. வணக்கம். ஒழிக்கும் பாடலோடு பொப்பிசை சக்கரவர்த்தி, ஏ மனோகரன்.

0: கனடாவின் பிரம்மாண்ட தமிழ் திருவிழா டேமல் ஃபெஸ்ட். ஆண்டுதோறும் 250,000-க்கும் மேற்பட்ட மக்கள் கூடும் மாபெரும் விழா. 100-க்கும் மேற்பட்ட வர்த்தக சாவடிகள். உங்கள் வியாபாரத்தையும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு செல்லுங்கள். உணவகங்கள், ஆடை கைவினைப் பொருட்கள், சேவைகள் மற்றும் அனைத்து வகை வியாபாரங்களுக்கும் அரிய வாய்ப்பு. August 22-23 சிட்டி ஆஃப் மார்க்கம் பேர்ச் மவுண்டில் குறிப்பிட்ட அளவு வர்த்தக சாவடிகளே எஞ்சியுள்ளதனால் உங்கள் வெண்ட பூத்தை இன்றே பதிவு செய்யுங்கள். விவரங்களுக்கு 416-240-0078 தமிழராய் பெருமை கொள்வோம்.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200 9 0 0 9 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0
3: இதே முடக்கி வைக்கிறதே.
4: நோ நோ நோ.
5: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677
6: என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
7: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
8: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை எனைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை. எனைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை. எவ்வளவு சிறிதாயினும் எப்பொழுது ஆனாலும் சரி, எவருக்கு என்றாலும் மனதால் கூட தீமை செய்யாதிருப்பதே சிறப்பு.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் HD 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு. கலையக நேரம் 7 மணி.
1: மனத்தியால செய்திகள்.
2: CMR தமிழ் HD அவலி நியூஸ்.
0: வணக்கம். CMR தமிழ் HD செய்திகள். வாசிப்பவர் கமல் பாரதி. 2019 ஆண்டு நடந்த ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக போதிய புலனாய்வு தகவல்கள் கிடைத்த போதிலும் அதை தடுக்க தவறிய கூட்டத்திற்காக முன்னாள் காவல்துறை மாதிபர் பூஜித ஜெயசுந்தராவுக்கு நீதிமன்றம் மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்திருக்கிறது. இதுபற்றிய மேலதிக செய்திகளோடு எமது செய்தியாளர் தயாபரன்.
3: ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலை தடுக்க தவறியதன் மூலம் குற்றவியல் பொறுப்பை தட்டி கடித்த குற்றச்சாட்டின் பேரில் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமசரி பெர்னாண்டோவுக்கும் மற்றும் முன்னாள் காவல்துறை மாதிபர் பூஜித ஜெயசுந்தராவுக்கும் கொழும்பு நிரந்தர 3 நீதியர்கள் கொண்ட உயர்நீதிமன்றம் மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்திருக்கிறது. போதுமான புலனாய்வு தகவல்கள் முன்கூட்டியே கிடைத்திருந்த போதிலும் 2019 ஆண்டு ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலை தடுக்க தவறியதாக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கிலேயே மூவரடங்கிய விசேட உயர்நீதிமன்றம் இன்று மரண தண்டனை தீர்ப்பளித்திருக்கிறது. முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமசரி பெர்னாண்டோ மற்றும் முன்னாள் காவல்துறை மாதிபர் பூஜித ஜெயசுந்தர் ஆகியோருக்கு எதிராக சட்ட அதிபர் தாக்கல் செய்திருந்த குற்றப்பத்திரிகை தொடர்பான தீர்ப்பை இன்று அறிவிக்கும் போதே மரண தண்டனை உத்தரவு வழங்கப்பட்டிருக்கிறது. தாக்குதல்களை தடுக்க தவறியதாகவும் முன்கூட்டியே கிடைத்த உளவுத்துறை தகவல்களை பொருட்படுத்தாமல் கடமையை மீறியதாகவும் குற்றஞ்சாட்டி முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமசரி பெர்னாண்டோ மற்றும் முன்னாள் காவல்துறை மாதிபர் பூஜித ஜெயசுந்தர் ஆகியோருக்கு எதிராக 855 குற்றச்சாட்டுகளை கொண்ட குற்றப்பத்திரிகை சட்ட அதிபர் கொழும்பு உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தார். அதன்படி இன்றைய தினம் வழக்கு விசாரணையின் போது புலனாய்வு தகவல்கள் முன்கூட்டியே கிடைத்திருந்த போதிலும் ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தடுக்க தவறியதாக தெரிவித்து மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. சட்ட அதிபர் தரப்பினால் ஹேமசரி பெர்னாண்டோக்கு எதிராக முன்வைக்கப்பட்டிருந்த 855 குற்றச்சாட்டுகளில் 854 குற்றச்சாட்டுகள் அவர் குற்றவாளி என தீர்மானிக்கப்பட்டது. தீர்ப்பை அறிவித்த நீதியரசர்கள் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் இடம்பெறுவதற்கு முந்தைய தினம் மாலை அரச புலனாய்வு சேவையின் அப்போதைய பணிப்பாளர் நிலந்த ஜெயவர்த்தன மறுநாள் இடம்பெறவிருந்த தாக்குதல் தொடர்பான தகவல்களை ஹேமசரி பெர்னாண்டோவுக்கு அறிவித்ததாக தெரிவித்திருந்தார். அந்த தகவலை பெற்றிருந்த போதிலும் தாக்குதலை தடுப்பதற்கு எந்தவொரு பயனுள்ள நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது.
0: ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான அகில சாலிய எல்லாவல ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் உத்தியோகபூர்வமாக இணைந்திருக்கிறார். கொழும்பில் அமைந்துள்ள ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமையகத்தில் இடம்பெற்ற நிகழ்வின் போது அந்த கட்சியின் தலைவர் நிமல் சிறிபாலடி சில்வாவிடம் இருந்து இதற்கான நியமன கடிதங்களை அவர் பெற்றுக்கொண்டார். சப்ரோகமுக மாகாணத்தின் முன்னாள் முதலமைச்சரான மறைந்த முகான் எல்லாவலவின் புதல்வரான அகில எல்லாவல ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ரத்தினபுரி மாவட்டத்தின் பலாங்கொடி தொகுதி அமைப்பாளராகவும் ரத்தினபுரி மாவட்ட தலைவராகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறார். தமிழக வெற்றிக்கழக ஆட்சியில் இணையப்போவதில்லை என்று முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்திருக்கிறார். திராவிட முன்னேற்ற கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் தமிழக வெற்றிக்கழகத்தில் இணையப்போவதாக தகவல் பரவியதையடுத்து அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். மேலும் அவர் தெரிவிக்கையில் தமிழக வெற்றிக்கழக கட்சியில் இணையப்போவதாக பரவி வரும் செய்திகள் அனைத்தும் உண்மைக்கு புறம்பானவை மற்றும் அடிப்படையற்ற வதந்திகள் என தெரிவித்திருக்கிறார். பொருளாதாரத்தை வளர்ப்பதற்கும் பன்முகப்படுத்துவதற்கும் கனடிய அரசு மேற்கொண்டு வருகின்ற இலக்குகளை அடைய மெட்ரோ வான்குவரில் உள்ள ஒரு முக்கிய துறைமுக வசதியை விரிவுபடுத்தும் திட்டத்திற்கு மாக்கானி ஆதரவு தெரிவித்திருக்கிறார். பிரிட்டிஷ் கொலம்பியாவின் டெல்டாவில் உள்ள குளோபல் கண்டெய்னர் டெர்மினல்ஸ் நிறுவனத்தின் டெல்டா போர்ட் வசதியை பார்வையிட்ட போது வான்குவர் துறைமுகத்தின் ராபர்ட்ஸ் பேங்க் டெர்மினல் 2 விரிவாக்க திட்டத்திற்கான தனது ஆதரவை பிரதமர் வெளிப்படுத்தினார். அமெரிக்காவை சார்ந்திருக்கும் ஏற்றுமதி முறையை மாற்றி ஆசிய நாடுகளுக்கான வர்த்தகத்தை அதிகரித்து நாடு அதிக சுதந்திரமான பொருளாதார நிலையை அடைய வேண்டுமானால் துறைமுகத்தின் கொள்ளளவு மற்றும் அதனுடன் தொடர்புடைய உள்கட்டமைப்புகளை கனடா விரிவுபடுத்த வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். இதேவேளை இந்த திட்டத்தை விரிவுபடுத்துவது குறித்து பரிசீலிக்க கனடாவின் முக்கிய திட்டங்களுக்கான அலுவலகத்திற்கு அரசு பரிந்துரைத்துள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் ஸ்டீவன் மெக்கினன் இந்த மாதம் அறிவித்தார். இந்த விரிவாக்கம் ஆண்டுதோறும் 100 பில்லியன் டாலர் மதிப்பிலான புதிய வர்த்தக வாய்ப்புகளை உருவாக்கும் என்று மெக்கினன் மேலும் குறிப்பிட்டிருக்கிறார். காசாவில் அமாஸ் அமைப்பு மற்றும் பிற ஆயுத குழுக்களின் ஆயுதங்களை முழுமையாக நீக்க அமைதி சபை வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தத்தை எட்டியுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிவித்திருக்கிறார். இதையடுத்து காசாவில் அமைதி மற்றும் பாதுகாப்பை நிலைநாட்டும் வகையில் ஹமாஸ் மற்றும் பிற ஆயுத குழுக்களின் ஆயுதங்களை முழுமையாக நீக்க உடன்படிக்கை எட்டப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் அமாஸின் ஆயுதங்கள் முழுமையாக களையப்பட்ட பின்னர் இஸ்ரேல் காசாவில் இருந்து வெளியேறும் என்று டொனால்டு டிரம்ப் தனது ட்ரூத் சோசியல் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார்.
1: மனத்தியாள செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் HD 101.3.

மக்களே, நேரம் 7:06 நேர்களுக்கு கொடுப்பது சிஎம்ஆர் தமிழ் டி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு. டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலையை பார்த்துள்ளோம். டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை 28°C இருக்கிறது. சூரிய ஒளி நிரம்பி காணப்படுகிறது. காற்று தெற்கு தெற்கிழக்காக மலத்தியாலத்திற்கு 14 km பகுதியில் வீசிக் கொண்டிருக்கிறது. வெப்பத்தின் உணர்நிலை 30°C இருக்கிறது. பார்வை தூரம் 24 km. இன்றைய பின்றவில் அதி குறைந்த வெப்பநிலையாக 20°C காணப்படும். இன்றைய பின்றவில் வானம் சில இடங்களிலே முகில் மூட்டம் நிறைந்து காணப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி நாளை சனிக்கிழமை பகல் பொழுதில் அதி கூடிய வெப்பநிலையாக 27°C பதிவாகும். நாளைய பொழுதிலே சூரியொளி நிரம்பி காணப்பட்டாலும் சில இடங்களிலே மலைத்தூழலுக்கான வாய்ப்பு 30% என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளைய பின்னிரவிலும் மலைத்தூழல் தொடரும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதி குறைந்த வெப்பநிலையாக 19°C பதிவாகும். அதேபோல் ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்றைய நாளின் அதி கூடிய வெப்பநிலையாக 25°C பதிவாகும். அன்றைய பகல் பொழுதிலும் முகில் மூட்டம் நிறைந்து காணப்படும். சில இடங்களிலே மழைப்பொழிவுக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அதே பின்னிரவிலும் கூட மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் 40% என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அன்றைய பின்னிரவில் அதி குறைந்த வெப்பநிலையாக 16°C பதிவாகும். தொடர்ந்த பெரும்பாகத்தில் எதிர்ப்பின் வெளிகளிலே சிறிய மாற்றம் இருக்கிறது. சிலருக்கு மகிழ்ச்சியான ஒரு மாற்றம் தான், 5% குறைவடைகிறது. இன்று நள்ளிரவின் பின்னர் 5% குறைவடைந்து நிர்ணயிக்கப்பட்ட விற்பனை விலையாக 174.9% காணப்படும். கலக நேரம் 7:07 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் டி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு. நிகழ்ச்சியிலே நீங்கள் மனித உங்கள் தெருவில் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். 416-644-6222. அதேபோல் முகநூல் வாயிலாக கூட உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். முகநூல் வாயிலாக உங்கள் விருப்ப பாடல்களை கேட்பதற்கு சிஎம்ஆர் தமிழ் டி ஃபேஸ்புக் தளத்துக்கு சென்று இன்பாக்ஸிலே உங்களுடைய பாடல் விருப்பங்களை பதிவிடுங்கள். உங்களுடைய பாடல் விருப்பங்கள் வானலை வரும். அந்த வகையிலே முகநூல் வாயிலாக நித்யா லோகநாதன் இணைந்திருக்கிறார். இனிய இரவு வணக்கம், நீங்கள் நலமா என்ற கேள்வி வைத்திருக்கிறார். இரவு வணக்கம், நலமாக இருக்கிறேன். உங்களுடைய நலத்துக்கும் இறைவன் அருள் புரியட்டும். அவர் எனக்கு ராஜாத்தி ரோஜாக்கிளி என்ற படத்தில் வரும் ஓடையினா நல்லோடு என்ற பாடலை தருவீர்களா, நன்றி என்று தெரிவித்திருக்கிறார். இதோ அவருடைய தெருவில் ஒலிக்கிறது பாடல். பாடலோடு KJ ஜேசுதாஸ், S. ஜானகி.

0: கலைஞர் நேரம் 7:14 நேர்களை கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எச்டி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரே சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம் அன்பா. என்ன பாடல் தெரிவோடு வந்திருக்கிறீர்கள்?
1: நன்றி
0: வணக்கம். ஒலிக்கின்ற பாடலோடு உன்னி கிருஷ்ணன், சித்ரா.

0: காலைக்கு நேரம் 7:20 நேர்கள் கேட்டுக்கொண்டு சிஎம்ஆர் தமிழ் ஸ்ரீ 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் கமல் பாரதி, நான் மீரா பேசுறேன்.
0: எப்படி இருக்கிறீர்கள் மீரா?
1: மீண்டும்
0: சந்திக்கலாம் மீரா.
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். ஒலிக்கும் பாடலோடு ஹரிஹரன், பாடல் காணிசை, தீனிசை தென்றல், தேவா.

புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம்.

0: வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661-416-475-4665-4661.
2: காசு வேணும் என்று ஃப்ரெண்ட்ட கேட்டேன், இல்லை என்று சொல்லிட்டேன். தெரிஞ்ச ஆண்டி என்று அவர்கிட்ட கேட்டா அவவும் இல்லை என்றுட்டா. கடைசியா காசு கண்டு போட்டு அம்மா தான் நகை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்னேன்.
0: அம்மா நகை அடகு மாடம். நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
3: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
0: கெனடியன் எக்லிங்டன் சங்கரன் கோக்கு அருகில் அம்மா நகை அடகு மாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861. அம்மா நகை அடகு மாடம்.
4: Everything okay? No problem and dinam.
5: Bar kalamu closing da adikira nadi.
6: The customer you're trying to reach is not available.
0: Pradeep Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti selutti kondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradeep Selvam 416-268-0155. 416-268-0155.
4: Last minute left. Closing day, the Pradesh Chellathukku thanks.
5: Chellam illa da Selvam.
4: Sari sari.
7: Nissan head-to-head event. இப்பொழுது மார்னிங்சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல். டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ். HD தமிழ். HD
8: கலைஞர் நேரம் 7:28 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் HD 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம். அழைப்பில் இருக்கிறீர்கள்.
9: வணக்கம்
8: வணக்கம். அழைப்பில் இருக்கிற எங்கே போய் விட்டீர்கள்? திடீரென நாளை காணவில்லை.
9: நான் நல்ல சுகமா இருக்கேன். தமிழ் அந்த காலத்து தமிழ் தமிழ்ல வந்து எனக்கு 60-70 ரூபாய் இது. அப்ப இந்த பாட்டு வந்து நாங்கள் குத்தாட்டம் போட்ட பாட்டு. பாட்டு வந்து பௌர்ணமி நிலவில் பனி வீழும். இதுதான் இயற்கையா அவர் மனிதன் உணரக்கூடியதா பாடின பாடு அந்த காலத்துல. இந்த காலத்து பாட்டுலாம் இதுக்கு கிட்ட நிக்கலாம். மற்றது வந்து ஓகே, வாய்ப்புக்கு நன்றி அம்பி.
8: நன்றி நன்றி. வணக்கம். ஒலிக்கும் பாடலோட எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி. இந்த பாடலுக்கு குத்தாட்டமா? சிறப்பு தான். கன்னிப்பெண் திரைப்படத்திற்காக ஒலிக்கிறது பாடல்.

0: காலை நேரம் 7:34 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ்ச்சி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியிலே அடுத்து இணைந்து கொள்கின்ற நேரம் சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா. நலமா இருக்கிறீங்களா?
0: நலமா இருக்கிறோம். நன்றி தேவகுமார், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நலமா இருக்கிறோம் அண்ணா. உங்களை நினைச்சதோட நாங்களும் பயணித்து கொண்டிருக்கோம். அந்த அலகத்தில இழுக்கு இழுக்கு இல்லை வேலை செஞ்சு சுத்தி கொண்டு வந்ததன் என்னண்டு தெரியாது. நான் தான்
0: மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி.
0: பாடலோடு சுப்லாஷினி, பாடல் காணிசை ஜி வி பிரகாஷ், பாடல் வரிகள் அருண்ராஜ் காமராஜ்.

0: கலை நேரம் 7:38 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எச்டி 24 மணி நேரம் தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம்
1: சிவானந்தன். வணக்கம் கமல்பால்.
0: வணக்கம் சிவானந்தன். என்ன பாடல் திரியோடு வந்திருக்கிறீர்கள்?
1: அந்த நாட்கள் திரைப்படத்திலிருந்து விருது கடப்பாக ஒருவர் கேடுவர்கள். நன்றி வணக்கம்.
0: சரி, நன்றி வணக்கம். ஒலிக்கிறது பாடல் அவருடைய தெருவில் தென்றலது உன்னிடத்தில் பாடல் ஒடிக்கிறது. பாடலோடு ஜெயச்சந்திரன், எஸ் ஜானகி.

0: கலை நேரம் 7:44 நேர்களை கேட்டுக்கொண்டு பதிவு சிஎம்ஆர் தமிழச்சிரியின் 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு நிகழ்ச்சியில் நீங்கள் முடிந்து உங்கள் தேர்வில் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். அளிக்கொண்டு தொலைபேசி இலக்கம் 416-644-6222 அல்லது முகநூல் வாயிலாக பாடல்களை விரும்பி கேட்க விரும்புகின்ற நேர்கள் உங்களுடைய பாடல் விருப்பங்களை சிஎம்ஆர் தமிழச்சிரியின் ஃபேஸ்புக் தளத்துக்கு சென்று இன்பாக்ஸிலே பதிவிடுங்கள். உங்களுடைய பாடல் விருப்பங்கள் வானிலை வரும். ஒலிக்கும் பாடல் நம்ம வீட்டு மாப்பிள்ளை திரைப்படத்திற்காக அனிருத் நித்தி மோகன் இணைந்து பாடிய பாடல். பாடலுக்கான இசை டி இமான்.
1: காந்த கண்ணனகி, உனக்கு நான் மினிஸ்ட்ரியில இடம் பாக்குறேன். த பேக்ல புஷ்.

0: கனடாவில் தமிழ் நெஞ்சங்களை ஒன்றிணைக்கும் பிரம்மாண்ட திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 மார்க்கம் நகரில். பாரம்பரிய கலைகள், சுவையான உணவுகள், வர்த்தக சாவடிகள் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த இசை நிகழ்ச்சிகள் என தமிழர் திருவிழா தமிழ் ஃபெஸ்ட் ஆகஸ்ட் 22-23 குடும்பத்தோடு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். விவரங்களுக்கு கனடிய தமிழர் பேரவை 416-240-0078 tamilfest.ca.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 38-52 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000 416-284-7000.

கலக நேரம் 7 மணி 50 நிமிடம் நேரங்கள் கேட்டுக்கொடுப்பது சிஎம்ஆர் தமிழ்ச்சி 24 மணி நேர தமிழ் ஒலிபரப்பு. நிகழ்ச்சியில் நீங்கள் அமைந்து பாடல் கேட்கலாம். அழைக்கக்கூடிய தொலைபேசி இலக்கம் 416-644-6222 அல்லது முகநூல் வாயிலாக உங்களுடைய பாடல் விருப்பங்களை கேட்க விரும்பினால் சிஎம்ஆர் தமிழச்சியின் ஃபேஸ்புக் தளத்துக்கு சென்று இன்பாக்ஸிலே உங்களுடைய பாடல் விருப்பங்களை பதிவிடுங்கள். உங்களுடைய பாடல் விருப்பங்கள் வாண்டை வரும். அந்த வகையிலே முகநூல் வாயிலாக ராஜேஷ்குமார் இணைந்திருக்கிறார். மாலை வணக்கம் கமல் பாரதி அவர்களே, எப்படி இருக்கிறீர்கள் என்று கேள்வி வைத்திருக்கிறார். மாலை வணக்கம், நலமாக இருக்கிறேன். உங்களுடைய நலத்துக்கும் இறைவன் அருள் புரியட்டும். எனக்கு நிழல்கள் படத்தில் இது ஒரு பொன்மாலை பொழுது பாடலை கிடைக்குமா என்ற கேள்வி வைத்திருக்கிறார். இதோ உங்கள் தெருவில் ஒலிக்கிறது பாடல் கேட்டு மகிழுங்கள். பாடலுக்கான இசை ஞானி இளையராஜா, பாடல் வரிகள் வைரமுத்து, பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியத்தின் குரலில் ஒலிக்கிறது.

0: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
2: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
3: இல்லடா.
2: ஹலோ, காசு வந்ததாடா?
3: இன்னும் வரல காசு.
2: காசு வந்துச்சா?
3: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
4: What's happening? So sad.
5: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 32. இன்னா செய்யாமை எனைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை. எனைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானாம் மானா செய்யாமை தலை. எவ்வளவு சிறிதாயினும் எப்பொழுது ஆனாலும் சரி, எவருக்கு என்றாலும் மனதால் கூட தீமை செய்யாதிருப்பதே சிறப்பு.